0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு ஒட்டி தான் பேச போறோம். ஏன்னா இன்றைக்கு ஒரு நாள் அதையொட்டிதான் இதை உருவாக்கி இருக்கிறோம். நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த பத்திரங்கள்லாம் ரொம்ப பத்திரமா வச்சிருப்போம். சொல்லுவாங்க பத்திரம் பத்திரம் அப்படின்னு வாங்களே, இதெல்லாம் யாரு செய்வாங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க தான். நமக்கெல்லாம் அது சரியா ஆகாது. நீங்க பாத்துருக்கீங்களா போனா நம்ம தாத்தா நம்ம அப்பா எல்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு ஒவ்வொன்னா அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கா?
1: எனக்கு இல்ல, எங்க அப்பாவுக்கு
0: இருந்திருக்கு. அறவே இல்ல,
1: அவர் வச்சிருக்கத நான் பாப்பேன்.
0: பாப்போம், அவ்வளவுதான். இப்ப கூட அதை வச்ச மாதிரி அப்படியே இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப நீங்க சொல்லுங்க, உங்கள எத்தனை பேருக்கு வந்து சுட்டாலும் இது வராது, அது அங்கங்க கிடக்கும், தேவைன்றப்பதான் போய் எடுப்போம். இப்ப ரசீதுகள்லாம் வந்து சேர்த்து வச்சிருங்கன்னு வாங்க, அதெல்லாம் முடியாது. நம்ம தாத்தால என்ன பண்ணிருப்பா, எல்லாம் வச்சு பின் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. போய் கேளுங்க, டக்கு எடுத்து வந்து கொடுப்பாங்க.
1: அந்த காலத்துல 1950 உள்ள பத்திரிகைகள் இருக்குல்ல, கல்யாண பத்திரிகைகள், அப்புறம் அந்த மருத்துவ சான்றிதழ், அந்த மாதிரிலாம் பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. நம்ம ஆக கடைசியை பத்திரப்படுத்தி வச்சு.
0: நீங்க போன மாசம் அந்த வீட்டுல மின்சார கட்டணம் கட்டுனீங்களே, அந்த ரசீது எங்க வச்சிருக்கீங்க? ரொம்ப இலகுவான பதில், ஆர்கைவ்ல பொண்ணா இருக்கும். சரி சொல்லுங்க, வாங்க அதை பத்தி பேசுவோம். என்னால முடியாதுங்க, இந்த மாதிரி இந்த பத்திரத்தை எல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கிற பழக்கம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்றீங்களா?
1: ஒரு சிலர் ரொம்ப பத்திரமா வச்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க,
0: வாங்க 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 எங்க இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆமா, நீ அப்படின்னு இந்த இடையில வந்து இந்த டாக்ஸ் கட்டுறதெல்லாம் வந்துச்சு இல்லையா, வரி எல்லாம் சரிப்படுத்தணும்னு, அப்பதான் பல பேர் போய் எல்லாத்தையும் புரண்ட ஆரம்பிச்சாங்க, எங்க வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. வாங்க பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருக்கோம்.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01097219199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: வணக்கம். இன்னைக்கு நம்ம கேட்டிருந்தோம் இந்த பாரங்கள், அப்புறம் வீட்டில் இருக்கிற இந்த பத்திரங்கள்லாம் பத்திரப்படுத்தி வைக்கிறது உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா இல்ல, எனக்கெல்லாம் அது தங்காது கையில அப்படின்னு சொல்றவங்களான்னு கேட்டிருந்தோம்.
1: அந்த மாதிரி அழைப்புல ஒருத்தர் இருக்கிறார், உண்மையிலுமே அந்த பழக்கம் இருக்கான்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் போனா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் தேவிகன்.
0: சொல்லுங்க, எப்படி, என்ன நிலவரம், அந்த பழக்கம் இருக்கா இல்லையா?
2: எனக்கு சுத்தமா இல்ல தேவிகன் பழக்கம்.
0: சுட்டாலும் வராதா?
2: சுட்டாலும் வராது. ஆக்சுவலி நேத்து கூட என்னோட ஒரு முக்கியமான ஒரு சர்டிபிகேட் நான் வீடு அல்மாரி எல்லாம் கவுக்காத குறையா தேடிட்டு இருந்தேன்.
1: இல்ல சர்டிபிகேட் கூட மாதிரி தடுக்க வச்சுக்க மாட்டீங்க.
2: ஆக்சுவலி போனா நான் அதெல்லாம் ஒரு ஃபைலிங்ல வச்சிருக்கிற ஆளுதான், ஆனா தேடும் போது எதுவுமே கைக்கு கிடைக்காது.
0: அது எங்கயோ கால் முளைச்சு போயிருச்சு. எங்க வீட்டுல அப்படிதான் சொல்லுவாங்க. அது அங்கதான், நீ சரியா தான் வச்சிருப்ப, அது பறந்து போயிருக்கும்.
1: ஆனா உங்க பேர் என்ன?
2: சிவா.
1: சிவா சொல்லுங்க. சிவா, அப்புறம் யாருதான் இதெல்லாம் பண்ணி வைக்கிற வீட்டுல?
2: ஆக்சுவலி தாத்தா வந்து எல்லாம் பக்காவா பொஃபேக்கா வச்சிருப்பாரு. ஈவன் எங்க தாத்தாவோட கல்யாண பத்திரிக்கை கூட இன்னும் அவர் வச்சிருக்காரு. அவரு ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினா போனா கடையில போயி நம்மளாம் அந்த ரிசிட்ட கசக்கி போட்டுருவோம்
1: தானே.
2: அவரு ஒரு மாசமா அந்த ரிசிட் தான், அந்த பிரிண்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிரும்ல, அந்த பேப்பர் எம்டி ஆகுற வரைக்கும் அதை அழகா வச்சிருப்பாரு.
0: நியாயமான ஒண்ணு, 14 நாள் வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஏதாவது மாத்தணும் அப்படின்னா அப்பதான் சரியா இருக்கும்.
2: கல்யாண பத்திரிக்கை எப்ப கல்யாணம் தாத்தாவோட கல்யாண பத்திரிக்கைய 1963 என்னமோ நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமா இருக்கு.
0: தேதி பார்த்து சொல்லுங்க, முடிஞ்சா நாங்க பாக்குறோம்.
1: எப்போ போறீங்களா? நன்றி சிவா.
2: நன்றி தேவி.
0: நன்றி. நீங்களும் கூப்பிடலாம் எங்களுக்கு. ஹரிஜெயராஜ் டிசியில் அடுத்த பாடல் காதல் ரீசெட் ரிப்பீட் படத்துக்காக வந்துட்டே இருக்கு.
1: இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இன்றைக்கு உங்ககிட்ட.
1: அதாவது வீட்டுல இந்த ஆவணங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, பத்திரப்படுத்தி ஆவணங்கள் மட்டும் இல்ல, பத்திரிகையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு உயிலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல உள்ளவங்க குறிப்பா இந்த தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு அந்த பழக்கம் இருக்கும். நம்ம நம்மளுடைய தலைமுறையில இருக்குன்னா கேட்டா இருக்கலாம், ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு அறவே அந்த பழக்கம்
0: எல்லாம் இணையதளத்தில் வந்து விட்டதால அதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சு போகுது. மீரா வீட்டுல எப்படி?
2: என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஜாமா வாங்கினாலும் ரிசிப்ட் வாங்காம இருக்க மாட்டாரு. அந்த ரிசிப்ட வந்து அத போட்டோ ஒரு காப்பி எடுப்பாரு, அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணிடுவாரு.
1: ஐயோ ரொம்ப வேலைங்க அதெல்லாம்.
0: என்னங்க ஸ்டோரேஜ் இருக்கா கை தொலைபேசியில?
1: என்ன மாதிரியே செய்யணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்குங்களா?
2: அப்படி சொல்லுவாரு,
1: எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இன்னும் பழகி இருக்கு, கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம்
0: அவங்க வீட்டுல எல்லாரும் அவரு கண்டா ஓடுவாங்க.
1: பெரிய வேலைதான்.
0: சரிங்க, நீங்க எப்படி இந்த பழக்கம் இருக்கா, இல்ல சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும், அவங்க ரொம்ப பத்திரமா எடுத்து வைக்க கூடியவங்களா கூட இருப்பாங்க.
1: அது ரொம்ப நல்ல பழக்கம் தான். ஆனாலும் இப்ப வந்து எல்லாம் இணையம் மூலமா ஆன்லைன் மூலமா வந்ததுனால இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் திறந்து சேவ் பண்ணிக்க வேணும் பண்ணி வைக்கிறத விட. ஆனா அந்த பழக்கமும் இருக்கிறது இல்ல. என்ன
0: இல்ல பாருங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க
1: மாட்டேன். நீங்க தான் எப்போது
0: அப்பாவோட பழக்கம் வரல
1: பாட்டுக்கு
0: போயிருவோம். அப்புறம் பேசுவோம் அதை பத்தி.

0: வணக்கம். மின்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
1: ஒவ்வொரு நாளும் நீங்க எந்திரிக்கும் போது மனசுல பல விதமான குழப்பங்கள் இருக்கும். இந்த குழப்பத்தை வந்து உடலையும் பாதிக்கும், உடலுக்கு ஒரு மாதிரியான சோர்வு கொடுக்கும், வேலைக்கு எந்திரிச்சு போகிறதுக்கே ஒரு கடுப்பா இருக்கும். உடம்பு சோர்வா இருந்தா வேலை செய்யறதுக்கு ஒரு சோம்பலம் வந்துடும், அதுக்கு ஒரு உற்சாகம் தேவை. இது எப்படி நம்ம நல்ல விதமா மாற்றுறது, நம்மளோட நன்மைக்கு எப்படி இதை கொண்டு வருது, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சின்ன பயிற்சி ஆரம்பிங்க. மூணு மூச்சு எடுத்து விடுற பயிற்சி. இந்த பயிற்சி வந்து உங்களோட உடல் மனநிலை தெளிவான சிந்தனையை வந்து மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. அதுல வந்து முதல் மூச்சு வந்து உங்க உடலுக்காக, உங்களோட உடல்ல இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஒரு மேக்னட் போல அந்த மூச்சோட ஒட்டி நீங்க வெளியாக்குங்க. ரெண்டாவது மூச்சு, இது வந்து மறுபடியும் மூச்சு எடுத்துட்டு உங்களுக்கு இருக்கிற எரிச்சல் துன்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் மறுபடியும் அந்த மூச்சு மேக்னட் போல இழுத்து வெளியாட்டுருங்க. இப்போ உடல் சரியாயிருச்சு, மனநிலை சரியாயிருச்சு. இப்போ மூணாவது மூச்சு எடுக்கும் போது தெளிவான சிந்தனையில இன்னைக்கு என்ன உங்களுக்கு முக்கியமான செயல்படணுமோ அதை ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு, இல்லை கடைசி மூச்சில் என்னெல்லாம் சிந்திச்சிங்களோ அதை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு வேலைக்கு முடிச்சுட்டு போகும்போது அது முடிச்சுட்டேன்ற ஒரு திருப்தியில போங்க. இதை ஒவ்வொரு நாளும் கடைபிடிச்சா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு செயல்பாடுகளும் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு ஆற்றலும் இருக்கும், தென்பும் இருக்கும், உற்சாகமும் இருக்கும். நன்றி.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9 தேசிய பழஞ்சுவடி காப்பகம் அப்படின்னு ஒண்ணு செயல்பட்டு இருக்கு. அர்கி நிகாரு இவங்க வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தரவுகள் ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க.
1: இன்றைக்கு வந்து உலக வேர்ல்ட் ஆர்கைவ் டே அப்படினு சொல்றாங்க. இந்த ஆவணங்களை பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு நாள் தான்.
0: விழிப்புணர்வு வரணும் அப்படி.
1: அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம வரலாற்றில் இன்று கூட நம்ம ஒரு காலைமணி 7 நம்ம வந்து காற்றின் மொழியிலயும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதை கூட நம்மளுக்கு வந்து பழஞ்சுவடி காப்பகம் தான் இந்த விவரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
0: சரிங்க, இதை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம கேட்டிருந்தோம், நீங்க இந்த ஆவணங்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கிறவங்களா இல்லையான்னு. யோகேஷ் வந்திருக்கிறாங்க. எங்க யோகேஷ்? சொல்லுங்க யோகேஷ், நீங்க பத்திரப்படுத்தி வைக்கிறவங்களா இல்லையா?
2: நான் பத்திரப்படுத்தி வைப்பேன். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பழக்கம் வந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஒரு லோரி டிரைவர். அவரு வந்து கல்யாணம் பண்றப்ப வந்து ஒருத்தவங்க கையில வேலை செய்யிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம், லோரி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தோம். 2010 அந்த டைம்ல இருந்து நாங்க ஒரு டாக்குமெண்ட் SSM போனது வந்தது எல்லாமே ஃபைல்ல போட்டு வச்சு வச்சு வச்சு அந்த 2010 இருந்து இன்ன வரைக்கும் நானு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒன் பை ஒன்னா அப்படியே ஒரு ஃபைல் ஒன்னுக்கு ஒரு ஃபைல் போட்டு வச்சு எனக்கு அப்பில இருந்து அந்த பழக்கம் அப்படியே தொடர்ந்து வந்துருச்சு.
0: அப்பனா நீங்க என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுத்தீங்களோ அதுக்கு அடையாளமா இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி இந்த ஆவணத்தை எல்லாம் அப்படியே வச்சுட்டீங்க.
2: ஆமா, எங்களுக்கு இப்ப ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஃபைல் இருக்கு. அவங்களோட புக் பிங்க் திறந்ததுல இருந்து அவங்களோட அவங்க ஸ்கூலுக்கு முத ரிஜிஸ்டர் பண்ண ஃபார்ம்ல இருந்து எல்லாமே இருக்கு.
0: ஏதாவது ஒரு காலத்துல எப்போதாவது தேவைப்பட்டுச்சுன்னா பட்டு எடுக்க முடியும்.
2: என்னால முடியும். ஹஸ்பண்ட் இன்ன வரைக்கும் ஏதாவது தேவைன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் அதை கரெக்டா எடுத்து கொடுத்துருவேன்.
0: நல்ல பழக்கம் யோகேஷ், அதை அப்படியே பின் தொடருங்க.
2: கண்டிப்பா.
0: நன்றி யோகேஷ். நல்ல போய் ஓய்வு விடுங்க, இப்பதான் வேலை முடிஞ்சு வந்தீங்கன்னு சொன்னீங்க.
2: ஆமா, ரொம்ப நன்றி.
1: குரல்லே தெரியுது களைப்பு.
0: ஓய்வு விடுங்க, நல்லா தூங்கி எழுந்திருங்க.
2: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.

0: சரி, நம்ம நாட்டுல பழஞ்சோடி காப்பகம் இருக்காங்க இல்லையா, நகரா, இங்க நம்ம கூட வந்து சஹாபத் ஆர்கிப் இத நம்ம ஆகலாம். இங்க போகும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு பயிற்சி அவங்களே கொடுப்பாங்க. இந்த ஆவணங்கள் எல்லாம் தொகுப்பா ஆக்குறதுக்கோ இல்ல அவங்களுக்கு உதவிக்கோ நம்ம அங்க வேலைக்கு போகலாம்.
1: தன்னார்வலர்
0: அடிப்படையில ஆனா அங்க பயிற்சி கொடுப்பாங்க, அங்கீகாரம் பெற்ற உங்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படும். நீங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்யறீங்க, இல்ல தூரத்துல ஏதாவது ஒரு ஆவணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு அந்த அந்த ஆவணங்களை சேகரிப்பதற்கு நம்ம உதவி செய்யலாம்.
1: சில குறிப்பிட்ட காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய அகப்பக்கத்துல இந்த குறிப்பிட்ட தரவுகள் யார்கிட்ட இருந்தா கேட்பாங்க. அதையும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அர்க்கிப் நகர அகப்பக்கத்துல போய் விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அதற்கான தரவுகள் ஆதாரங்கள் இருப்பின் அதை நீங்க பழஞ்சுவடி காப்பகத்திடம் வழங்கி அதற்கான சான்றிதழ் இந்த மாதிரி கூட நீங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும்.
0: சரி, நீங்க அதுல வந்து சஹாபத் ஆர்கிப் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா sran.archive.gov.mo என்ற அகப்பக்கத்தை வளம் வரலாம். பொதுவா எல்லாரும் வந்து ஆர்கிப் நகரா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பழைய புகைப்படங்கள் பழைய ஆவணங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல, பழைய புகைப்படங்கள், பழைய வீடியோக்கள், ஒலிப்பதிவுகள், திரைப்பட காட்சிகள், பழைய வரைபடங்கள், அரசாங்க ஆவணங்கள், தலைவர்களுடைய உரைகள் அப்படின்னு நம்ம நாட்டினுடைய சுதந்திரம் ஒப்பந்தம் நான்கு மொழிகள்ல கையெழுத்து ஆயிருக்குது, தமிழிலும் அது இருக்கு. அதெல்லாம் வந்து பழஞ்சோடி காப்பகத்துல இருக்கா.
1: இப்ப பத்திரம் பத்தி மட்டும் தான் நினைப்போம் இல்லையா, சொன்னாங்க இல்லையா, இந்த ஆடியோ புக்ஸ் சொல்லக்கூடிய ஒலி புத்தகங்களுமே வந்து அங்க தேவைப்படுகின்றன, உரைகள் எல்லாமே கூட இருக்கு. இதெல்லாம் கருத்துல எடுத்துக்கோங்க. ஆர்கிப் நகர் அப்படின்னு கொஞ்சம் கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அகப்பக்கம் வரும், விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஒன்னு நினைச்சதும் பாட்டு வருது, ஸ்ரேயா கோஷல், சரத கல்யாணி பாடுறாங்க, கேட்கலாம்.

0: 8 ஆவணங்கள் பாரங்கள் பத்திரங்கள் எல்லாம் பத்திரமா வச்சிருப்பீங்களா, இல்ல அந்த பழக்கம் இருக்கான்னு கேட்டா, முதல்ல யோகேஷ்க்கு ரொம்ப நல்ல பழக்கம், அவங்களுடைய வெற்றியை திரும்பி பார்க்கும் போது இந்த 16 வருஷத்துல எதை கடந்து வந்திருக்காங்களோன்றத பாக்குறதுக்கு அது எல்லாத்தையும் அப்படியே சேமிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க.
1: ஆமா, இன்னும் கொஞ்ச காலம் போன பிறகு இந்த ஆவணங்கள் எல்லாம் இல்லாம போயிடும், எல்லாம் இணையமா மாறி போகும். அதாவது குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்காவது இந்த பழக்கம் இருக்கும்னு சொன்னா, அப்பா அம்மா தாண்டி அடுத்தது நம்ம தான் அந்த பழக்கத்தை கையில் எடுக்க வேண்டிய
0: பிறப்பு பத்திரம் எங்க இருக்கு போனா,
1: எங்கிட்டதான் இருக்குது. பத்திரமா இருக்கு, நான் பிறந்துட்டேன்ற சான்றிதழ் இருக்கு, அதுக்கு உதாரணமா உட்கார்ந்து
2: வீட்டுக்கு படிச்சு ஸ்கூல்ல இப்ப நம்ம சத்து விடுவேன் கிடைக்கணும் அந்த சிஜி. அப்புறம் அந்த யூபிஎஸ்ஆர் இது இப்ப லேட்டஸ்டா வந்து அப்பாவோட மெடிக்கல் டாக்குமெண்ட் தான். மத்தபடி பாக்க போனா மேமா ரிசிப்ட்லாம் வச்சிருப்போம், ஏன்னா நம்ம அந்த பிரைஸ் எல்லாம் கரெக்டா தான் இருங்க என்னன்னு அது செக் பண்ணதான் வச்சிருப்போம்.
1: படுத்து வச்சதுனால ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு.
2: இன்னொரு விஷயம் அப்பதான் எனக்கே தெரிஞ்சு, எங்க சிப்லிங் வந்து அந்த டாக்டர் டியூ டேட் குடுப்பாங்களே, ஏன்னா தள்ளி தள்ளி தான் போந்திருக்கும், அதுல ரொம்ப தள்ளி போறது நானு
0: பாருங்க. அப்ப யாரும் உரிய நேரத்துக்கு வரல உலகத்துக்கு.
1: கண்டிப்பா உங்களுக்கு ஆதாரம் இருக்கு, இல்லன்னா கூட பிறந்தவங்க சொல்லுங்க, உன தத்து எடுத்தாங்க சொல்லும் போது நீங்க இதை காட்டலாம்.
2: ஆனா என்ன ஒரு இதுல ஒரு பியூட்டினாக்கா, நாங்க சிப்லிங்ஸ் 4 பேர்ல மூணு பேருமே வந்து 3ஆம் தேதி பிறந்திருக்கோம் கரெக்டா.
0: ஓ, இப்ப எல்லாம் அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் புரட்டி பாருங்க என்னென்ன உண்மை எல்லாம் வெளியே வரப்போகுதுன்னு தெரியல விசாலாச்சி. என்ன போனா அந்த பிங்க் புக் ஞாபகத்தை ஏற்படுத்திட்டாங்க, அந்த காலத்துல வச்சிருக்காங்க பாருங்க இவங்க.
1: ஒவ்வொரு மாதம் நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு வயிற்றுல அப்படின்னு பார்த்தது, அதெல்லாம் இருக்கும் இன்னும் நிறைய வீடுகள்ல.
0: கில்லி படத்துல இருந்து பாட்டு வருது கேக்கலாம்.

0: வழியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம்-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: பெற்றோர்களில் உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கை தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109072119.
5: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம்-இன் வானொலி நாடகம்.
6: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
7: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
6: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
7: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
6: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

பிரதமரின் ஜப்பான் பயணம். பொருளாதாரம், அறிவியல் துறைகளில் வியூக ஒத்துழைப்பை அதிகரிக்கும். உலகக்கிண்ண கட்பந்து. இணைய சூதாட்டத்தில் ஈடுபடுவோருக்கு எதிராக MCMC கடும் நடவடிக்கை. வணக்கம், சலாம். மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமின் ஜப்பானுக்கான பயணம். பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் வியூக ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். ஜப்பானுக்கான மலேசிய தூதர் டாக்டர் ஷாரில் எஃப்என்டி அப்துல் கனி இவ்வாறு தெரிவித்துள்ளார். பன்னாட்டு நிலையில் மலேசியா போட்டித்தன்மையுடன் நிலைத்திருக்க இது வழிவகுக்கும் என்றார் அவர். பிரதமரின் பயணத்தினூடே இரு நாடுகளுக்கும் இடையே 4 புரிந்துணர்வு உடன்பாடுகள் கையெழுத்திடப்படும். தற்காப்பு, பாதுகாப்பு, சுகாதாரம், ஆற்றல் மாற்ற, உயர்கல்வி துறைகளை அவை உட்படுத்தியுள்ளன. 2022 நவம்பரில் பிரதமர் பதவியேற்ற பின் ஜப்பானுக்கு டாக்டர் அன்வார் மேற்கொண்டுள்ள முதல் பயணம் இதுவாகும். 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண காட்பந்து போட்டியை முன்னிட்டு இணைய சூதாட்ட நடவடிக்கைகளை விளம்பரப்படுத்துவோர் அல்லது அவற்றில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்பு அமைச்சர் டதுஃபாமி ஃபடில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் இணைய சூதாட்ட நடவடிக்கைகளை தடுக்க மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கண்காணிப்பை தொடர்ந்து தீவிரப்படுத்துவதோடு கடும் நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றார் அவர். சூதாட்டம் தொடர்பில் பொதுமக்கள் வழங்கும் புகார்களை விசாரிக்கவும் MCMC விரைந்து செயல்படும். நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு, வேட்பாளர் நியமன தேதிகளை நிர்ணயிக்க தேர்தல் ஆணையம் SPR இம்மாதம் 12 நாள் சிறப்பு கூட்டத்தை நடத்தவுள்ளது. அந்த கூட்டத்திற்கு SPR தலைவர் டத்து ஸ்ரீ ரம்லான் ஹருண் தலைமையேற்பார் என செயலாளர் டத்து கைரோல் ஷாரில் இட்ரோஸ் கூறினார். நெகிரி செம்பிலான் சட்டமன்றம் 36 இடங்களை கொண்டுள்ளது. சமூக தொடர்புத்துறை ஜேகோமின் புதிய தலைமை இயக்குநராக முகமது இஷாமுடின் கசாலி நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று முதல் அந்நியமனம் நடப்புக்கு வருவதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் கூறினார். டத்து இஸ்மாயில் யாக்கூபுக்கு பதில் அப்பொறுப்புக்கு வந்துள்ள முகமது இஷாமுடின் இதற்கு முன் உள்துறை அமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றினார். இம்மாதம் 10 நாள் முதல் மலாக்கா பத்து பிரண்டாம் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து புக்கான்பாரு மலாக்கா புக்கான்பாரு சேவை தொடங்கும். மலாக்காவில் மருத்துவ சிகிச்சை நாடு இந்தோனேசிய பயணிகளின் வருகையின் மூலம் மாநிலத்தின் சுகாதார சுற்றுலாத்துறைக்கு புத்துயிர் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாரத்திற்கு 3 நாள்களுக்கு இப்பயணம் மேற்கொள்ளப்படும் என மாநில பொதுப்பணி, போக்குவரத்து, அடிப்படை வசதிகள் செயற்குழு தலைவர் டத்து அமித் மைத்தின் பஷீர் தெரிவித்தார். தேடி மீட்கும் நடவடிக்கையில் நாள்தோறும் தகவல்களை வழங்கிய ஊடகத்தாருக்கு பாத்துபூத்தே மலையில் காணாமல் போன ஜஸ்லிந்தா சலூனின் நன்றி தெரிவித்தார். 49 வயதான அவர் கடந்த சனிக்கிழமை பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். காட்டில் வழி தவறி சென்ற வேளை அடிக்கடி விசில் ஊதியதாகவும் உலங்கூர்தியின் சத்தத்தை கேட்டதாகவும் ஜஸ்லிண்டா தெரிவித்தார். இதனிடையே ஊடகங்கள் அவ்வப்போது வழங்கிய செய்திகள் உண்மை தகவல்களை பகிர்வதற்கும் எந்த ஓர் ஆருடத்தை தவிர்ப்பதற்கும் உதவியதாக பேரா தொடர்பு பல்லூடக செயற்குழு தலைவர் முகமது அஸ்லான் ஹல்மி கூறினார். தாப்பஹ் மருத்துவமனையில் ஜஸ்லிண்டாவை சந்தித்த பின் முகமது அஸ்லான் இவ்வாறு கூறினார். 2024 ஆண்டின் இறுதி முதல் சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோ மேற்கொண்ட தொடர்ச்சியான உள்கட்டுப்பாட்டின் விளைவாக டயா கர்ஜாயா திட்ட ஊக்கத்தொகை கோரிக்கை மோசடி வெற்றிகரமாக அம்பலப்படுத்தப்பட்டது. அதன் தொடர்பில் சிலர் தடுத்து வைக்கப்பட்டதாக பெர்கேசோ தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீ டாக்டர்

0: அதிகாரிகள் அழைந்தன. நண்பகல் மணி 12:30 அவசர அழைப்பு பெறப்பட்ட வேளை கொத்தாபாரு மற்றும் தஞ்சோங் தீயணைப்பு நிலையத்திலிருந்து 38 உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சுமார் 6 ஏக்கர் பரப்பளவை உட்படுத்திய அந்த தீயில் ஏற்பட்ட சேதம் மதிப்பிடப்படுகிறது. உடற்உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றும் தீக்கான காரணம் ஆராயப்படுவதாகவும் காவல்துறை கூறியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவரின் முன்னாள் தனிப்பட்ட வழக்கறிஞர் டாட் பேலன்ஸை சட்டத்துறை தலைவர் பதவிக்கு முன்மொழிந்துள்ளார். அதற்கான ஒப்புதல் அந்நாடாளுமன்றத்தில் உறுதி செய்யப்படும். டிரம்புடன் தொடர்புடைய நிதி வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ளதால் நாடாளுமன்றத்தில் அவருக்கான ஆதரவு அதிகம் இருக்காது என கூறப்படுகிறது. 51 வயதான பேலன்ஸ் தற்போது இடைக்கால சட்டத்துறை தலைவராக பொறுப்பு வகிக்கிறார். வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சே ரோட்ரிகஸ் துருக்கி அதிபர் ரஜப் டைப் எரகனுடன் இஸ்தான்புலில் சந்திப்பு நடத்தினார். அந்த சந்திப்பு வர்த்தகம், எரிசக்தி, சுரங்கத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தியதாக அதிபர் அலுவலகம் தெரிவித்தது. இந்தியாவுக்கான 5 நாள் பயணத்தை நிறைவு செய்து எடகனின் அழைப்பை ஏற்று ரோட்ரிகஸ் துருக்கி சென்றுள்ளார். இருதரப்பு உறவுகள் உட்பட வட்டார பன்னாட்டு விவகாரங்களின் அண்மைய முன்னேற்றங்கள் குறித்து அவர்கள் பேசிய எக்ஸ்தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வேளை துருக்கி எண்ணெய் வளமிக்க வெனிசுவேலாவுடன் வலுவான உறவுகளை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா அமெரிக்காவிடமிருந்து குறைந்த விகித வரிகளை கோருகிறது. வாஷிங்டனுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. கடந்த பிப்ரவரியில் வாஷிங்டனும் புதுடெல்லியும் வர்த்தக உடன்பாடு குறித்த தொடக்கக்கட்ட உடன்பாட்டினை எட்டின. ஆயினும் அதிபர் டொனால்டு டிரம்பின் கடுமையான வரி விதிப்பு நடவடிக்கைகளை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததைத் தொடர்ந்து பேச்சில் மந்தநிலை ஏற்பட்டுள்ளது. இந்திய இறக்குமதிகள் மீது 12.5% கூடுதல் வரியை விதிக்க அமெரிக்கா பரிந்துரைத்துள்ளது. டெங்கி தொடர்புடைய 2 சந்தேகத்திற்கிடமான மரணங்களை தொடர்ந்து பிரேசில் டெங்கி தடுப்பூசியின் முதல் மருந்தளவை செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் சுகாதார அதிகாரிகள் அந்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசியை அங்கீகரித்த வேளை இவ்வாண்டு 500,000 மேற்பட்ட மக்கள் அதை செலுத்திக் கொண்டதாக சுகாதார அமைச்சர் அலெக்சாண்டர் படெல்ஹா கூறினார். தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட மூவர் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். 58 வயது ஆடவரும் 48 வயது பெண்ணும் உயிரிழந்தனர். ரஷ்ய படைகள் யுக்ரைனின் கார்கிவ் வட்டாரம் மீது நடத்திய வான் தாக்குதலில் 3 கொல்லப்பட்டனர். 6 காயமடைந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் கூறினர். 2022 பிப்ரவரி தொடங்கி ரஷ்ய படைகள் மேற்கொண்ட தாக்குதல்களில் யுக்ரைனில் 15,850 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஐநா குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு 23வது ஃபிஃபா உலகக்கிண்ண காட்பந்து போட்டி வரும் 11 தொடங்கும் வேளை இப்போட்டி புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போட்டியில் முதன்முறையாக 48 நாடுகள் பங்கேற்கின்றன. இதற்கு முன் அவ்வெண்ணிக்கை 32 இருந்தது. மொத்தம் 104 ஆட்டங்கள். இதனை அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகியவை ஏற்று நடத்துகின்றன. 3 நாடுகள் இணைந்து நடத்தும் முதல் உலகக்கிண்ண போட்டியாகவும் இது உள்ளது. 11 மெக்சிகோ சிட்டி அஸ்டேக்கா அரங்கில் மெக்சிகோவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான ஆட்டத்துடன் இப்போட்டி தொடங்குகிறது. இறுதியாட்டம் ஜூலை 19 அமெரிக்கா, நியூஜெர்சி, மெட்ராய்ஃப் அரங்கில் நடைபெறும். பிரதமரின் ஜப்பான் பயணம் பொருளாதாரம், அறிவியல் துறைகளில் வியூக ஒத்துழைப்பை அதிகரிக்கும். உலகக்கிண்ண கட்பந்து இணைய சூதாட்டத்தில் ஈடுபடுவோருக்கு எதிராக MCMC கடும் நடவடிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

0: காலை வணக்கம் வணக்கம். இன்னல் கேட்டு இருக்கீங்க, மணி இப்போ 9:12.
1: சரி, வணக்கம். இன்னொரு இணைந்திருக்கு, உங்களுக்கு நன்றிங்க. ஆர்டிஎம் கிளிக்க பதிவிறக்கம் பண்ணிட்டீங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: ஏன் அப்படின்னா, உலக கிண்ண காட்பது போட்டி தொடங்க போகுது. இதை வந்து நாங்க உங்களுக்கு ஆர்டிஎம்எல் நேரலையாக கொண்டு வர காத்துட்டு இருக்கோம். அது பற்றிய தகவல் இன்னும் கொஞ்சம் இடத்துல காத்துட்டு இருக்கு.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 2023 வணக்கம் மின்னல்ல இந்த உலக கிண்ண காட்பந்து போட்டி பற்றி கொஞ்சம் பேச போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம்.
1: குட்டி இடைவெளி வந்துருச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. தொழில்நுட்ப
0: என்னன்னா வந்து யூஎஸ்க்கு போயிட்டேன், மெக்சிகோக்கு பறந்துகிட்டு இருந்தா அதனாலதான். சரி, உலக கிண்ண காட்பந்து போட்டி வரக்கூடிய November 11 ஜூன் மாதம் தொடங்குகின்றது அப்படின்னு சில ஆண்டுகளாக எல்லாரும் இந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தோம். இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு.
1: ஆமா, இந்த இரண்டு நாட்கள்ல தயாரா இருங்க. என்ன மலேசிய நேரத்துப்படி வியாழக்கிழமை காலை 11:30 நீங்க எங்க இருப்பீங்க? அப்படி எங்க இருந்தாலும் உங்ககிட்ட நினைவுபடுத்துறோம், தொடக்க விழா அந்த நேரத்துலதான் நம்ம நாட்டுல 11:30 காலையில நடைபெறவிருக்கின்றது. அலுவலகத்துல இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம்.
0: அதிகாரப்பூர்வ ஒலி ஒளிபரப்பு மையமாக விளங்க போகின்றது. அப்புறம் புவனா வாங்க சொல்லுங்க, அதே நாடுதானா இல்ல எப்படி?
1: நம்ம எப்பொழுதுமே அதேதான்.
0: ஆமா தெரியும்,
1: ஒரு இடத்துல காலை வச்சுட்டோம்னா அங்கே நகர்த்துறதா
0: இல்ல,
1: மாறிக்கிட்டே இருப்பீங்களா? இந்த வருஷம் என்ன
0: புவனா உங்களுக்கு தெரியுது, எப்ப நான் எதை தெரிஞ்சதும் அந்த நாடு வெற்றி கூட்டணி தான். இதுக்கு முன்னாடி ஜெர்மனி எடுத்த வெற்றி அடைந்தது.
1: வியாழக்கிழமைக்குள்ளே
0: கவனத்தை இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வரிசையில நம்ம மெஸ்ஸி, அப்புறம் CR7, அதுக்கப்புறம் யமால், எம்பாப்பே, சன், இவங்கெல்லாம் வந்து கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆட்டக்காரர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சரி, ஆக இன்னும் நிறைய கூடுதல் ஆட்டங்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்குது. கூடுதல் நாடுகள்லாம் இதுல சேர்ந்திருக்கிறதுனால இந்த ஆண்டுக்கான உலக கிண்ண காட்பந்தாட்ட போட்டி நாட்கள் அதிகரிக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்துல பார்த்தோம்னா இந்த வருஷம் வந்து அதிக வசூல் சாதனை படைச்சிருக்கு அந்த டிக்கெட்டுகள் விற்பனை. மேலும் வரலாற்றின் முதன்முறையாக 3 நாடுகள் உலக கிண்ண காட்பந்தாட்ட போட்டி நடக்குது. இதுவே முதன்முறை.
0: இதுதான் என்னுடைய கவனத்தையும் கொஞ்சம் ஈர்த்திருக்கு. போனா இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா US மெக்சிகோல எல்லாம் நடக்குது, கனடால நடக்குது இல்லையா. மெக்சிகோல வந்துட்டு நேற்று இரவு வந்து இங்க நம்முடைய நேரப்படி அங்க வந்து நிலநடுக்கம், 150 ஆண்டுகளுக்கு பிறகு நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. 6.1 பதிவாகிறது. தொடக்க விழா மெக்சிகோல தான் நடக்க போகுது. ஆக இதையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு சூழலா இருக்கு.
1: ஆனா காட்பந்து ரசிகர்கள் இயற்கையை எதிர்த்தாலும் நாங்க காட்பந்துக்காக வந்து நிப்போம் அப்படின்னு நிக்கிற கூடியவர்கள் தான் சொல்ல முடியாது பாருங்களேன். இருந்தாலும் ஆட்டக்காரர்கள் அந்த நாடுகளுக்கு போய் சேர்ந்து இருக்கிறாங்க, பயிற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த FIFA 2026 அந்த அதிகாரப்பூர்வ அகப்பக்கம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு.
0: எல்லாரும் அதை பத்தி தான் பேச ஆரம்பிப்போம். அப்புறம் எத்தனை பேருக்கு தூக்கம் போக போகுதுன்னு தெரியல, எத்தனை பேர் வீட்டுல இருந்து வெளியாகாத சூழ்நிலைக்கு வரப்போறாங்கன்னு தெரியல. அது பற்றி எல்லாம் பேசுறதுக்கு நாங்களுமே காத்துட்டு இருக்கோம். நீங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பிரேசில் போனா
1: கண்டிப்பா பிரேசில்
0: நெய்மார் களம் இறங்குறாரு,
1: இறங்குறாரு,
0: அடிபட்டு
1: ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா இருக்காரு.
0: பாப்போம்.
1: அங்கேந்து வந்துருவீங்களா நெய்மார மட்டும் கேக்குறதுக்கே?
0: அக்கறையில
1: கேக்க வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம்.
0: அக்கறையில கேட்க
1: பாத்துக்கிறோம். நெய்மார
0: பத்து போட்டியாளர்கள் பேர் சொல்லுங்க.
1: நெய்மார், எம்பாப்பே.
0: பாட்டு வந்துருச்சு.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீராயிசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: அஸ்வினி, இந்த வருஷம் 1-ஆம் தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திருந்தோம்னு சொல்லிருக்காங்க, மாத்திரு தெரியுமா?
4: அதுக்கேன் பா குரல் மாத்தி பேசுறீங்க?
3: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு

0: துரந்தர் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் அது. 9:43 ரொம்ப ரொம்ப பெரிய வெற்றி பெற்ற படம் அது. பாகம் 1 பாகம் 2 நீங்க பாகம் 1 பாக்காம பாகம் 2 பாக்க வாய்ப்பே இல்ல. போனா பாத்துட்டீங்களா துரந்தர்? பாக்கல. அப்புறம் ஒரு காணொலி ஒன்று தயாராயிட்டு இருக்கு, நீங்க பாருங்க. ரெண்டு பேருக்குள்ள பயங்கர போட்டியாக இருந்தது அந்த காணொலியில. என்னன்ற விவரம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
1: ஆமாங்க, இதற்கிடையில வந்து இப்போ நீண்ட விடுமுறை எல்லாம் முடிஞ்சிருச்சு. வழக்கமான நிலை, வழக்கமான அலுவலகம், வழக்கமான சாலை, அதே மாதிரியான ஒரு சூழல்.
0: அப்படி சொல்றீங்க,
1: வழக்க நிலைக்கு மாறி இருக்கும். ஏன்னா ஒரு வாரம் 1.5 வாரம் எப்படி போனுச்சுனே தெரியல. விடுமுறை
0: இல்லையே, அப்படி ஒன்னும் எப்ப வேலைக்கு வருவோம்னு காத்து
1: நீங்க காத்திருந்தீங்க.
0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் கேட்டுக்கிட்டே இருந்தல எப்ப என்னோட விடுமுறை முடிச்சுக்குவீங்க, எப்ப நான் வேலைக்கு வரலாம். பொறுப்புகள் வேலைகள் இருக்கும். பள்ளிக்கூடம் தொடங்கிருச்சு. எஸ்பிஎம் மாணவர்களுக்கான ட்ரையல்ஸ் ஆரம்பிக்க போது எஸ்டிபிஎம் மாணவர்களுக்கான அவங்களுடைய பரீட்சை வந்துகிட்டே இருக்கு. எஸ்டிபிஎம் சின்ன சின்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றதையும் கல்வி அமைச்சர் வந்து படிவம் 6 மாணவர்கள் பற்றி சொல்லிருக்கிறாங்க. அப்புறம் இவ்வாண்டு 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பரீட்சை இருக்கு அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்தலையொட்டி. இதெல்லாம் பெற்றோர்கள் கருத்தில் எடுத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு நாங்க நம்புகின்றோம்.
1: நிச்சயமாக. ஆக இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடிக்கடி நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய இணைந்திருங்கள்.
0: ஜீமானுடைய இசையில் அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1901719119.
0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM. தாளம், இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
2: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்

0: அதிரா பாடல் வாகுமஸ்தன் பாடியிருந்த அந்த பாடலோடு இன்றைய வணக்க மின்னல் ஒரு நிறைவுக்கு வருது. இன்றைக்கு காலையிலிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம், குறிப்பா மீட்டிங்ஸ். இது வந்து அலுவலகத்துல போனா ஒன்னு கண்டுபிடிச்சாங்க. என்ன போனா, இலான் மஸ்க் என்ன சொன்னாரு, பீஸாவா ரெண்டு பீஸாவா?
1: இல்ல, இலான் மஸ்க் சொல்லல, அமேசான்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா 2 slice பீஸா, அது சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அவ்வளவுதான் நம்ம மீட்டிங் நேரம்.
0: ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுல்ல.
1: அதுக்கப்புறம் இலான் மஸ்க் எப்படின்னா, நீங்க வந்து ஒரு மீட்டிங்ல நம்ம உட்காரணுமா, ஒண்ணுமே இல்லாம எந்த ஒரு நம்மளுடைய பங்களிப்பும் இல்லாம உட்காரக்கூடாது, உங்களுக்கு பங்களிப்பு இல்லைன்னா எந்திரிச்சு வெளியே போயிருங்க அப்படின்னு
0: வரான். இப்போ இருக்கிற சூழல்ல 60 நிமிடங்களுக்கு தாண்டிட்டா அது மீட்டிங்கே இல்லை அப்படின்றாங்க. ஆனா ஒருத்தர் கூப்பிட்டு 8 மணி நேரம் மீட்டிங் நடத்துவேன், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நம்முடைய பத்திரங்கள் ஆவணங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம். பழஞ்சுவடி காப்பகம் அர்கிப் நகர் அப்படின்னு அகப்பக்கம் வச்சிருக்காங்க, கொஞ்சம் போய் பாருங்க எந்த வகையில உதவி செய்ய முடியும், இல்ல நமக்கு நன்மை பயக்கும் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க.
1: ஆமா, ஆக ஓல் ஆகாஷ் டே இன்றைக்கு வந்து அனுசரிக்கப்படுது, அதனை ஒட்டிதான் இந்த கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். ஆக நிறைய பேர் நம்மோடு பேசியிருந்தீங்க, உங்க கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி.
0: உலகக்கிண காட்பது போட்டி வந்துட்டு இருக்கு, அது பற்றிய நேரடி நிலவரங்களை மின்னல்ல கேட்கலாம். ஆர்டிஎம்முடைய ஒளி ஒளிபரப்பு அலைவரிசைகளையும் நீங்க வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அஸ்வினி உங்களோட பேசுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இப்போ விடைபெறுவது தெய்வீகன் தாமரை செல்வன்,
1: நான் புவனா வீரமோகன்.
0: மீண்டும் சந்திப்போம், உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் ஜப்பான் பயணத்தின் ஓராங்கமாக டோக்கியோ பல்கலைக்கழகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு அவர் அப்பல்கலைக்கழகத்தின் தலைவர் பேராசிரியர் தெரோ ஃபுஜியை சந்தித்தார். பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமின் தலைமையிலான மடானி அரசாங்கம் நாட்டின் சமூக பாதுகாப்பு அமைப்பை மேலும் அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த மற்றும் இன்றைய தொழிலாளர்களின் தேவைகளை ஏற்ப வலுப்படுத்துவதில் கடப்பாடு கொண்டுள்ளது. நிலையான பொருளாதார வளர்ச்சியை உந்து செய்வதற்கு மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு உருமாற்றமும் பணியாளர் நலனுக்கும் முதலாளிகளின் போட்டித் திறனுக்கும் இடையிலான சமநிலையை கருத்தில் கொள்வதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீரமணன் தெரிவித்தார். ஏம்போனியோ விமான நிறுவனத்தின் பயணிகள் அடுத்த சில நாள்களில் ஏற்படக்கூடிய பயண தாமதம், பயண ரத்து உட்பட விமான அட்டவணை மாற்றங்களுக்கு தயாராக இருக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. ஜூன் 5 தொடங்கி அதன் நடவடிக்கைகளில் இடையூறு ஏற்பட்டதை தொடர்ந்து சபா சரவா முழுவதும் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகானுவில் கடந்த ஆண்டு முழுவதும் 757,869 ஆமை குஞ்சுகள் மீண்டும் கடலில் விடப்பட்டன. இது அழிவின் விளிம்பில் இருக்கும் உயிரினங்களை பாதுகாப்பதில் கடல்சார் பாதுகாப்பு முயற்சிகளின் செயல்திறனை புலப்படுத்துவதாக மீன்வளத்துறை தலைமை இயக்குநர் டத்து அட்னன் உசேன் கூறினார். கியூபா கடற்கரையை ரிக்டர் கருவியில் 6.1 பதிவான நிலநடுக்கம் முழுக்கியது. அது 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சேதங்கள் குறித்த தகவல்கள் இன்னும் பெறப்படவில்லை. அமெரிக்கா அடுத்த 2 வாரங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான முழுமையான வெற்றியை அறிவிக்கவுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரலில் போர் நிறுத்தம் செயல்படுத்தப்பட்டதிலிருந்து ஏற்பட்ட மிக மோசமான வன்முறை அதிகரிப்பை நிறுத்த ஈரானும் இஸ்ரேலும் ஒப்புக்கொண்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கட்பந்து போட்டி. அமெரிக்க அணி கலிபோர்னியாவில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. இம்முறை சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்ய அணியினர் எண்ணம் கொண்டுள்ளதாக கேப்டன் டிம் ரேம் கூறினார். உபசரணை நாடு என்ற வகையில் ரசிகர்களின் ஆதரவும் எதிர்பார்ப்பும் பலமாக இருக்கும் என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நிறைய பாடல்கள், தகவல்கள் எல்லாமே கைவசம் கொண்டு வந்திருக்கும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பொழுது இல்லையா, அதனால நிறைய பேர் நிறைய திட்டங்கள் எல்லாம் வைத்திருப்பீங்க. எந்த திட்டமாக இருந்தாலும் அப்படியே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே திட்டமிட்டு நடக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய குட்டி குட்டி ஆசை. சரி, நிகழ்ச்சியில வாங்க தொடக்கமாக அனிருத் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம். இதோ உங்களுக்காக.

0: rest in peace.
1: உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்று கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

இன்றைய மலையாள பாடல் தொகுப்பில் சுரந்திராம இணைந்திருக்கிறோம். சரி, மலையாள சினிமா தகவல் எல்லாம் நம்ம எப்போது கேட்போம் இல்லையா, அது மாதிரி பிரேமலு, ஆலப்புழா, ஜிம்கனா, லோகா, இந்த மாதிரி லோகா சாப்டர் 1, சந்திரா படங்களின் வழியை பார்த்தீங்கன்னா இந்த மலையாள திரையுலகில் நம்பிக்கைக்குரிய இளம் நட்சத்திரமாக வந்து திகழ்றவர் தான் நடிகர் நஸ்லின் அப்படின்னே சொல்லலாம். வழக்கத்துக்கு மாறான கதாபாத்திரங்கள், வடிவமைப்பு, கதை சொல்லல், திரைப்பட அனுபவம், இது வழியா பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய உணர்வை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். முகுந்தன் உன்னி அப்படின்ற திரைப்படம் 2022 இந்த படத்தை உணர வைத்தவர் இயக்குனர் அபினவ் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்ல உரியடி, குரங்கு, பொம்மை படங்கள்ல பார்த்தீங்கன்னா இவங்க படத்தொகுப்பாளரா பணியாற்றி இருக்காங்க. குரங்கு பொம்மை திரைப்படம் பார்த்தீங்கன்னா பலருக்கும் ரொம்ப பரிச்சயமான திரைப்படம். இவங்க இருவருக்கும் இணையற திரைப்படம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வித்தியாசமான படைப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் மாலிவுட், அதாவது மலையாள திரையுலகில் வெளியாகுது அப்படின்றது நிறைய பேரை வந்து காண தூண்டி இருக்கு. அந்த கதை அம்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்றதுனாலன்னு சொல்லியிருக்காங்க.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

விமான நிலையத்துலலாம் பொதுவாகவே நம்ம போனாலே 100 மில்லி லிட்டருக்கு மேல திரவங்கள்லாம் அனுமதிக்கப்பட மாட்டாது பாருங்க. இது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வந்து விமானத்துல பயணம் செய்யும்போது ஒரு விஷயம் எல்லாருமே கவனிச்சிருப்போம், தண்ணீர் பாட்டிலோ அல்லது பெர்ஃபியூம் அல்லது தலை குளிக்கிற இந்த ஷாம்பு இதுவாக இருந்தாலும் 100 மில்லி லிட்டருக்கு மேல இருந்தா பாதுகாப்பு சோதனையில பறிமுதல் செய்யப்பட்டுரும், அதாவது எடுத்துக்குவாங்க அவங்களே. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான பாதுகாப்பு காரணம் இருக்குங்க. 2006 சிலர் சாதாரண குளிர்பான பாட்டில்கள் போல தோன்றும் இந்த கோள்களின் வெடிப்பொருள் தயாரிக்க தேவையான திரவ ரசாயனங்களை வந்து விமானத்துக்குள்ள கொண்டு செல்ல முயன்றதாக தகவல் கிடைச்சிருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா உலகம் முழுவதுமே விமான பாதுகாப்பு விதிகள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய 100 மில்லி லிட்டருக்கு வேலை திரவங்களை நீங்க எடுத்து போகும்போது அது தவறான காரணங்களுக்காகவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 100 மில்லி லிட்டருக்கு மேல இருந்தா அபாயத்தை குறிக்கும் ஒரு வரம்பாக நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க. நம்முடைய பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உலகளாவிய பாதுகாப்பு நடவடிக்கை தான் இது. அதனால அடுத்த முறை விமான நிலையத்திற்கு போகும்போது இதனை கருத்தில் கொள்ள மறந்துடாதீங்க.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலை எல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

சித்ரிராம் மற்றும் சிதாரா கிருஷ்ணன் கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதனை தொடர்ந்து மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை கேட்க போறோம். ஈ கதையோ அப்படின்ற பாடல் சத்யபிரகாஷ் மற்றும் சின்மயி ஸ்ரீபதா கொண்டு வராங்க. பாடல்களை கேட்ட பிறகு 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க போறீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. தாராளமா அழைத்து உங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க மறந்துடாதீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். சிங்கப்பூர் ஆசியான் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்கும்போது உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கில் வட்டார ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்துவதிலும் பங்காளிகளுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தும் என அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்துள்ளார். 2027 பிலிப்பீன்ஸிடமிருந்து ஆசியான் தலைமை பொறுப்பை சிங்கப்பூர் ஏற்கவுள்ளதை தொடர்ந்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சவால் மிக்க உலகளாவிய சூழலை எதிர்கொண்டு ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஆசியான் தலைவர்களின் விருப்பங்களுக்கு இணங்க அந்த முனைப்புகள் முக்கிய முன்னுரிமைகளாக திகழும் என்றார் அவர். வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னும் சீன அதிபர் ஜியும் பியாங்யாங்கில் நடைபெற்ற மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இணங்கியுள்ளனர். பன்னாட்டு நிலைமை எவ்வாறு மாறினாலும் தைவான் நீரினை ஒரே நாட்டிற்கு சொந்தமானவை என்பதே பெய்ஜிங்கின் கருத்தாக உள்ள நிலையில் அதன் ஒரே சீன கொள்கைக்கு ஜி முழுமையாக ஆதரவு தெரிவித்துள்ளார். இவ்வேளை ஜி 7 முதல் முறையாக அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இப்பயணம் பியாங்யாங் உடனான பெய்ஜிங் உறவை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அமெரிக்கா அடுத்த 2 ஈரானுக்கு எதிரான முழுமையான வெற்றியை அறிவிக்க உள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். கடந்த ஏப்ரலில் போர் நிறுத்தம் செயல்படுத்தப்பட்டதிலிருந்து ஏற்பட்ட மிக மோசமான வன்முறை அதிகரிப்பை நிறுத்த ஈரானும் இஸ்ரேலும் ஒப்புக்கொண்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த போர் முடிவுக்கு வந்தவுடன் எண்ணெய் விலைகள் குறையும் எனவும் டிரம்ப் தனது த்ருத் சோஷியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். நீடித்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர வட்டமேசைக்கு திரும்புமாறு லெபனான் அதிபர் ஜோசப் ஓன் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளார். மேலும் ராணுவ தீர்வு இருதரப்பினரின் பாதுகாப்பிற்கும் உத்தரவு அளிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். சிஎன்என் உடனான நேர்காணலில் லெபனான் அரசாங்கம் பேச்சுக்கு தயாராக இருப்பதாகவும் நீடித்த அமைதியை அடைவதில் இஸ்ரேலும் அதே கடப்பாட்டை கொண்டிருக்கும் என்றும் அவர் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். முழுமையான போர் நிறுத்தத்தை எட்டுவதற்காக லெபனான் அரசாங்கம் தற்போது அமெரிக்காவின் உதவியுடன் இஸ்ரேலுடன் நேரடி பேச்சு நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். தெஹ்ரானின் பன்னாட்டு விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டதாக ஈரான் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. சவுதி அரேபியாவிலிருந்து ஹஜ் யாத்திரிகர்களை ஏற்றி வந்த விமானங்கள் அங்கு தரையிறங்கியுள்ளதாக அது கூறியது. இமாம் கொமேனி பன்னாட்டு விமான நிலைய செயல்பாட்டு துணைத் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதை அது மேற்கோள் காட்டியது. முன்னதாக மேற்காசிய போரின் விளைவால் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து தெஹ்ரானின் பன்னாட்டு விமான நிலைய செயல்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டன. ரஷ்ய படைகள் யுக்ரைனின் கார்கிவ் வட்டாரம் மீது நடத்திய வான் தாக்குதலில் 3 கொல்லப்பட்டனர். 6 காயமடைந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் கூறினர். சோகிவ் நகர் மீதான தாக்குதலில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அதன் ஆளுநர் ஒலிக்ஷன் பொஃப் தெரிவித்தார். இவ்வேளை 2022 பிப்ரவரி தொடங்கி ரஷ்ய படைகள் மேற்கொண்ட தாக்குதல்களில் யுக்ரைனில் 15,850 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக ஐநா குறிப்பிட்டுள்ளது. ரஷ்யாவில் அவ்வெண்ணிக்கை 2,800 உள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மூடுவது அல்லது தடை செய்வது உலக உணவு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை வித்திடும் என வேளாண் உணவுக் கழகம் FOO தலைமை இயக்குநர் டூ டோங்யோ எச்சரித்துள்ளார். அதிகரிக்கும் உலக நெருக்கடிகளுக்கு மத்தியில் வேளாண் வணிக தடங்கள் தொடர்ந்து செயல்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தற்போதைய நிலைமை உலகளாவிய வேளாண் உணவு அமைப்பு குறிப்பாக ஆற்றல் உரம் உணவு உற்பத்திகள் ஆகியவற்றில் உள்ள பாதிப்புகளை எடுத்துக் காட்டுகிறது என அவர் கூறினார். இத்தாலி ரோமில் நடைபெறும் FAO-வின் 181 கூட்டத்தை தொடக்கி வைத்து கியூ உரையாற்றினார். விளையாட்டு 2026 உலக கிண்ண கட்பந்து போட்டி அமெரிக்க அணி கலிபோர்னியாவில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. இம்முறை சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்ய அணியினர் எண்ணம் கொண்டுள்ளதாக கேப்டன் டிம் ரேம் கூறினார். உபசரணை நாடு என்ற வகையில் ரசிகர்களின் ஆதரவும் எதிர்பார்ப்பும் பலமாக இருக்கும். அது அமெரிக்க அணிக்கு சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். தொடக்க ஆட்டத்தில் அவ்வணி பராகுவேவை சந்திக்க உள்ளது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

பாடல்களை கேட்ட பிறகு இன்றைக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க அழைக்கலாம். அங்கத்துல நம்ம பேசலாம்.

வெனிதயால் மற்றும் பாக்யராஜ் ரஹ்னா கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, இதனை தொடர்ந்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க, அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா வானொலிக்கு அழைக்கிறது வந்து வாழ்த்து சொல்றதுக்காக தான் இருக்கும். இவங்களுக்கு பிறந்த நாளுங்க, இவங்களுக்கு திருமண நாளுங்க அப்படின்னு சொல்லி தான் அழைப்போம். ஆனா பிடிச்சவங்களுக்காக, நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்காக இந்த நிமிஷம் ஒரு பாடலை கேட்கணும் அப்படின்றது அவங்களுக்குமே சிறப்பா இருக்கும். ஹே, நமக்காக பாடலாம் கேட்கிறாங்கப்பா, ஏ நம்மளை யோசிச்சிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இனிமையான நினைவை மனசுக்குள்ள கொடுக்கும். அந்த மாதிரி பிடிச்சவங்களுக்காக, நினைச்சவங்களுக்காக இப்போ நீங்க பாடல கேட்க போறீங்கன்னா, நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அழைத்து எங்களோடு பேசுங்க, உங்களுடைய பிடிச்சவங்க நினைச்சவங்களுக்காக பாடலை கேளுங்க. மீண்டும் எங்களை சொல்றோம், 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. யார் இப்ப நினைச்சிட்டு இருக்கீங்க, அழைத்து அவங்களுக்காக பாடலை கேளுங்க. 2010 மேல உள்ள, 2010 ஆண்டுக்கு மேல உள்ள பாடல்களை மட்டும்தான் கேட்க முடியும். அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க.

0: ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ ஷான் ரால்டன் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டதோ. சரி, பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சித்ரா அழைப்புல இருக்காங்க, சித்ராவோடு தான் பேச போறோம். வணக்கம்மா, எப்படி அங்க மழையா வெயிலா?
1: இந்த ரெண்டு மூணு நாளா சரியான வெயிலா தான் இருக்குது.
0: கொஞ்சம்
1: மழையாவும் இருக்குது.
0: உங்களையே குழப்பது வானிலை.
1: ஆமா, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு.
0: சரி, யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க, யாருக்காக பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: எங்க அக்காவுக்காக. இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள். பேரு ராஜேஸ்வரி முனியாண்டி. நாங்க வந்து தங்கச்சி வந்து சித்ரா தேவி, இன்னொரு அக்கா வந்து காளியம்மா, இன்னொரு தம்பி வந்து சுப்பிரமணியம்.
0: அட்டட்டா, அக்கா எப்படி ரொம்ப கடினமானவங்களா இல்ல கொஞ்சம் பாசக்காரவங்களா?
1: அக்கா வந்து ரொம்ப மெலிசானவங்க.
0: மெலிசானவங்களா?
1: அதாவது கேதா ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இல்லாம ரொம்ப நல்லா.
0: ஏதாவது ஒண்ணுனா அக்கா கிட்ட ஓடலாம், அப்படி
1: ஓடலாம். அவங்க ரொம்ப பசம், ரொம்ப பசமானவங்க. நாலு பேரு தான் கூட பிறந்தவங்க. அம்மா அம்மா வந்து மாரியம்மா, அப்பா இல்லன்னு இருக்கு.
0: சரி, நிச்சயமா அடுத்தது அக்காவுக்காக பாடலி கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி அக்கா.

0: தனுஷ் மற்றும் அறிவு கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இந்த முறை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். இப்போ பாஞ்சாலி கண்ணன் வந்து அழைப்புல இருக்காங்க. உங்க பேரே வித்தியாசமா இருக்குமா? எல்லாரும் எப்படி சுருக்கி கூப்பிடுவாங்களா? எப்படி இந்த பேர் வந்து அரிதா நம்ம பாப்போம் இல்லையா? ஓ, சின்னதா குட்டியா சுருக்கி எல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக, யாரு நினைச்சீங்க, யாருக்காக பாடல
1: கேட்காச்சுங்களா? 6 மாசம் 7ஆம் தேதி அண்ணனுக்கு திருமண நாள், அப்புறம் தம்பி மகனுக்கும் அன்னைக்கு பிறந்த நாள். அப்புறம் எங்க குடும்பத்துல வந்து நாங்க ஒரு கமலா வம்சம் சொல்லி ஒரு குடும்பம் இது வச்சிருக்கோம். அப்ப அது வந்து 19வது ஆண்டு கும்பிட்டோம் இந்த 7ஆம் தேதி. ஃபுல்லா லீவ் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்தையும். அப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் வாழ்த்து. நல்ல பாட்டு ஒண்ணு போடுங்க.
0: நிச்சயமாமா, நிச்சயமா அடுத்ததான் பாடலை ஒளிபரப்புறோம். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்களை உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றிங்கம்மா.

0: பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமா மனசுக்குள்ள ஒரு தனி குதூகலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க அழைத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சுழியும் 3-2-2-8-2-5-7-3-3-4-6-8. சரி, தேவி அழைப்புல இருக்காங்க. வணக்கம் தேவி, வேலையில இருக்கீங்களா, வீட்டுல இருக்கீங்களா?
1: வணக்கம் அஸ்வினி, வீட்டுல தான் இருக்கேன்.
0: வீட்லயா? சரி, என்ன சமைச்சீங்க அப்போ?
1: இன்னைக்கு சாடின்
0: குழம்பு வச்சுட்டு என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க? யாருக்கு, யார நினைச்சீங்க?
1: என்னோட தோழி பவானின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்காக வாரிஸ் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு.
0: தோழி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
1: அவங்க வந்துட்டு நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம்தான் பேசுவோம், அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு டயர்டா ஆயிரும் பேசி அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு.
0: ஓ, பேசிட்டே இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு.
1: அவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய பேசுவாங்க. ஒரு சின்ன, நம்ம ஒரு சின்ன ஒரு இது கொடுத்த க்ளூ கொடுத்தா கூட நிறைய சொல்லுவாங்க.
0: சரி, நிச்சயமா உங்க தோழிக்காக அடுத்ததாக பாடலை கேட்கலாம். நன்றி,
1: நன்றி, ரொம்ப நன்றி.

0: என்ன மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

சந்தோஷ் நாராயணன் மற்றும் குழுவினர் கொண்டு வந்து பாடலை தான் கேட்டிருந்தோம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பின்னணி இசை, குறிப்பிட்ட பின்னணி இசை எந்த திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க முயற்சி செய்து பார்க்க போறீங்க. கடந்த வாரம் இப்படிதான், ஆனா அது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாமல் போனது. இந்த வாரம் இருக்கும் இந்த பின்னணி இசையை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றத பொறுத்திருந்து நாம பாக்கலாம். இப்ப வாங்க அடுத்ததாக நிவாஸ் கி பிரசனா மற்றும் அதித்தி சங்கர் கொண்டு வரும் பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்க போறோம்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஜப்பானில் உள்ள மலேசிய மாணவர்கள் அங்குள்ள கல்வி சூழலையும் பண்பாட்டையும் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தினார். நாட்டின் மேம்பாட்டுக்கு அது பெரும் பங்காற்றும் என ஜப்பான் பயணத்தின் ஓர் அங்கமாக இன்று டோக்கியோ பல்கலைக்கழகத்திற்கு சென்றபோது அவர் கூறினார். அரசாங்கம் எரிபொருள் உதவித்தொகையை தொடர்ந்து வழங்குவது மக்களின் சுமையையும் பணவீக்க அழுத்தத்தையும் குறைக்க உதவும், மேலும் உலகளாவிய விநியோக நெருக்கடியை எதிர்கொள்ள சிறந்த வழியாக அமையும் என மலேசிய பயணிட்டாளர் கூட்டமைப்பு ஃபொம்கா தலைமை செயல் அதிகாரி டாக்டர் டி சரவணன் கூறினார். இவ்வேளை மக்கள் நலன் கருதி மடானி அரசாங்கம் செயல்படுத்தியுள்ள அந்த முனைப்பு வரவேற்கத்தக்கது என்றார் அவர். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து பாரசீக வளைகுடா பகுதியில் 29 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளதாக பிரிட்டன் கடல்சார் வர்த்தக செயலாக்க மையம் UKMTO தெரிவித்துள்ளது. அரேபிய ஓமான் வளைகுடா உட்பட ஹோமஸ் நீரிணை பகுதிகளிலும் பயணித்த கப்பல்களை பாதித்த சம்பவங்கள் குறித்து UKMTO 54 புகார்களை பெற்றுள்ளது. நியூசிலாந்து தலைநகர் வெலிங்டனில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்ட வேளை படகு மற்றும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து கடற்கரை அருகில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தினர். 9 மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழும் என்று வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் சில வட்டாரங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. மலேசிய கார்பந்து சங்கம் FAM தனது நிதி நிலை அறிக்கைகள் மற்றும் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் நிலவும் குழப்பம் குறித்து முழுமையான விளக்கத்துடன் நேற்று விளையாட்டு ஆணையருக்கு அதிகாரப்படியான கடிதத்தை அனுப்பியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற FAM கூட்டத்தின்போது இந்த விவகாரம் எழுப்பப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிறைவாக உலகக்கிண்ண கார்பந்து. வரும் 11 நாள் இப்போட்டி தொடங்குகிறது. இதில் முதன்முறையாக 48 நாடுகள் பங்கேற்கின்றன. மொத்தம் 104 ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. மெக்சிகோ சிட்டி அஸ்டேகா அரங்கில் மெக்சிகோவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான ஆட்டத்துடன் இப்போட்டி தொடங்குகிறது. இறுதியாட்டம் July 19 நாள் அமெரிக்கா நியூஜெர்சி மெட்லைஃப் அரங்கில் நடைபெறும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ்கோகுலன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். செய்திகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன பின்னணி இசை அப்படின்றத சில பாடல்களுக்கு பிறகு நாங்க ஒளிபரப்புறோம். நீங்களும் எங்களுக்கு அழைக்க தயாரா இருங்க. பரிசாக உங்களுக்காக ஒரு பாடலை நாங்க வழங்க போறோம். சரி, இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக டாக்கி கொண்டு வரும் விறுவிறுப்பான பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

அரங்கம் மதுரட்டுமே பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, இன்றைக்கு பின்னணி இசையை உங்களுக்காக வழங்க போறோம். எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை இது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இன்னும் சிறிது வினாடிகளில் உங்களுக்காகவே இந்த பின்னணி இசை இந்த திரைப்படம்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8. இந்த வாரம் உங்களால இந்த பின்னணி இசையை கண்டுபிடிக்க முடியுதான் பாப்போம். போலாமா? அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத சொல்ல நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8. நீங்க சரியா கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றத பாக்கலாம்.

நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பின்னணி இசையை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அதை அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, சரியான பதிலானு தெரியல, ஆனா ரமணா திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் பின்னாடிதான் போயிருக்கோம், இப்போது புதிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். இப்போ கொஞ்சம் 2000 திரைப்படங்களுக்கு போயிருக்கோம். என்ன திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை இது அப்படின்றத சொல்ல போறீங்க. ரமணான்றது தவறான பதில், அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த பின்னணி இசை எந்த திரைப்படம் உங்களால சரியா கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

அவ்வளவுதான் கொடுப்போம், அதுக்கு மேல நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு ஒரு பயம்தான். எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி செய்யது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அழைத்து பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்ததாக முத்த மழை அப்படின்ற பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம்.

0: இன்றைக்கு நேயர்கள் தொடர்ந்து அழைச்சிட்டே இருக்காங்க. பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பாடுது அப்படின்ற கேள்விக்காக, சரி நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம், எங்களுக்கு அழைத்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததான் ஒரு நேர அழைப்பு இருக்காங்க, சொல்லுங்க நீங்க எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை நினைக்கிறீங்க? மீண்டும் ஒரு முறை அதை கேட்டு பாத்துருவோமா? கேட்டு பாக்கலாம், நீங்க உறுதியா பதில சொல்லுங்க சரிங்களா? இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது? ஹேராம் தான் சொல்றீங்க. ஹேராம்ன்றது தவறான பதில். சரி, நிச்சயமா வாய்ப்பு இருந்தா மறுபடியும் முயற்சி செய்து பாருங்க, கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம்.
1: நன்றி.
0: இந்த வாரமும் கொஞ்சம் சவாலா தான் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோங்க. நீங்க உங்களால இந்த பின்னணி இசை இந்த திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பானது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும்னா உங்களுக்கு ஒரு பாடல பரிசு வழங்க போறோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அப்படின்ற எண்களுக்கு அழைத்திருங்க.

எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க எங்களுக்கு அழைத்து செல்ல போறீங்க. ஸ்டுடியோ 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 நீங்க இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உடனே அழைத்து செல்லுங்க.

0: ஏன்னா மட்டும் வேணா சொல்லாது.
1: நம்மை சுற்றி
2: மலாயா பல்கலைக்கழக இந்திய அறிவியல் துறை ஓம் ஸ்பா தியாகராஜன் அறக்கட்டளை ஆதரவில் வியாழக்கிழமை ஜூன் 11 நாள் மாலை 4:30 மணிக்கு மலாயா பல்கலைக்கழக கலைப்புலத்தின் விரிவுரை அரங்கம் ஏவில் பொன் சாமிவேலுவின் தலைமைத்துவ ஆளுமை இந்திய சமுதாய மறுமலர்ச்சி வரலாற்று நாயகன் என்ற கருத்தரங்கு ஏற்பாடு செய்துள்ளது. அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தஞ்சுமாலயம் கத்தோயாங் தோட்ட தமிழ் பள்ளியில் ஜூன் 14 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு திருக்கோர்தி ஆய்வகத்தை அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் ரத்தோசாங் லீ காங் அதிகாரப்படியாக திறந்து வைக்க உள்ளார். இந்த ஆய்வக திறப்பு விழா குறித்து மேல் விவரங்களை வழங்குகிறார் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் குமரேசு கந்தப்பெருமாள்.
3: வணக்கம் அனைவருக்கும். நான் குமரேசு, பள்ளி மேலாளர் வாரியம் தலைவர் பேசுகின்றேன். நமது பள்ளியில் கத்தோயாங் தோட்ட தஞ்சுமாலயம் கத்தோயாங் தோட்ட தமிழ் பள்ளியில் ட்ரோன் ப்ரோக்ராம் என்றால் அது எல்லாமே நினைச்சிட்டு இருப்பீங்க, ட்ரோன் பறக்க விட்டுறதுன்னு. இந்த ட்ரோன் ப்ரோக்ராம் வந்து இது வழியா வந்து டிவெட் பிள்ளைங்களுக்கு வந்து முதல் முறையாக மலேசியால முதல் முறையாக நமது பள்ளியில் ஒரு பைலட் ப்ரொஜெக்டாக இதை வந்து தொடங்குறோம். வருகின்ற 14 இதை வந்து தொடக்கி வைப்பவர், அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பவர் வந்து வைபி சங்கிலிக்காங், வைபி தத்துவ சங்கிலிக்காங் அவர்கள். பள்ளி சார்பில் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இதன்படி இந்த ப்ரோக்ராம்ல எல்லா பள்ளியும் வந்து பங்கெடுக்கலாம். இந்த தஞ்சமலையில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து இதுல வந்து மாணவர்கள் எல்லாமே வந்து இதுல பங்கெடுத்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். வருக வருக என்று வலிக்கின்றோம்.
1: நம்மை சுற்றி

இன்றைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பின்னணி இசையை ஒளிபரப்புறோம். இந்த பின்னணி இசையை கேளுங்க, எந்த திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். சில நேர்கள் அழைச்சிட்டாங்க, தவறான பதிலும் சொல்லிட்டாங்க. அடுத்ததாக ஒரு நேர் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி பின்னணி இசையை கேட்கலாம்.

0: முதல்ல வந்து ஒரு நேர் சொன்னாங்க, ஹீராம் திரைப்படத்துல கேட்ட மாதிரி இருக்குன்னு. நாங்களும் கேட்டப்ப அப்படிதான் நினைச்சோம், ஆனா தவறான பதிலுங்க. சரி, அடுத்ததா ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க.
1: பாலன்
0: சொல்லுங்க, எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை அதுன்னு நினைக்கிறீங்க?
1: நான் நினைக்கிறேன் ஏழுமலை, அர்ஜுன் படம்.
0: ஏழுமலை, ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
1: அந்த பிஜிஎம் பார்த்தா அப்படிதான் இருக்கு,
0: ஏதோ ஒரு ஓரத்துல அப்படிதான் இருக்கு,
1: ஏதோ ஒரு ஓரத்துல அப்படிதான் இருக்கு.
0: ஆனா அது ஓரத்திலேதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். தவறான பதில். சரி, நிச்சயமா முயற்சி செய்து பார்ப்போம் இன்றைக்கு அது எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானதுன்னு. சரிங்களா?
1: கண்டிப்பா.
0: சரி, இன்றைக்கு நீங்களும் எனக்கு சரியான பதில் தெரியுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்களோட பேச நாங்க ரொம்ப ஆவலா காத்திருக்கோம். யாராவது சரியான பதில சொல்ல போறீங்களா? பொறுத்திருந்து

ஒத்து பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேயர்கள், நீங்க அழைத்து எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொல்லியிருக்கோம். பொதுவா ஒரே நிகழ்ச்சியில மூன்று பின்னணி இசை வரும், ஆனா இன்றைக்கு எந்த பின்னணி இசைக்குமே இடம் கிடைக்கல. ஏன்னா இந்த பின்னணி இசையை நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல. மீண்டும் ஒரு முறை அந்த பின்னணி இசையை கேட்கலாம். இப்ப நாங்க கொஞ்சம் நீளமா ஒளிபரப்புறோம், உங்களால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத பாருங்க.

0: யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒளிபரப்பான பின்னணி இசை தாங்க அந்த பின்னணி இசை. ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க, அவரு சரியா சொல்றாரா பதில் சரியா வருதா அப்படின்றது இப்ப நாங்க பார்க்க போறோம். நீங்களும் அழைக்க வேண்டிய எண்கள் சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அழைப்புல ராஜா இருக்காங்க, அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பாக்கலாம். ராஜா சொல்லுங்க, எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை நினைக்கிறீங்க?
1: அது தீனா படத்தோட பின்னணி இசை.
0: தீனா படமா? எதை வச்சு சொல்றீங்க?
1: அந்த படம் என் ஃபேவரட் மூவி, நிறைய தடவை பாத்திருக்கேன். சோ அஜித் அவர் அந்த ஃபைட் சீன் எல்லாம் வரும்போது இந்த மியூசிக் கண்டிப்பா வரும்.
0: ஓ அப்படின்றீங்க?
1: எஸ்.
0: ஆனா பில்லா இல்ல.
1: நோ நோ நோ நோ
0: நோ நோ நோ நோ நோ நோ நோ அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்றீங்க. சரியான பதில், பாராட்டு உங்களுக்கு. இன்றைக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா கொண்டு வந்துட்டேன்ற சந்தோஷத்துல இருந்து ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்படி அவ்வளவு துல்லியமா தெரியுது.
1: என்ன
0: பாடல் பாடல் தான் பரிசா கொடுக்கறோம்? புதிய பாடல் என்ன பாடலை கேட்க விரும்புறீங்க?
1: புதிய பாடல்ன்றத விட இந்த தீனா படத்திலே ஒரு நல்ல பாட்டு, காதல் வெப்சைட் ஒன்று பாட்டு போடுறீங்களா?
0: நிச்சயமா, நீங்க வெற்றியாளர் கேட்டதை நாங்க ஒளிபரப்பு ஆகணும், அதனால ஒளிபரப்புறோம்.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: தொழுகைனு.
1: மின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
0: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:15. குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:15.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
4: நானும் விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடுத்ததாக பாத்தீங்கன்னா த்ரீசாலு உங்களோட பேச ரொம்ப ரொம்ப ஆவலோட காத்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் இருக்கும் பாடல்களையும் தகவல்களையும் அழைத்தும் நீங்க பேசலாம் அப்படின்றதுனால தாராளமா அழைத்து பேச மறந்துடாதீங்க. மினலஃபாமுடைய எண்கள் பாத்தீங்கன்னா அழைப்பு எண்கள் சுழியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இப்போ பெரிய விடுமுறை, நீண்ட விடுமுறைக்கு பிறகு பலரும் வந்து வேலைக்கு திரும்பி இருப்பீங்க. இந்த ஒரு சூழல்ல நிறைய வேலைகள் இருக்கும். ஐயோ, ஏன் கேக்குறீங்க அஸ்வினி, தலைக்கு மேல வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்கன்னா சரியான நேரத்துல சாப்பிட மறந்துடாதீங்க. என்னதான் தலைக்கு மேல வேலை இருந்தாலும், மூக்கு மேல வேலை இருந்தாலும், சரியான நேரத்துல சாப்பிட்டாதான் நம்முடைய மூளை வந்து 20 விழுக்காடு அதிக புத்துணர்ச்சியோடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மூளைக்கு புத்துணர்ச்சி இருந்தா தானே அதிக வேலைகளை சீக்கிரமா முடிக்க முடியும். அதனால சாப்பிட்டுருங்க. நானும் இப்ப போயிட்டு சாப்பிட போறேன். திரைசால சாரும் சாப்பிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோறு தான் முக்கியம். சரி, இப்ப வாங்க நிகழ்ச்சியில் நிறைவான பாடல். கானா வினோத் மற்றும் குழுவினர் கொண்டு வராங்க கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் அபிமான மின்னல் எஃப்எம்.

아니래.

0: 2026க்கான எண்ணெய் உற்பத்தி ஒதுக்கீட்டை மலேசியா நிலைநிறுத்தியுள்ளது. முதல் காலாண்டில் நாடு பெற்றுள்ள முதலீடு 92.8 பில்லியன் ரிங்கேட். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டத்தோசரி அன்பார் இப்ராஹிம் ஜப்பான் டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் மனித இயந்திர மேம்பாட்டில் மனிதநேயம் எனும் தலைப்பில் சிறப்பு விரிவுரையை படைத்தார். தேசிய பொருளாதார மேம்பாடு, குறிப்பாக துரித வளர்ச்சியடையும் செயற்கை நுண்ணறிவு காலகட்டத்தில் மனிதநேய விழுமியங்களை சமநிலைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் பிரதமரின் இந்த சிறப்பு விரிவுரை இடம்பெற்றது. அந்த பல்கலைக்கழகத்தின் 500க்கும் அதிகமான மாணவர்களும் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றனர். பிரதமர் இதனையடுத்து அந்நாட்டின் நிறுவனங்களுடன் சந்திப்பு நடத்த அட்டவணையிடப்பட்டுள்ளது. ஒபெக் பிளஸ் மற்றும் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் கழகத்தின் கீழ் இதற்கு முன் இணக்கம் காணப்பட்டது போல இவ்வாண்டுக்கான பெட்ரோலிய உற்பத்தி ஒதுக்கீட்டை மலேசியா நிலைநிறுத்துவதாக பொருளாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ அக்மல் நஸ்ருல்லா அஹமத் நாசிர் தெரிவித்துள்ளார். நீடிக்கும் உலக விநியோக நெருக்கடிக்கு மத்தியில் திட்டமிட்டபடி எண்ணெய் எரிவாயு நடவடிக்கைகளை தொடர இந்த முடிவு வழிவகுத்துள்ளது என அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரியா வியனாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஒபெக் பிளஸ் நாடுகள் உடனான சந்திப்பில் இந்த முடிவு இறுதி செய்யப்பட்டது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கம் பரிணாம வளர்ச்சி காணும் இன்றைய ஆழ்பலத்தின் தேவைக்கு ஏற்ப அனைத்தும் உள்ளடக்கிய நீடித்த தேசிய சமூக பாதுகாப்பு முறையை உறுதிப்படுத்தும் கடப்பாட்டை கொண்டுள்ளது என மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் பன்னாட்டு சமூக பாதுகாப்பு சங்க தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது அஸ்மன் அசீஸ் முகமது உடனான சந்திப்பின்போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். நடைமுறைக்கு வரும் ஒவ்வொரு சீர்திருத்தமும் பணியாளரின் நலனுக்கும் முதலாளிகளின் போட்டித்தன்மைக்கும் இடையேயான சமநிலையை அடிப்படையாக கொண்டுள்ளது. இதன் மூலம் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடிகிறது என்றார் அவர். குறு சிறு நடுத்தர வணிகர்கள் PMKS எளிய முறையில் கடன் உதவியை பெற நம்பகமான எளிதில் அணுகக்கூடிய நிதி தகவல்கள் முக்கியம் என இரண்டாம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். தரவு இடைவெளியை குறைக்க இது உதவும். அத்துடன் கடன் வழங்கும் கழகங்கள் PMKS-இன் கடனை திருப்பி செலுத்தும் தகுதியை மதிப்பிடவும் இது துணை புரியும். இதன் மூலம் வளர்ச்சியடையும் ஆற்றலுடைய PMKS சிறந்த நிபந்தனையுடன் நிதியுதவியை பெற முடியும் என அமைச்சர் கூறியுள்ளார். இவ்வாண்டு முதல் காலாண்டில் 92.8 பில்லியன் ரிங்கெட் முதலீட்டை அங்கீகரித்து மலேசியா தொடர்ந்து பொருளாதார மீள்தன்மையை பதிவு செய்துள்ளது. கட்டுமானம், உற்பத்தி உட்பட முதன்மை துறைகளை உள்ளிட்ட 1249 திட்டங்களை அந்த தொகை உள்ளடக்கியுள்ளது என மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மைடா தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 0.2 விழுக்காடு சுணங்கியிருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மூலம் 50,000க்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் அந்நிய நேரடி முதலீடு 56.2 பில்லியன் ரிங்கெட்டை பதிவு செய்து முதன்மை பங்களித்துள்ள வேளை உள்நாட்டு முதலீடு 13 விழுக்காடு அதிகரித்து 36.6 பில்லியன் ரிங்கெட்டை பதிவு செய்துள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மீதான உள்நாட்டு முதலீட்டாளர்களின் தொடர் நம்பிக்கையை இது புலப்படுத்துகிறது. நுட்பத்திறன் கல்வி டிவெட் பயிற்றுநர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவது முதன்மை திட்டமாக கருதப்பட வேண்டும் என தேசிய டிவெட் மன்ற உறுப்பினர் பேராசிரியர் டாக்டர் ரம்லி முஸ்தபா தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் தொடங்கும் உயர் தொழில்நுட்பத்துறை பாடத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட இது உறுதுணையாக இருக்கும் என அவர் கூறியுள்ளார். உள்நாட்டு பயிற்றுநர்களுள் பெரும்பாலோர் பழமையான நுட்பத் திட்டங்களை கற்றுள்ள நிலையில் அவர்களின் திறனை செம்மைப்படுத்தவும் அது முக்கியமானதாக கருதப்படுகிறது. தேசிய டிவெட் இலக்குக்கு ஈடாக செயற்கை நுண்ணறிவு AI, பசுமை தொழில்நுட்பம் போன்ற புதிய துறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் குறைவான வசதியும் ஆற்றலும் அதற்கு சவாலாக உள்ளன. தொழிலாளர்களின் வரி விதிப்பு முறை சீராக நிர்வகிக்கப்படுவதை உறுதிப்படுத்த முதலாளிகள் அனைவரும் பொறுப்புடன் செயல்பட நினைவூட்டப்பட்டுள்ளனர். தொழிலாளர்கள் வரி தொடர்பிலான சிக்கலை எதிர்நோக்குவதிலிருந்து தவிர்க்கவும் இந்த நினைவூட்டல் முன்வைக்கப்படுவதாக உள்நாட்டு வருமான வரி வாரியத்தின் கூட்டு நிறுவன சேவைத்துறை இரண்டாம் மூத்த நிர்வாகி ஷரிஃபா ஹக்கீமா சைத் அபுபாக்கர் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வரி நிர்வகிப்பில் முதலாளிகளின் கடமை மைடெக்ஸ் அகப்பக்கத்தில் ஈ டஃப்டார் சேவை வாயிலாக முதலாளி வரி அடையாள எண் டின்னை பதிவு செய்வது என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: பிலிப்பீன்ஸ் மிண்டனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுவதற்கு முன்பு மாணவர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கல்வித்துறை வலியுறுத்தியுள்ளது. அவசர நிலைகளில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை தொடர்வதற்கான வழிகாட்டுதல்களுக்கு ஏற்ப பேரிடரின்போது உயிர் பாதுகாப்பிற்கே மிக உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அது மேலும் கூறியது. பாதிக்கப்பட்ட பள்ளிகளுக்கு உடனடி உதவி வழங்கப்படும் என கல்வித்துறை செயலாளர் சோனி அங்காரா உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வேண்டுகோளை ஏற்று ஈரானும் இஸ்ரேலும் ஒன்றுக்கு ஒன்று தாக்குதல்களை நிறுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹஸ்பொல்லா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துமாயின் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்று தெஹ்ரான் எச்சரித்துள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட நேரடியான மோதல் 3 மாதங்களுக்கும் மேலாக நீடி

நீடிக்கின்றது. இந்நிலையில் நகராட்சி தொடக்க இடைநிலை என 94 பள்ளிகள் இரண்டாவது நாளாக மூடப்பட்டுள்ளன. சுமார் 100 கிலோகிராம் எடை கொண்ட கரடி செவ்வாய்க்கிழமை காலை ஒரு பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து சுமார் 700 மீட்டர் தொலைவில் கடைசியாக காணப்பட்டதாக அந்த நகரம் தெரிவித்துள்ளது. டோக்கியோவிற்கு வடக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு நகரில் சனிக்கிழமை மாலை முதன்முறையாக காணப்பட்ட அதே கரடி இதுவென நம்பப்படுகிறது. விளையாட்டு. மலேசிய காற்பந்து சங்கம் FAM அண்மையில் நடைபெற்ற சிறப்பு மாநாட்டின் நிதி அறிக்கைகளையும் வரவு செலவு திட்டத்தையும் சமர்ப்பிப்பதில் ஏற்பட்ட குழப்பத்தை தெளிவுபடுத்த கோரி விளையாட்டு ஆணையரிடம் அதிகாரப்படியான கடிதத்தை சமர்ப்பித்துள்ளது. 2016 முதல் தணிக்கை அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மறுத்த FAM எல்லா நிதி அறிக்கைகளும் நிதி நிர்வாக மேலாண்மை குழுவின் கடுமையான மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக வலியுறுத்தியது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து. இந்த மாபெரும் போட்டியை ஏற்று நடத்தும் அமெரிக்கா உள்ளூர் ரசிகர்களின் பெரும் ஆதரவுடன் தனது முதல் பயிற்சியை கலிபோர்னியாவில் தொடங்கியது. சொந்த மண்ணில் உலகக்கிண்ணத்தில் விளையாடுவது அதிக அழுத்தத்தையும் எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளதாக அணி கேப்டன் டிம் ரீம் ஒப்புக்கொண்டார். இந்த முறை அணியின் வெற்றி இளம் தலைமுறையினருக்கு உத்வேகத்தை அளிப்பதோடு எதிர்காலத்தில் அமெரிக்காவில் கார்பந்து விளையாட்டை மேம்படுத்த உதவக்கூடும் என்று கோல்கா வலர் மேட் ஃப்ரீசி நம்பிக்கை தெரிவித்தார். 2026 எண்ணெய் உற்பத்தி ஒதுக்கீட்டை மலேசியா நிலைநிறுத்தியுள்ளது. முதல் காலாண்டில் நாடு பெற்றுள்ள முதலீடு 92.8 பில்லியன் ரிங்கேட். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே, இந்த இனிய நாளில் உங்கள் மனதை இசையால் வருட வந்துவிட்டது. இசையும் இசையும் இசைக்கு மொழி இல்லைங்க, வயதும் இல்லை எல்லையும் இல்லை. ஒரு பாடல் நினைவுகளை தூண்டும், ஒரு மொட்டு மனதை அமைதிப்படுத்துங்க. இன்று உங்கள் செவிகளுக்கு இனிமை சேர்க்க, மனதிற்கு மகிழ்ச்சி தர அடுத்த ஒரு சில மணி நேரம் முழுவதும் அழகான பாடல்களும் உங்களை சந்திக்கின்றது. இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இணைகின்றேன் உங்கள் நான் ட்ரைசா லசாரு. மகிழ்ச்சியோடு பயணியுங்கள், வாங்க இன்றைய முதல் பாடலோட நிகழ்ச்சியை தொடங்கலாங்க. ஜூன் 9 செவ்வாய்க்கிழமை இன்று.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: என்ன பண்ணாலும் எல்லாமே
3: உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
3: நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
4: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
3: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
5: இன்றைய வணக்கம் மின்னலில்
6: மோஷி மோஷி ஓஹாயோ கோசைமாஸ்டர்.
7: என்னங்க தமிழ் வானொலியில் வேறலாம் வருது?
6: மோஷி ஹலோ ஹலோ குட் மார்னிங் காலை வணக்கம் சொன்னேன். அண்ணா தாவா கெங்கி டேஸ்கா அப்படின்னா எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ணா தாவானா நீங்க, கெங்கி டேஸ்கூனா எப்படி இருக்கீங்க?
7: புவனா அண்ணக்காவா ஜெங்கி டெஸ்கு.
8: தெரிஞ்ச இந்த மொழியை வேற எங்கேயாவது பயன்படுத்தணும் இல்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலையா நீங்க?
6: ஏன்னா வெளியே போறப்ப
8: ஜப்பானிய
7: மொழி அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. மத்த மொழிகள்ல கத்துக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுல ஈடுபாடு ரொம்ப அதிகமோ?
6: என்னோட பாஸ் வந்து ஸ்பானிஷ், கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி அது வந்து அவரு காசு எடுக்க
8: சொன்னாரு.
5: தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
9: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும் நினைத்தாலே இனிக்கும்.
10: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
11: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
10: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் மயங்குகிறார்.
11: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
9: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
11: நினைத்தாலே இனிக்கும்.
12: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
11: கேளுங்க, ரசிங்க,
9: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில இன்றைக்கு உங்ககிட்ட நான் கேட்க போறது இதுதான். ஏன்னா உலகமே இப்போ இந்த கார்பந்தாட்ட காய்ச்சல்ல இருக்கு இல்லையா? உலகக்கு என்ன கார்பந்தாட்ட போட்டி இதை நீங்க பாப்பீங்களா? உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? இதை தான் அழைத்து சொல்ல போறீங்க. 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து சொல்லுங்க. உலக கிண்ண கார்பந்தாட்டம் பாப்பீங்களா இல்லையா?

0: மடானி உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்றப் பிரிவின் மக்கள் மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
2: இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எல்லா எம்பிஸ்க்கு 38 டைரா 9 ஸ்டேட்ல வந்து இங்க வந்து நம்மளோட சமுதாயம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. 1.7 மில்லியன் அவங்க வந்து அங்க இருக்காங்க. நம்மள எல்லாருக்கும் வந்து 150,000 இங்கே நம்மள வந்து மித்ரா கூட ஜாயின் பண்ணிட்டு அவங்களை வந்து ப்ரோக்ராம் செய்யணும். தனியா வந்து நம்மள காசு கொடுக்கல அந்த எம்பி எல்லா கிட்ட. நம்மள வந்து மித்ரா கூட ஜாயின் பண்ணிட்டு என்ன ப்ரோக்ராம் அவங்க வந்து அவங்களோட இடம்ல இந்தியர்கள் அங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுது என்ன ப்ரோக்ராம் தேவைப்படுது அவங்க போயிட்டு அங்க வந்து பாத்துட்டு அவங்களை வந்து ரிப்போர்ட் கொடுத்து ப்ரோக்ராம் பேப்பர் ப்ரொபோசல் கொடுத்து மித்ரா வந்து 150,000 வரைக்கும் அவங்களை வந்து கொடுப்பாங்க. 150,000 ஒரு ப்ரோக்ராம்க்கு இல்ல நிறைய ப்ரோக்ராம்க்கும் முடியும்.
1: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my
0: உங்களுக்காக

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: நம்ம வந்து இந்த உலகக்கண்ண பத்தி சொல்றேன்னா இந்த பிரீமியர் லீக் எல்லாம் பாக்குறதுக்கு விடிய கால எத்தனை மணியா இருந்தாலும் போய் பாப்போம், அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இங்கிலாந்து சப்போர்டர், மத்ததெல்லாம் இந்த பிரேஜ் எல்லாம் நான் சப்போர்ட் பண்ணது கிடையாது. அது என்னன்னு தெரியல,
1: அழைத்து சொல்றீங்களே எப்படி?
0: இங்கிலாந்து
1: இங்கிலாந்தா? இங்கிலாந்து எந்த விளையாட்டாளர், நட்சத்திர விளையாட்டாளர் உங்களுக்கு பிடிக்கும்?
0: முன்ன வந்து பெக்கம் இருந்தாரு,
1: விளையாடும் போது ஒரு அமைதி இருக்கும், பிடிக்கும்ல, அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு விளையாட்டு அவங்களுடைய அந்த பாணி இருக்கும்ல.
0: ஆமா ஆமா, அதனால அது என்ன தெரியல, ஆரம்ப காலத்துல இளமை வயசுல இருந்து இந்த மாதிரி பழக்கம் ஆயிடுச்சு, அதுக்கே தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான்.
1: சரி சரி, அது அந்த அந்த விசுவாசம் இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும், வெற்றியோ தோல்வியோ இங்கிலாந்துக்கு தான் நீங்க, சரியா?
0: இந்த பக்கம் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்கிறாரு.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த முறை வந்து அர்ஜென்டினா நினைக்கிறீங்களா?
0: உங்களோட ஆசைக்காக பிரேசில் தூக்கிடுமா?
1: ஆசைலாம் கிடையாது, கார்லோ சொல்லிட்டாரு பயிற்றுனர் வந்து இந்த முறை பிரேசில் தான் அப்படின்னு பாக்கலாம்.
0: கண்டிப்பா பாப்போம்.
1: நன்றி நன்றி. பாருங்க எப்படி எல்லாம் கணிப்பு இருக்குன்னா, இந்த உலக கிண்ண கார்பந்தாட்டம் வரும்போது இந்த கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு காலகட்டத்துல அந்த அக்டோபர்ஸ் இருந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கணிக்கும் போது, அதுவும் அந்த குறிப்பிட்ட ஒரு சில அணிக்கு நம்ம ஆதரவு கொடுத்துட்டு அவங்க பாதிலேயே கிளம்புறப்ப இருக்கிற வலி இருக்கு தெரியுங்களா, அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
3: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க. உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

0: இந்த வேர்ல்ட் கப் பத்தி பேசுனீங்களே, சின்ன வயசுல இருந்து நான் ஒரு வேர்ல்ட் கப் கிரேஜி. நானும் எங்க அப்பாவும் எப்பயும் ஃபுட்பால்லாம் ரொம்ப பாப்போம்.
1: சரி, ஹை ஃபைவ் கொடுத்துக்கலாம். எந்த அணி முதல்ல சொல்லுங்க?
0: பிரேசில் தான் எனக்கு. மிந்தி சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் பிரேசில் தான் மை நம்பர் ஒன்
1: நீங்க மட்டுமா? நானும் அதே மாதிரி தைரியமா காலடி எடுத்து வைப்போம். அப்ப வந்து அரை இறுதி சுற்றுக்கு கூட தகுதி பெறணும்னு முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது தெரியுமா? அவ்வளவு வேதனையா இருக்கும்.
0: ஆமா, முக்காசி அந்த அந்த ஒரு 7-1
1: என்ன மடான் சொல்ற மாதிரி இல்ல, பாசகாரமா இருக்குமா? சரி பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம பிரார்த்திக்கலாம். சரியா?
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி, அறநெறிகள், மனித பண்புகள், சமூகத்தை பற்றிய ஆழமான புரிதல் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைய வேண்டும். இதன் மூலம் தொழில்நுட்ப மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கியதாகவும் நீடிப்பு திறன்மிக்கதாகவும் இருப்பதை உறுதி செய்ய இயலும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். AI தனித்துவமான கல்வித்துறை மட்டுமின்றி பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் மிக்கதாக பார்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு SPM தேர்வில் 5A அல்லது அதற்கும் மேற்பட்ட சிறந்த தேர்ச்சியை பெற்ற மலேசிய ஆயுதப்படை தற்காப்பு அமைச்சு பணியாளர்களின் மொத்தம் 446 பிள்ளைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. அதற்கு 298,400 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமத் காலித் நொர்டின் தெரிவித்தார். பேரா உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சு லாஹாத் தொழிற்துறை பகுதியில் நடத்திய ஓப்ஸ் தீரீஸ் 4 சுழியம் மூலம் 170 கிலோகிராம் எடையுள்ள 1 கிலோ சமையல் எண்ணெய் பைகளை பறிமுதல் செய்தது. அதேவேளை அந்த இடத்தில் வாடகைக்கு இருந்த வங்காளதேச ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அமைச்சின் மாநில இயக்குநர் டாத்து கமாலுடீன் இஸ்மாயில் தெரிவித்தார். மேற்காசிய போரின் அழுத்தத்திற்கு நடுவே சீனாவின் ஏற்றுமதி கடந்த மாதம் 20% அதிகரித்ததாக அதிகாரப்படி தரவுகள் காட்டுகின்றன. செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தயாரிப்புகள், வாகன ஏற்றுமதிகள் அதிகரித்ததன் காரணமாக வெளிநாட்டு ஏற்றுமதி ஆண்டு அடிப்படையில் 19.4% உயர்ந்துள்ளதாக சுங்க பொது நிர்வாகம் கூறியது. கடந்த மாதம் உலகளாவிய சுமுட் உதவி திட்டத்தின் ஆர்வலரை தவறாக நடத்தியது தொடர்பில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென்குயிர் மீது இத்தாலி விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. அந்த உதவி திட்டத்தில் பங்கேற்ற ஆர்வலர்களை துன்புறுத்தியதோடு சட்டவிரோதமாக சிறைப்பிடித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இந்த விசாரணை நடத்தப்படுவதாக ரோம் அரசு தரப்பு வழக்குரைஞர் தெரிவித்தார். விளையாட்டு பூப்பந்து. நாட்டின் ஆடவர் இரட்டையர் ஆட்டக்காரர் தி காய் உன் தன்னை அரன்ஷியாவுடன் இணைப்பதற்கான பயிற்றுவிப்பு குழுவினரின் திட்டத்தை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். ஏரனுடன் கைகோர்க்க தயாராக இருந்தபோதிலும் உலகப்பட்டத்தை வென்றுள்ள அவரின் வரலாற்று சாதனை தனக்கு புதிய சவாலாக இருக்கும் என்று காய் உன் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்க பழம் பாடல்கள் பசுமையான நினைவுகளை மீட்டெடுக்கிறதுக்காக கேட்கலாங்க. ஒரு சில பாடல்கள் ஏதோ ஏதோ ஒரு விஷயத்த மனசுல அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா?

மேஜர் சந்திரகாந்த் ரெக்காக ஒலித்த பாடல் தான் அது. பழம் பாடல்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கணும். சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடலுமே பசுமையான நினைவுகளை உங்கள் இதயத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கோம் நாங்கள் நம்புறோம். சரி, பொதுவாகவே சாலையில பயணிக்கும் போது போக்குவரத்து விதிமுறைகளை சாலை விதிமுறைகளை கடைபிடிக்கணும் நமக்கு தெரியும். ஒரு சில தருணங்கள்ல ஏற்படும் விபத்துகளை பார்க்கும் போது மனதிற்கு மிகவுமே கஷ்டமாக இருக்கு. இந்த 6 பேர் ஒரே குடும்பத்துல உள்ளவங்க அதே தருணத்துல உயிர் விட்ட சம்பவம், 3 குழந்தையோட அந்த பலியான சம்பவம் எல்லாம் படிக்கும் போது இது போன்று இன்னொருவருக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு தோன்றுகின்றது. எனவே எப்போ நாம வாகனத்தை எடுத்தாலுமே கூட வாகன முறையான அந்த இயங்குற முறையில இருக்கா அப்படின்றத நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம். அடுத்தது, நாம பயணிக்கிற அந்த சாலை, நாம போகும் சாலையில தான் நம்ம பயணிக்கிறோமா, இல்லை எதிர்பாராத விதமாக எதுவும் நடக்கும் போது அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால எப்போதும் வாகனம் எடுக்கும் போது மனசுல ஒரு விஷயத்த நினைச்சுப்போம், இதனால ஏன் உயிருக்கும் சரி என்னால மற்ற உயிருக்கும் சரி எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படின்ற மனதில் நிறுத்தி நல்ல ஒரு நிதானமான சூழல்ல பாதுகாப்பான முறையில வாகனத்தை செலுத்தலாங்க. ஏன்னா அந்த உயிர் அப்படின்றது அது இப்படி போகும்போது ரொம்ப பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்கு. அன்பான நினைவூட்டல் தான், பயணத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சோர்வாக இருக்கலாம், களைப்பா இருக்கலாம், தூக்கம் இருக்கலாம், வாகனத்தை தயவு செய்து ஒரு மூலையில் நிறுத்தி ஓய்வெடுத்து விட்டு பிறகு உங்களுடைய பயணத்தை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். உங்களால் ரொம்ப களைப்பா இருக்கு, இல்லை என்னால் போக முடியாது அப்படின்னா தயவு செய்து பயணத்தை மேற்கொள்ளாதீங்க, அதுவும் உங்கள் அன்பிற்குரியவர்களோடு. சரி, தொடர்ந்து வாங்க பரிசு திரைப்படங்கள் உங்களுக்காக பரிசா கொடுக்கறோம், கேட்டு பாருங்க, கண்டிப்பா இனிப்பா தித்திப்பா இருக்கும்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

0: ஆனா பொழுது சென்றாலும் சரி இருந்தாலும் சரி உங்க மனம் மட்டும் வாடவே கூடாது. அதுதான் எங்களுக்கு வேணும். உங்க மனத்தை அப்படியே மகிழ்ச்சி படுத்திட்டே இருக்கணும், அதுதான் எங்களுக்கும் கூட. சரி, நிறைய நேயர்கள் அழைத்திருந்தீங்க, எப்படிமா இந்த ஆர்டிஎம் கிளிக் அல்லது ஸ்மார்ட் டிவியில இதை நாங்கள் பார்க்கறது கேட்கறது அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் சொன்னாலுமே கூட வீட்டில் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாராவது ஒருவர் இருக்கணும், பேர குழந்தைகளோ பிள்ளைகளோ அப்படி இருந்தீங்கன்னா தயவு செய்து அப்பா அம்மாவுக்கு இதை எப்படி பதிவிறக்கம் செய்து அவங்க ஸ்மார்ட் டிவி வாயிலாக ஆர்டிஎம் இந்த அலைவரிசைகளை பார்க்கறது அல்லது மின்னலை கேட்கறது அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் உதவி செய்யணும். அதுக்காக தான் இடையிடையே உங்களுக்காக அந்த குட்டி விளம்பரத்தை நாங்கள் கொண்டு வரோம். இப்போ கூட ஒரு அம்மா அழைச்சிருந்தாங்க, அம்மா எனக்கு தெரியலையே வீட்டில் யாரும் உதவி செய்யணும்னு ஆசைதான், ஆனா அவங்க நாங்க சொல்றத அவங்களால கேட்டு அந்த செட்டிங் சொல்லுவாங்கல்ல அதை மாற்றணும், அப்போதான் அவங்களால பார்க்க முடியும். அதனால வீட்டுல குழந்தைகளே நீங்க இவ்வளவுதான் வேலையா இருந்தாலும் அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த கொஞ்சம் நேரம் தான், ஒரு 5-10 நிமிடங்கள்லாம் நீங்க சரிப்படுத்தி கொடுத்துடலாம். அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க, அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல், சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க. தாளம், இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம் உங்களுக்காக தாளம். இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில்
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

கோயில் திரைக்காக ஒழித்த பாடல் தான் அது. பாடலை கேட்கும் போது உண்மையிலேயே நம்மளுடைய இளமை காலம், அந்த காலத்துல ரசித்த அந்த தருணங்கள்லாம் நினைவுக்கு வந்திருக்கும். பழம் பாடல்களை இளம் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் ரசித்து கொண்டிருக்கணும். சரி, உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி இதை நீங்க பாக்கணும்னா கட்டாயம் ஆர்டிஎம்ல பாக்கலாங்க. எல்லா போட்டிகளையும் உங்களுக்காக ஆர்டிஎம் கிளிக் மை டிவி வாயிலாக ஆர்டிஎம் உங்களுக்காக நேரடியாக வழங்குகின்றது. எனவே கொஞ்சம் சரி பார்த்துக்கொள்ளுங்க, ஏன்னா இன்னும் 2-3 நாட்கள்ல உலக காற்பந்தாட்ட போட்டி வந்து ஆரம்பமாக போகின்றது. நிச்சயமா நிறைய ரசிகர்கள் இருப்பீங்க, அப்ப கடைசி நேரத்தில் எங்க காணமே அப்படிலாம் தேடக்கூடாது. இப்பவே போய் பாருங்க ஆர்டிஎம் அலைவரிசைகள்ல இதனுடைய அந்த அலைவரிசைலாம் எப்படி உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா, இல்லைன்னா ஸ்மார்ட் டிவி வாயிலாக எப்படி அதை போய் பார்க்குறது அப்படின்றத கொஞ்சம் சரி பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு அன்பான நினைவூட்டல்.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல் இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: வீதி வழி போற தையத்தக்க தையத்தக்க உய்யா.
1: சில நேரங்கள்ல கேட்போம்ல வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வர சொல்லும் போது என்ன நடது இதெல்லாம் நடையா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா என்ன செய்யறது, அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும் போது அவங்க படுற பாடு இருக்க அந்த மாதிரி தான். சில தருணங்கள்ல சில சூழலுக்கு ஏற்ற மாதிரி பாடலை நம்முடைய கவிஞர்களுக்கு கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை சொல்லுங்க.

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு?
0: சார், என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: சார்,
1: என்னது?
0: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.

என்னமோ உண்மை தானே. ஆமா, பலி பாண்டியா திரைக்காக ஒலித்த பாடல் தானே அது. சில நேரத்துக்கு சொல்லு, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன், ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. எது எப்படி இருந்தாலும் வாழும் இந்த நொடி நமக்கான நொடி. அதனால கடந்து வந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு இந்த நொடி நம்மால முடிந்த அளவுக்கு நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களும் எவ்வளவு மகிழ்ச்சியா பாதுகாப்பா அன்பா வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு வைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதாங்க. அப்போ நமக்கு எப்படி தெரியுங்களா இந்த பூமி தெரியும், இன்னமும் இந்த பூமி நமக்கான பிறந்த மாதிரி ஒரு பூமி மாதிரியும், புதிய வானம் புதிய பூமி இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா அதற்கு முதல்ல நீங்க என்ன நினைக்கணும், இப்படிதான் நினைக்கணும்.

0: நாட இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மியான்மர் சூழ்நிலை, பாலஸ்தீனத்தில் நீடிக்கும் இஸ்ரேல் ஈரான் மனிதநேய நெருக்கடி, பன்னாட்டு வட்டார விவகாரங்கள் குறித்து சசகாவா அமைதி வாரிய தலைவர் தான்சிரி யோகே சசகாவாவுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஜப்பானுக்கான பயணத்தின் முதல் நாளில் தமது நண்பரான சசகாவாவை சந்தித்ததாக பிரதமர் முகநூல் பதிவின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். அக்டோபர் மாதம் சமர்ப்பிக்கப்படும் 2027 வரவு செலவு திட்டத்தில் மேம்பாட்டு செலவினங்களுக்கு பொருளாதார அமைச்சு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கும் என அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முமத் நாசிர் கூறியுள்ளார். அனைத்து அமைச்சர்களும் தத்தம் மேம்பாட்டு திட்ட பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவை மதிப்பீட்டு செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். மே 21 சபா தாவாவில் செயலாக்க தரப்பினர் மேற்கொண்ட சோதனையில் 2.9 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கொக்கேன் உள்ளிட்ட கஞ்சா வகை போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. பொருள்களை அனுப்பும் சேவையை மேற்கொள்ளும் தளத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையிலான 2 பெட்டிகள் அடையாளம் காணப்பட்டதாக அத்துறை இயக்குநர் டாக்டர் அஹமத் தௌஃபிக் சுலைமான் கூறினார். தங்கள் நாட்டின் ராணுவத்திற்கு உதவுவதாக கூறப்படும் சீன நிறுவனங்களின் புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இதில் மின் வாணிக நிறுவனம் அலிபாபா, தேடுபொறி சேவை வழங்குநர் பைடு, மின் வாகன உற்பத்தி நிறுவனம் BYD ஆகியவையும் அடங்கும் என அமெரிக்க தற்காப்புத்துறை பென்டகன் தெரிவித்துள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங்கில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்த சில வாரங்களுக்கு பின் இப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அலெக்சாண்டர் புஷ்கின் படைப்புகள் உட்பட புகழ்பெற்ற பிரெஞ்சு நூலகங்களிலிருந்து ரஷ்ய இலக்கிய படைப்புகளின் அரிய பதிப்புகளை களவாடிய வழக்கில் ஜார்ஜியா நாட்டினர் 7 மீதான முதற்கட்ட விசாரணை பாரிஸில் தொடங்கவுள்ளது. ஐரோப்பா முழுவதும் உள்ள நூலகங்களில் அண்மைய ஆண்டுகளில் தொடர்ந்து நடந்த இதேபோன்று திருட்டு சம்பவங்களுக்கு நீதி கோரும் வழக்கு இதுவாகும். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து ஆட்டம். அமெரிக்கா நாஷ்வில் நகரில் உள்ள தங்களது உலகக்கிண்ண பயிற்சி மையத்தை வந்தடைந்துள்ள ஜப்பான் அணி அங்கு முதன்முறையாக பயிற்சி மேற்கொண்டதாக கியோடோ செய்தி வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து 8வது முறையாக இப்போட்டியில் பங்கேற்கும் சமுராய் ப்ளூ அணி காலிறுதிக்கு முன்னேற இலக்கிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் அன்புள்ளங்களுக்கு நன்றிங்க. சரி, ஜூன் 9 செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்த நாள், திருமண நாள், வீட்டில் விசேஷம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, மின்னலின் அன்பான வாழ்த்து.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏன் இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா

0: வேலை கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை, நீங்க போல இருக்கு. இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்ல சோறு போடாத மாதிரி நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

சரி, ஜூன் 1ஆம் தேதி நம்முடைய தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாசில் சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த சமூக வலைதளங்கள் 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு கீழே வந்து பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய கணக்குகளுக்கு அவங்க அந்த புகைப்படங்கள், காணொலிகள் இதையெல்லாம் வந்து வேறொரு இடத்துக்கு மாற்றம் செய்திருக்கு. ஏறக்குறைய 1 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, பெற்றோர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கின்றது. எல்லாருமே இது உண்மையிலே மிக சிறந்த ஒரு முடிவு. ஏன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஆரோக்கியமான ஒரு சூழல்ல சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதுக்கு இந்த ஒரு தடை உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நம்முடைய அரசாங்கமும் சரி, துறை சார்ந்த ஒவ்வொரு அமைச்சர்களும் கொண்டு வரும் திட்டங்களானது நம்முடைய இளைய தலைமுறையினர் பாதுகாப்பான முறையில் இந்த இலக்கவியல் உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கொண்டு வராங்க. அந்த முறையை கடைபிடிக்க வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. இதற்கு பிறகு அவங்க பதிவு செய்யணும் அப்படின்னா ஏமாற்றலாம் முடியாது. ஏன்னா நிறைய போலி கணக்குகள், தவறான விஷயங்கள், குறிப்பாக மக்களுடைய அமைதி, ஒருவரின் தனிப்பட்ட முறையில் தாக்குதல், இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதற்கு பிறகு நடந்துச்சு அப்படின்னா மிக சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு புதிய கணக்கை ஆரம்பிக்க வேணும் அப்படின்னா அவங்களுடைய அடையாள அட்டை அல்லது கடப்புதல் இதனுடைய பதிவை அங்க கொண்டு வந்து அவங்க பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழலையும் கொண்டு வந்திருக்காங்க. விழித்திருப்போம்.

0: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல, அதத்தான் பேச போகுது. உங்கள் யாது ஊரே சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே. கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெரும் கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏ இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லன்றீங்க. பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.
1: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
2: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன்.
3: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாமே நாளை இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
1: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
3: எது நாளைக்கா?
1: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
3: ஏய், இப்படிக்கு பண்ணலப்பா?
1: அதேதான்.
0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாநபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மா நபியின் பொன்மொழிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று உலகில் நாம் எங்கு நோக்கினாலும் நோய்கள் தலைவிரித்து ஆடுகின்றன. நோய் இல்லாத மனிதனே இல்லை என்கிற அளவுக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. யாருக்கேனும் ஒரு நோய் இல்லை என்றால் அந்த மனிதனை வினோதமாக பார்க்கிற ஒரு காலம். நான் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் உலகத்திலே ஆச்சரிய மனிதனாக பார்க்கப்படுகிறான். மனிதன் வாழப் பிறந்தவன், ஆனால் அவனுக்கு நோயும் வரும் என்ற நிலை மாறி மனிதன் நோய்க்காகவே படைக்கப்பட்டிருக்கிறானோ என்கிற நிலைக்கு இந்த உலகம் தள்ளப்பட்டிருப்பதை நாம் காணலாம். ஆனபோதிலும் அந்த எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. மனிதனுக்கு எந்த நோய்கள் வந்தாலும் அந்த நோயோடு மருந்தும் படைக்கப்பட்டு விட்டது. ஆனால் மனிதன் தான் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கடந்த காலங்களிலே சில நோய்களுக்கு மருந்தில்லை, ஆனால் இப்பொழுது அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. எனவே உலகம் சுவிட்சமாக வாழ்கிறது. நோயில்லா உலகம் வந்தால் நமக்கு நன்மைதானே, ஆனாலும் அந்த நோய்கள் நமக்கு ரஹ்மத் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த நோய்களினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. நோயை கொண்டு மனிதனை சோதித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறைவன் பக்குவப்படுத்துகிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, எந்த நோய் உலகத்தில் உருவாகிறதோ அதே நேரத்தில் அதற்கான மருந்தும் படைக்கப்பட்டு விட்டன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு என்கிறார்கள் மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா நபியின் பொன்மொழிகளில் இந்த பொன்மொழியும் ஒன்று, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு. மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு ஷிஃபாஅன், ரவாஹுல் புகாரி. அல்லாஹ் எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணியை அருளாமல் இறக்குவதில்லை என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹுல் புகாரியிலே 5678 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த மருத்துவத்தை மூன்று வகையாக பிரிக்கப்படும். ஒன்று யூனானி, அதாவது கிரேக்க மருத்துவ முறை. இரண்டாவது அரபு மற்றும் இந்திய மருத்துவ முறை. மூன்றாவது ஆங்கில மருத்துவ முறை. இப்படி மூன்றாக இந்த மருத்துவத்தை வகைப்படுத்தப்படுகிறது. அதிலே முதலாவது யூனானி. இது ஒப்பாய்வு முறை மருத்துவமாகும், அனாலஜி என்று சொல்வார்கள். இரண்டாவது அரபு மற்றும் இந்திய மருத்துவ முறை. இது அனுபவ ரீதியான மருந்து என்று சொல்வார்கள். மூன்றாவது ஆங்கில மருத்துவம். இந்த ஆங்கில மருத்துவத்தை இன்று உலகத்திலே மிக அதிகமாக நாம் பார்க்கிறோம். அலோபதி என்று சொல்வார்கள். இது எதிர்முறை மருத்துவம் என்று சொல்வார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய மருத்துவ முறையே கையாண்டார்கள். அவர்கள் கையாண்ட மருத்துவத்தில் சில வேத அறிவிப்புகள் மூலம், வஹியின் மூலம் நபி அவர்கள் கண்ட சிகிச்சையும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உலகத்திலே திப்புன் நபி, நபி மருத்துவம் என்று மிக பிரபலமாக எல்லா உலக மக்களும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ முறை. எந்த பக்க விளைவுகளும் இல்லாத உலகளாவிய மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் தான் திப்புன் நபி, நபி மருத்துவம். அந்த நபி மருத்துவத்தை கற்றுத்தந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொன்ன ஒரு சுபச்செய்தி, மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு ஷிஃபா. அல்லாஹ் எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணியை வழங்காமல் அல்லாஹ் இறக்கவில்லை என்ற நற்செய்தி. எனவே நோயை கண்டு நாம் அஞ்சக்கூடாது. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது. சில மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, இன்னும் சில மருத்துவம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அது காலப்போக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டு விடும். அதற்கு நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். மருத்துவத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் நபிகளார் கொடுத்தார்கள் என்பதை குறித்து ஒரு நபிமொழி பேசும். ஐயுக்குமா அதப், ரெண்டு மருத்துவர் வந்தார்கள். அவர்களிடத்தில் நபி அவர்கள் கேட்டார்கள், அன்ஸலல்லாஹு தவா அல்லது அன்ஸலல் அதுவா, இந்த நபிமொழி முஅத்தாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் இருவரில் சிறப்பாக மருத்துவம் பார்ப்பவர்கள் யார் என்று நபிகளார் கேட்டார்கள். அப்போது அந்த ரெண்டு மருத்துவர்களும், அல்லாவின் தூதரே, மருத்துவத்தில் பலன் உண்டா என்று அவர்கள் கேட்டபொழுது, அதற்கு நபி அவர்கள், நோயை அளித்தவன்தான் மருந்தையும் அளித்தான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி, அந்த நல்ல மருத்துவத்தை நாம் அளிக்கப்பட்டால் அந்த நோய் குணமாகும் என்ற அர்த்தத்தில் அழகாக நமக்கு சொன்னார்கள். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு பிறகு மீண்டும்

0: அன்பான நேயர்களே, நபிகளார் சல்லல்லாஹுனுடைய சுன்னத், நபி வழி நோய் வந்து விட்டால் சரியான மருத்துவரை தேர்வு செய்து நாம் நம்முடைய நோய்க்கு மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். யா இபாதல்லாஹ் தடாவவ் ஃபின் அல்லாஹ் லம் யலஉ தாஅன் இல்லா வலஅலஹு ஷிஃபாஅன் கைர தாஇன் வாஹிதின் அல் ஹரம். ரவாஹு திருமதி வ அபூ தாவூத் வ முஸ்னத் அஹ்மத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, சிகிச்சை செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் அல்லாஹ் எந்த ஒரு நோயையும் அதற்கான நிவாரணியை அளிக்காமல் ஏற்படுத்துவதில்லை. முதுமை எனும் நோயை தவிர என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நபிமொழி முஸ்னத் அஹ்மத் மற்றும் திருமதி அபூ தாவூத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோய் வந்துவிட்டால் நான் எந்த மருத்துவரையும் பார்க்க மாட்டேன், எந்த மருந்தையும் சாப்பிட மாட்டேன், விதியிலே என்ன எழுதப்பட்டதோ அது நடக்கட்டும் என்று நாம் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் இஸ்லாத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல. எனவே மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும், உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நல்ல மருத்துவரை தேர்வு செய்ய வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களிலே ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு மருத்துவம் பார்த்து அந்த நோயாளிக்கு ஏதேனும் உயிர் சேதம் ஏற்பட்டுவிடும் என்றால் ஃபஹுவல்லாமினுன், அதற்கு அந்த மருத்துவர்தான் பொறுப்பாளி என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மருத்துவத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், நல்ல மருத்துவரை தேர்வு செய்ய வேண்டும். எந்த மருத்துவரிடத்தில் வேண்டுமானாலும் காட்டிக்கொள்ளலாம், ஆனாலும் அவர் தருகிற அந்த மருந்து நமக்கு வேலை செய்கிறதா என்பதை நாம் புரிந்து மருத்துவம் தெரிந்தவரை நாம் தேர்வு செய்வதும் நபிகளாருடைய சுன்னத் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி தாஇன் தவாஉன் ஃபஇதா உஸீப தவாஉத் தாஇ பரஅ பிஇذنில்லாஹ். ரவாஹு முஸ்லிம். ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு. ஒரு நோய்க்கு சரியான மருந்து அளிக்கப்பட்டால் அல்லாஹ்வின் அனுமதியின் பேரிலே அந்நோய் குணமடைகிறது என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு ஏற்படுகிற நோய்கள் என்பது அது ஒரு ரஹ்மத், அது ஒரு அல்லாஹ்வுடைய அருள். அதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதை நாம் ஏற்றுக்கொண்டு நோய் வந்துவிட்டதே நோய் வந்துவிட்டதே என்று துவண்டு விடாமல் சரியான மருத்துவரை அணுகி சரியான மருந்தை எடுத்து நாம் நம்மை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பொன் மொழிகளில் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். மேலும் அன்பான நேயர்களே, நோய் வந்துவிட்டது அது இறைவன் தானே கொடுத்தான், அவனே குணமாக்கிக் கொள்ளட்டுமே என்று நாம் விதியின் மீது பழி போட்டு விட்டு நம்மை நாம் சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அது நபிமார்கள் வழியும் அல்ல. நபிகளாருடைய சுன்னத் நம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நோய் வந்தால் மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். நோய் வந்தால் அந்த மருத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டு மேலதிகமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும். நாம் உண்ட இந்த மாத்திரைகள், இந்த மருந்துகளின் மூலம் அல்லாஹ் நம் நோயை குணப்படுத்துவான் என்ற நம்பிக்கை வர வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த மனிதனுக்கான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? ஆம், அதுபோன்று கடந்த காலங்களிலே சில நோய்க்கு மருந்தில்லை, ஆனால் பிறகு அந்த மருத்துவ உலகம் மருத்துவ புரட்சி செய்து அந்த நோய்களுக்கு சரியான மருந்துகளை கண்டுபிடித்து விட்டது என்பது மனிதர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சுபச்செய்தி என்றால் மிகையல்ல. ஆரம்ப காலத்திலே அதாவது சில பாக்டீரியாக்களுக்கு சரியான மருந்துகள் இல்லாமல் இருந்தது, இப்பொழுது மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. அதே போன்று சில காலங்களுக்கு முன்பாக அதாவது ஹைபடைஸ் என்று சொல்லப்படக்கூடிய நோய்களுக்கு இப்பொழுது 99% அதை குணப்படுத்துகிற திறன்மிக்க மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. அதே போன்று மலேரியா, இன்னும் போலியோ, மஞ்சள் காமாலை இப்பொழுது ஓரளவு மருத்துவ உலகம் மருந்துகளை கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்பதிலிருந்து நபிகளாருடைய பொன்மொழி எந்த அளவிற்கு உண்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னும் அதல்லாத சில தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. ஒரு காலத்தில் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அது சதவிகிதத்தால் இப்பொழுது குறைந்து விட்டது. அப்படி ஒரு நோய் உலகத்தில் உண்டா என்று கேட்கின்ற அளவுக்கு உலகம் மருத்துவத்தில் நவீனம் கண்டுவிட்டது. ஆம், அதைத்தான் நபிகளாரினுடைய வார்த்தை உண்மைப்படுத்தப்படுகிறது. மா அன்ஸல் அல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு ஷிஃபா எந்த ஒரு நோய்க்கும் அதனுடைய நோயினுடைய மருந்தோடே தவிர அது இறக்கப்படுவதில்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நபிமொழி உண்மைப்படுத்தப்பட்டு விட்டது. ஆம், இன்னும் சில நோய்களுக்கு உலகம் தங்களால் இயன்ற ஆராய்ச்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் நின்றபாடில்லை. ஆனாலும் சில நோய்களை முழுமையாக குணப்படுத்த முடியவில்லை என்றாலும் மரணத்திலிருந்து மனிதனை பாதுகாக்கிற அளவுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன என்றால் அதுவும் மிகையல்ல. எனவே நாம் மருத்துவத்தை நல்ல முறையிலே தேர்வு செய்து நோய்கள் ஏற்பட்டுவிட்டதே என்று நாம் துவண்டு விடாமல் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். அந்த நோய்களினால் மனிதனுக்கு நன்மை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மனிதனுக்கு ஏற்படுகிற ஒரு துன்பமாக இருக்கட்டும், ஒரு கவலையாக இருக்கட்டும், எல்லாம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மரத்திலிருந்து காய்ந்து விழுகிற இலைகளை போல மனிதனுடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நோய்களை கொண்டு நாம் துன்பப்படக்கூடாது, நோயை நாம் ஏசக்கூடாது. நாம் அதை சகித்து பொறுமையை கையாண்டு அதற்கான சரியான மருத்துவரை தேர்வு செய்து நல்ல மருந்துகளை உண்டு நாம் நம்மை ஆரோக்கியமானவர்களாக மாற்றிக்கொள்வோமாக. அந்த நல்ல மருந்துகளில் நபிகளார் ஸல்லல்லாஹுடைய திப்பு நபவியில சில முக்கிய குறிப்புகளை நேயர்களுக்கு தருகிறோம். வயிற்று பிரச்சனைகளுக்கு தேன் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது. தன்னுடைய சகோதரனுக்கு வயிற்று போக்கு என்று சொல்ல வந்த அந்த தோழரிடத்திலே, இஸ்கீஹி ஆசலா, உன்னுடைய தோழருக்கு தேனை குடிக்கச் செய்யுங்கள் என்று மூன்று முறை சொன்னார்கள். மூன்று முறையும் குடித்தார், நிற்கவில்லை. நான்காவது முறையாக குடித்தார், அவர் குணமடைந்தார் என்ற நபிமொழி சஹீஹ் புகாரியிலே 5680வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வயிற்று போக்குக்கு தேன் சிறந்த நிவாரணியாக இருக்கிறது. ஃபீஹி ஷிஃபா உல் லின்னாஸ், தேனிலே மக்களுக்கு நிவாரணம் உள்ளது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதே போன்று அதாவது ஒவ்வாமைக்கு ஒட்டகப்பால் சிறந்த மருந்தாக இருக்கிறது. சஹீஹ் புகாரியிலே 5685வது நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பொது மருந்தாக, எல்லா நோய்களுக்கும் ஒரு மருந்தாக ஹப்பத்து சவுதா என்ற கருஞ்சீரகம், இன்ன ஹாதிஹில் ஹப்பத்தி சவுதா ஷிஃபா மின் குல்லி தாயின் இல்ல சாம், மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் இந்த கருஞ்சீரகம் சிறந்த மருந்து என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இவைகளையும் மருத்துவருடைய ஆலோசனையின்படி எவ்வளவு எடுக்க வேண்டும், எப்பொழுது எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையின்படி நாம் எடுத்து நிவாரணம் பெறுவோமாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கி.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
4: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

இந்தளவில் நிறைவடைகின்றது இசையும் இசையும் நிகழ்ச்சி. விடைபெறுகின்றேன் உங்கள் தான் ட்ரைசா லசரு. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கிறார் மோகன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சமூக மேம்பாட்டுத்துறை கமாஸ் ஆசிரியர்கள் தங்கள் திறன்களை மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் தற்போதைய கல்வி மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளவும் தொடர்ந்து முனைய வேண்டும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி கூறினார். அத்தரப்பினரிடையே வாழ்நாள் கற்றல், திறன் மேம்பாடு, சான்றிதழ், தொழில்முறை அங்கீகாரம் ஆகிய கூறுகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். 3 ஆண்டுகளில் நிலுவையில் இருந்த குடியுரிமை விண்ணப்பங்களின் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட 50,000-லிருந்து 20,000-ஆக குறைத்ததில் கிடைத்த வெற்றி மனநிறைவளிக்கும் சாதனைகளில் ஒன்றாகும் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசட்யான் இஸ்மாயில் தெரிவித்தார். முதன்முதலில் இத்துறைக்கு பொறுப்பேற்றபோது 1,000,000-க்கணக்கான குடியுரிமை விண்ணப்பங்கள் பல ஆண்டுகளாக எந்த முடிவும் எடுக்கப்படாமல் நிலுவையில் இருந்தன எனவும் அவர் குறிப்பிட்டார். பேராக் ஆட்சியாளர் சுல்தான் நசரின் ஷா பேரா லெங்கோங் டாரோல் ரிட்ஸ்வான் தாஃபிஸ் சமய இடைநிலைப் பள்ளியை திறந்து வைத்தார். முன்னதாக திறப்பு விழாவில் வரவேற்புரையாற்றிய மந்திரி பசார் டத்தோஸ்ரீ சரானி முகமட் பேராக்கில் செயல்படும் 5 SMTDRக்களை நிர்வகிக்க மாநில அரசு 17 மில்லியன் ரிங்கெட்டை ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறினார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான சமரச பேச்சு நடைபெறுவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெஹ்ரானும் இஸ்ரேலும் இருதரப்புக்கும் இடையிலான மோதலை நிறுத்திக்கொள்ள இணங்கிய சில மணி நேரத்திற்கு பின் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் மோதலின்போது நிறுத்தப்படவில்லை. இன்னும் ஓரிரு நாள்களில் போரை நிறைவு செய்வதற்கான உடன்பாடு எட்டப்படும் என்றார் அவர். இவ்வேளை ஹோமஸ் நீரிணைக்கு அருகே மூழ்கிய அமெரிக்க ராணுவ உளங்குருதியில் பயணம் செய்த 2 விமானிகள் காயமடையவில்லை என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த உளங்குருதி சுட்டு வீழ்த்தப்பட்டதா அல்லது நுட்பக் கோளாறினால் விழுந்ததா என்பது குறித்த தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இச்சம்பவம் தொடர்பில் நாளை புகார் அளிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். விளையாட்டு. உலக கிண்ணத்திற்கு முன்னதாக நடைபெற்ற நட்பு முறையிலான ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-1 என பெருவை வெற்றி கொண்டது. காயத்திலிருந்து மீண்டு வரும் பார்சிலோனா நட்சத்திர ஆட்டக்காரர் லமின் யமால் இன்றி ஆட்டத்தில் களமிறங்கிய போதிலும் ஸ்பெயின் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

வணக்கம் நேர்களே, வணக்கம். மலேசிய மலர்ந்தாச்சுங்க தீரா இசை, இது பக்கம் தீராத இசையை அப்படி அள்ளி அள்ளி வழங்குறதுக்காக 8 மணி வரைக்கும் மோகன் உங்கள் கைப்பிடித்து உங்களோட சேர்ந்து பயணிக்க ரொம்ப அவலை காத்துட்டு இருக்க. வாங்க, இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேச போறோங்க. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பொழுது அப்படின் போது நினைவுகள் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். ஆமா, வாழ்க்கையை ரொம்ப அழகாக்குறதே நம்ம கடந்து வரக்கூடிய சில தருணங்கள், ஞாபகங்கள், அனுபவங்கள் தாங்க. அந்த அனுபவங்களே இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாவே நம்ம பேச போறோம். இன்னும் சுவாரஸ்யங்கள் காத்துட்டு இருக்கு, அதனால தீரா இசையில் வாங்க பேசலாம்.

மனசு முழுக்க நிறைந்திருக்கும் இயக்கங்களை மகிழ்ச்சிகளை தூண்டலாக மாற்றுகின்றது ஒவ்வொரு நாளும் இசையின் வாயிலாக. தீரா இசையில நாங்க வழங்கிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க உங்கள் செவ்வாய்க்கிழமை பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்த நாங்க ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கோங்க. உங்களுக்கு வேலை முடிஞ்சாலும் அது வேலை கொடுத்து பாக்குறதுல உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. நீங்க இப்போ அழைக்கலாம், பாடல் வந்து இடம்பெறும், டக்குன்னு நின்றோம், அடுத்து வரக்கூடிய வரி என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. எப்படி அழைச்சு சொல்றீங்களா? சுடிய 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 தமிழில்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: உதவி செய்கிறது MyNabs e-tuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01019712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: தீராசையில் நாம பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கான ஒரு போட்டி அங்க உங்களுக்காக இருக்கு. வேலை முடிஞ்சாலும் வேலை கொடுத்து பாக்குறது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சிங்க. பாடல் டக்குன்னு நின்று அடுத்து வரக்கூடிய வரி என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிருந்தோம். நேரு ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க.
1: நளினி பேசுறேன், டைப்பிங்ல இருந்து. நீங்க ட்ரை பண்ணலான்னு இது பண்ண லைன் கிடைச்சிச்சு.
0: சரி, கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணலாம். எப்படி பாடல கண்டுபிடிச்சிருவீங்கல்ல?
1: கொஞ்சம் சுலபமான பாட்டு போட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம்.
0: சரி, நீங்க சுலபமா கேட்டிருக்கீங்க, எப்படி வருதுன்னு தெரியல. சரி, கேட்டுருமா?
1: கேட்கலாம் கேட்கலாம்.

0: அதிசயம் அதிசயம் சொல்லி விடுமோ என் கண்மணி என் காதலி.
1: எப்படி அதிசயம் சொல்லி விடுமோவா?
0: அப்படிதான் தெரியுது.
1: என்ன சொல்ல போகுது அதிசயம்?
0: சரியா இருக்கணும் நினைக்கிறேன். ஒட்டி கொட்டி இருக்கும்.
1: ஒட்டி ஒட்டி இருக்குமா?
0: கொஞ்சம்
1: சரி, எப்படி உங்களுக்கு நான் வந்து உதவி பண்றது? வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம். இது ஒரு நமக்கு ஒரு பாடமா எப்போதுமே இருக்கும். என்னது
0: வாழ்க்கையா? வாழ்க்கையில பாடம்னா அனுபவங்க சொல்லி விடுமோ.
1: அவ்வளவுதாங்க. சரி, கண்டுபிடிச்சிருங்க. வாழ்த்துக்கள். பாடல் வருது கேட்டலாம்.
0: ரொம்ப நன்றி. ஓகே ஓகே.

போகக்கூடிய அந்த சூழல்ல வந்து ரொம்ப அதிகமான பரபரப்புல வந்து விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கு. மலேசியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு போகிற அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விபத்துகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பரபரப்பு இருக்கதா செய்யும். இருந்தாலும் நாம நம்முடைய பயணத்தையும் சரி நம்ம மனசையும் பத்திரமா பாத்துக்கிறது அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. அதனால கொஞ்சம் எவ்வளவு பரபரப்பு இருந்தாலும் நிதானமா போகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு வலியுறுத்தல் கொடுத்திருக்காங்க. நீங்க உங்க பயணத்தை பாத்துக்கோங்க, நாங்க உங்க மனசை பாத்துக்க ரொம்ப அவ்வளவு காத்துட்டு இருக்கோங்க. சரி, இப்போ நீங்க தொடர்ந்து அழைக்கலாம், அழைச்சி பாடல் வரும், டக்குன்னு நின்றோம். அடுத்து வரக்கூடிய வரி என்னன்றதை கண்டுபிடிக்க நீங்க அழைத்து பேசுங்க.

0: சிறுகதை தயக்கத்தோட செக் டைப் பண்ணுங்க சனிக்கிழமை இரவு 7:15
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 01709729119.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:41. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:41.
3: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னலஃபர்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை. பாடல் கேப்பீங்க டக்குன்னு நின்று அடுத்து வரக்கூடிய வரி என்றதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: நான் உமா பேசுறேன், சாலம்ல இருந்து.
0: உமாக்கு வேலை முடிஞ்சிருச்சா?
1: அழைச்சிருக்கீங்க,
0: உங்களுக்கான பாடல் என்ன அப்படின்றத கேட்டுடலாமா?
1: கேட்கலாமே.

0: பயமும் இல்லை வாராதோ வெற்றி என்னிடம்.
1: ஆஹா,
0: விளையாடுங்க உடல் பலமாகுங்க, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம். நானுமே
1: என்னாலுமேவா
0: மனசு தங்க.
1: சரி, நீங்க பாடும் போது அவ்வளவு மகிழ்ச்சி இருக்குங்க, ரொம்ப நன்றி, அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: ஆமா, நன்றி மகன், நன்றி நன்றி.

தீராசையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. சரி, இப்போ கலைஞர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்குங்க. 2026 இரண்டாம் கட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்க வழங்கணும், அதுல பங்கேற்கணும் அப்படின்னா, அதை பற்றிய விவரங்களை வரக்கூடிய June 10 தொடங்கி www.rtm.gov.my எனும் அகப்பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்க இது குறித்த மேல் விவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி வந்து விண்ணப்பம் செய்யணும், அப்புறம் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்க தொடர்பு கொண்டு கூட நீங்க இது பற்றிய விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். 3-2-2-8-8-7-8-1-9 என்ற எண்களுக்கு போயிட்டு நீங்க மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 10 தொடங்கி நம்முடைய ஆட்சியுடைய அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இது பற்றிய மேல் விவரங்கள் இருக்கும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உள்ளூர் நிறுவனங்கள் நீங்க உங்க படைப்புகளை கொடுக்கணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். 3 திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல் வருது, கேட்கலாம்.

0: காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: இனி மின்னல ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் FM.

என்னங்க வேலை முடிஞ்சிருச்சா? வேலை முடிஞ்சு இப்பதான் பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? சரி, பாதுகாப்பா நம்ம ஊர்ல பயணம் செய்ய உங்களோட நாங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருப்போம். ஆனா உங்க மனசு மட்டும் நாங்க பாத்துக்கிறோம், உங்கள் பயணத்தை நீங்க பாத்துக்கோங்க. இன்னும் நிறைய கதைகள் பேசுறோம், அவளை காத்துட்டு இருக்கோம். சரி, 886 மில்லியன் உலக மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து உலக சுகாதார நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டு இருந்தாங்க. நச்சுணவு சம்பவத்தினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா எப்போதுமே நம்ம சொல்லுவோம், எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம்ன்றது உடற்பயிற்சியில இருக்கோ, ஆரோக்கியமான நடவடிக்கைகள் இருக்கோ, அதே மாதிரி உணவுலையும் ரொம்ப இருக்கு. எந்த உணவு, எந்த மாதிரி உணவுகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அந்த இடம் ரொம்ப சுத்தமா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும். ஏன்னா நச்சுணவு சம்பவங்கள் அப்படின்றது நம்ம நாட்டில் குறைவா இருந்தாலும், இதை பற்றி விழிப்புணர்வு மக்களிடம் இருக்கணும் அப்படின்ற முன்னெடுப்புக்காக தான் ஒவ்வொரு முறையும் இதை பற்றி விவரங்கள் வந்து வெளியிடப்படுது. அதனால எங்க போய் சாப்பிடுறோம்ன்றதுனால ரொம்ப முக்கியம், எந்த அளவுக்கு எந்த சூழல்ல அந்த கடை இருக்கு, இதெல்லாமே கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி, அடுத்து உங்களுக்காக ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுசில் அவர்கள் பாடிய பாடல் வருது. 6-5 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இன்னும் நிறைய கதைகள் பேசலாம், இணைந்திருங்கள்.

0: யாராவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் அஃபம்.
1: திங்களே சிறப்பாய் சுவையாய் சமைக்க காரணம்
2: என்ன?
3: அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
4: லிங்கம்ஸ்.
5: ஏஐ மேம்பாடு அறநெறிகளை மையமாக கொண்டிருக்க வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். 2027 வரவு செலவு திட்டம், மேம்பாட்டு செலவினங்களில் தொடர் கவனம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தொழில்நுட்ப மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கியதாகவும் நீடிப்பு திறன்மிக்கதாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்காக செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி, அறநெறிகள், மனித பண்புகள், சமூகத்தை பற்றிய ஆழமான புரிதல் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைய வேண்டும். ஏஐ தனித்துவமான துறையாக மட்டும் பார்க்கப்படக்கூடாது, மாறாக அது பொருளாதாரம், தொழில்நுட்பம், ஏறக்குறைய அனைத்து அறிவுசார் துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் மிக்கதாக பார்க்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். சமூகம், மனித பண்புகள் குறித்த ஆழ்ந்த புரிதல் ஆகியவற்றை தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் இணைக்கக்கூடியவர்களே சிறந்த எதிர்காலத்தை கொண்டிருக்க இயலும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அக்டோபரில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் 2027 வரவு செலவு திட்டத்தில் மேம்பாட்டு செலவினங்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படும். 13வது மலேசிய திட்டத்தை செயல்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நாசிர் கூறினார். அந்த 5 ஆண்டு திட்டம் முழுவதும் மேம்பாட்டு செலவுகளுக்காக ஏறக்குறைய 619 பில்லியன் ரிங்கெட் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சர் சமூக மேம்பாட்டுத்துறை கமாஸ் ஆசிரியர்களின் தகுதியையும் திறன்களையும் வலுப்படுத்தும் திட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்கின்றது. இதன் மூலம் அந்த தொடக்க கல்வி பொருத்தமானதாகவும் போட்டித்தன்மை வாய்ந்ததாகவும் நிலைத்திருப்பதை உறுதி செய்ய இயலும். தற்போதைய கல்வி சவால்களையும் மாறிவரும் சூழலையும் எதிர்கொள்ள ஆசிரியர்கள் எப்போதும் தயாராக இருப்பதை உறுதி செய்ய இந்த திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகள் இன்றியமையாதவை என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சயீத் ஹமிடி வலியுறுத்தினார். இவ்வேளை மலேசியா நிதி ஒழுங்கை மேலும் வலுப்படுத்தி உயர்ந்த மதிப்புடைய முதலீடுகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் ஈர்க்கும் நிலைக்கு நாட்டை கொண்டு செல்ல வேண்டும். பொதுச் சேவைகளின் தரத்தை உயர்த்துவதும், வணிக வளர்ச்சிக்கு ஆதரவு வழங்குவதும், மக்களின் நலனை பாதுகாப்பதும் இதில் அடங்கும் என்று 2வது நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்தார். இது நம்பகத்தன்மை, பொறுப்புடைமை, நம்பிக்கை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட சீர்திருத்தங்களை உறுதிப்படுத்தும் என்று அவர் கூறினார். நிலுவையில் இருந்த குடியுரிமை பெறுவதற்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 50,000 2,000 குறைக்கப்பட்டுள்ளது. 2023 முதல் இந்த சிக்கல் வெற்றிகரமாக கையாளப்படுவதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசட்யான் இஸ்மாயில் தெரிவித்தார். தான் முதன் முதலில் இந்த அமைச்சுக்கு பொறுப்பேற்றபோது 1,000 குடியுரிமை விண்ணப்பங்கள் பல ஆண்டுகளாக எந்த முடிவும் எடுக்கப்படாமல் நிலுவையில் இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். ஏனெனில் இலக்கு தெளிவாக இருந்தது என்றார் அவர். மலேசிய மதியுறைஞர்கள் மன்றம் LKMக்கும் ஏர் ஏசியா ஏவியேஷன் சேவை நிர்வாகத்துக்கும் இடையே 3வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ள புரிந்துணர்வு உடன்படிக்கை நெருக்கடி, பேரிடர் ஆகிய மேலாண்மைகளில் உளவியல் சமூக ஆதரவையும் தேசிய தயார் நிலையையும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2016 ஜனவரி 28 நாள் தொடங்கிய இந்த ஒத்துழைப்பு நாட்டில் மனநலம், சமூக உளவியல் ஆதரவு திட்டங்களை வலுப்படுத்துவதில் இருதரப்பினரின் தொடர்ச்சியான கடப்பாட்டை மெய்ப்பிப்பதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணையமைச்சர் லிம் ஹூயிங் தெரிவித்தார். மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மாலை 6 மணி வரை புத்ராஜயாவிலும் 10 மாநிலங்களிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது பினாங்கு, கடாவில் யான், பண்டாங், குவாலமுடா, சிக், பாலிங், குலிம், பண்டாபாரு, பேராக்கில், கரியான், லாரோட் மாத்தாங், சலாமா ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது என்று மெட்மலேசியா கூறியது. தெரங்கானு, பஹாங், சிலாங்கூர், நெகிரிசம்பிலான், ஜொஹூர் ஆகிய மாநிலங்களில் சில பகுதிகளிலும் இதே நிலை ஏற்படும் என்றும் அது கணித்துள்ளது. தாபா பாத்துபூத்தே மலைப்பகுதியில் இரு வாரங்களுக்கு பிறகு பாதுகாப்பாக மீட்கப்பட்ட ஜஸ்லிண்டா சலுடின் 3 நாள் சிகிச்சைக்கு பின்னர் மருத்துவமனையிலிருந்து இல்லம் திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் தேடி மீட்கும் நடவடிக்கையின் போது பல தரப்பினருக்கு சிரமம் ஏற்படுத்தியதற்காக ஜஸ்லிண்டா மன்னிப்பு கூறியுள்ளார். அதேவேளை சிகிச்சை முழுவதும் தன்னை கவனித்துக் கொண்ட சுகாதார பணியாளர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
2: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtn.gov.my உடனே வலம்பாருங்கள்.
5: பிலிப்பீன்ஸ் மிண்டானாவ் பகுதியில் நிவாரண மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்காக ஆளுங்கட்சியின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் தங்களது 1 மாத சம்பளத்தை வழங்க உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. சிறுபான்மை குழுவில் உள்ள தங்கள் சகாக்களையும் இந்த முன்னெடுப்பில் இணையுமாறு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். அரசியல் வேறுபாடுகளை கலைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஒற்றுமையை வெளிப்படுத்த இது வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. தாய்லாந்து கடந்த ஆண்டு வேலைவாய்ப்பு கட்டுப்பாடுகளில் தளர்வுகளை வழங்கியதன் பலனாக எல்லைக்கு அருகே உள்ள முகாம்களில் இருக்கும் 5,500 மேற்பட்ட மியான்மர் அகதிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளிநாடுகளுக்கான உதவியை குறைத்ததோடு கம்போடியாவுடனான ராணுவ மோதலுக்கு பிறகு தாய்லாந்து தொழிலாளர் நெருக்கடியை எதிர்நோக்கியது. இதற்கு தீர்வாக 80,000 மியான்மர் அகதிகள் சட்டப்படியாக வேலை செய்ய தாய்லாந்து அனுமதியளித்தது. தென்கிழக்காசியாவில் புலம்பெயர்வு சிக்கலை எதிர்நோக்கியுள்ள நாடுகளுக்கு தாய்லாந்தின் முனைப்பு முன்னோடியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஐநா அகதிகள் உயர் ஆணையம் UNHCR துணை உயர் ஆணையர் ராவ் மசாவ் கூறினார். மேற்காசிய போர் நீடிப்பதை தொடர்ந்து பாகிஸ்தானில் இடம்பெற்ற அமைதி பேச்சில் கலந்து கொண்ட பாகிஸ்தானிய லெபனான் ராணுவ தலைவர்கள் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணங்கியுள்ளனர். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நீடிக்கும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் எந்தவொரு உடன்படிக்கையும் ஈரான் ஆதரவிலான ஹஸ்புல்லாவையும் உள்ளடக்கியிருக்க வேண்டும் என தெஹ்ரான் கோரிக்கை வைத்துள்ளது. லெபனான் ராணுவப்படை தலைவர் ரோடோல்ஃப் ஹைகாலும் பாகிஸ்தானிய சகா அசிம் முனேரும் வட்டார பாதுகாப்பு தற்காப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட இருவழி ராணுவ தொடர்பை வலுவூட்டும் அணுகுமுறைகளை பற்றி கலந்துரையாடினர். செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளின் செயல்திறனையும் ஆபத்தையும் மதிப்பிடுவதற்காக ஜெர்மனி அரசாங்கம் AI பாதுகாப்பு கழகத்தை அமைக்கவுள்ளதாக அறிவித்துள்ளது. அத்துடன் இதர நாடுகளுடன் இதுகுறித்த தகவல்களை பரிமாறவும் இந்த கழகம் செயல்படும் என அரசாங்க பேச்சாளர் தெரிவித்தார். AI பயன்பாட்டிற்கு பொருந்திய தரநிலைகளை செயல்படுத்தி பன்னாட்டு பங்காளிகளுடன் ஒத்துழைப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. அந்நாட்டின் உள்துறை அமைச்சின் தகவல்படி கடந்த ஆண்டு 334,000 இணைய தாக்குதல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. விளையாட்டு 2026 உலக ஆசிய போட்டி. நாட்டின் கலப்பு இரட்டையர் ஆட்டக்காரர் தோ ஈ வேயின் முழங்காலில் காயம் ஏற்பட்டதையடுத்து தேசிய பூப்பந்து அணியின் ஆயத்த நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரின் சக ஆட்டக்காரர் சென் தாங்ஜி ஜூலையில் நடைபெறும் சீனா பொது போட்டியில் தற்காலிகமாக இளம் ஆட்டக்காரர் கிளரிசா சன்னுடன் இணைக்கப்படுவார் என்று தலைமை பயிற்றுநர் நோவா விடியான்டோ உறுதிப்படுத்தினார். 2026 உலகக்கிண்ண கார்பந்து. டெனசி நாஷ்வில்லில் 5,000 ரசிகர்கள் முன்னிலையில் ஜப்பான் முதல் பயிற்சியில் ஈடுபட்டது. அமெரிக்காவின் வானிலைக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும் வகையில் ஹஜிமே மோரியாசு தலைமையிலான அணி நாஷ்வில் சென்றுள்ளது. வரும் ஞாயிறு டல்லஸ் அரங்கில் நடைபெறும் எஃப் குழு தொடக்க ஆட்டத்தில் ஜப்பானும் நெதர்லாந்தும் பொருதுகின்றன. முதல் முறையாக காலிறுதிக்கு தகுதி பெற்று வரலாறு படைப்பதில் தீவிரம் காட்டப்படும் என அந்த நீல சமுராய் அணி கேப்டன் வத்தாரு எண்டோ கூறினாா். ஏஐ மேம்பாடு அறநெறிகளை மையமாக கொண்டிருக்க வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். 2027 வரவு செலவு திட்டம், மேம்பாட்டு செலவினங்களில் தொடர் கவனம்.

நித்யசிரி பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தீராசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க, உங்க வேலை முடிந்த நேரத்தை ரொம்ப அழகான பாடல்களால் நிரப்புவது அப்படின்றத எங்களுடைய முக்கியமான கடமை. அந்த கடமை இன்றைக்கு நாங்க செய்ய வந்துட்டோம். வழக்கம் போலதான் உங்கள் பொழுதினம் சுவாரஸ்யப்படுத்த காத்துக்கிட்டு இருக்கோம். 6 மணிக்குள்ள என்னெல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த மலையேறக்கூடிய நடவடிக்கைகளை நிறைய பேர் மேற்கொள்றாங்க இல்லையா, என்னென்ன பாதுகாப்பு விஷயங்கள்லாம் கருத்தில் கொள்ளணும் அப்படின்ற விவரம் காத்துட்டு இருக்கு. அதே சமயத்துல ஒவ்வொரு திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் வியாபாரத்துறையில் ஈடுபட்டுக் கொண்டு சந்திப்பு இடம்பெற்று வருது இல்லையா. இன்றைக்கும் ஒருத்தனோட சந்திப்பு இடம்பெற போகுது. அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகளை பாத்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் பற்றிய விவரங்கள் நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மலேசியர்கள் மத்தியில் இந்த மலையேறக்கூடிய நடவடிக்கை ரொம்ப அதிகமா மேற்கொள்றதை நம்ம பார்க்க முடியுது. இருந்த போதிலும் அது ரொம்ப பாதுகாப்பான முறையில வந்து நம்ம பண்ணணும், போகணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தலும் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருதுங்க. மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்ச, குறிப்பா ஒரு வாரத்துல வந்து 9 மலைகளை ஏறி இந்த ஒரு சாதனையை புரிந்த லோக சந்திரன் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைவுறுத்தலாவே அடுத்து சொல்ல வராரு, கேட்கலாம்.
1: நம்ம ஹைக்கிங் பண்ற அந்த ஸ்பாட் வந்து சர்வே பண்ணணும், ட்ரெயில் டிஸ்டன்ஸ் அண்ட் டியூரேஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அங்க போன் சிக்னல் கிடைக்குமா, அங்க பெர்மிட் கண்டிப்பா எடுக்கணுமா, எம்ஜிபியும் எடுக்கணுமான்னு பாக்கணும். எம்ஜிபி தான் மவுண்டன் கைட் சொல்லுவாங்க மலை வழி காட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சர்வே பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ப்ராப்பர் ஹைக்கிங் கேஸ், நம்மளுக்கு ப்ராப்பரான ஹைக்கிங் ஷூஸ் போடுறோமா, அட்டையர்ஸ் முக்கியமா பொஞ்சோ ரெயின்கோட்ஸ், அதுக்கப்புறம் டார்ச் லைட், ஹெட்லாம்ப், இதெல்லாம் கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போகணும். பவர் பேங்க்ஸும் சரி, விசில் வந்து திடீர்னு காணாம போயிட்டாலும் அது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மற்றவங்களை அலர்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து நம்ம ட்ரெயில்ஸ்க்கு ஏத்த மாதிரி எந்த மலைக்கு போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க எடுத்துட்டு போகிறது பெட்டர். எமர்ஜென்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வச்சுக்கணும், முக்கியமா ஃபர்ஸ்ட் எய்ட், ஆன்டிசெப்டிக், அப்புறம் பர்சனல் மெடிகேஷன் உங்களுக்கு தனிப்பட்ட இதுல இருந்துச்சுன்னா எடுக்கிறீங்கன்னா அது எடுத்துட்டு போலாம். அதுக்கப்புறம் இன்செக்ட் ரிப்லன்ட் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எடுத்துட்டு போலாம். அதுக்கப்புறம் யார்கிட்டயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணணும் கண்டிப்பா. பிஃபோர் நீங்க வந்து நீங்க ஒரு ஹைக்கிங் போறீங்கன்னா கண்டிப்பா யார்கிட்டயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஹைக்கிங் குரூப்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி யார்கிட்டயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. பிஃபோர் த ஹைக்கிங் வந்து கண்டிப்பா இந்த வெதர் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க, இது ஹெவி ரெய்னிங் இல்ல தண்டர் ஸ்டார்ம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து அவாய்ட் பண்ணிருங்க ஹைக்கிங் பண்ற மீனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைக்கிங் வந்து ஒரு தனி ஒரு எட்டிக் இருக்கு, காடா இருக்கட்டும் மலையா இருக்கட்டும் இந்த நேச்சர் வந்து கண்டிப்பா மதிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணணும், உப்பு போடக்கூடாது, அங்குள்ள பிளான்ஸா இருக்கட்டும் செடி கொடி மரம் இது எதுவுமே வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அங்குள்ள வந்து இப்ப ஹுத்தானுக்கு தான் தனி ஒரு ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ் வந்து நம்ம மதிக்கணும். அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஆல் ட்ரெயில்ஸ் ஆர் ஸ்ட்ராவா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஆஃப்லைன்ல கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். மேப்னா அந்த நேவிகேஷன் மேப், அந்த ட்ரெயில் போறது போறீங்களே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம லைவா வந்து மத்தவங்க கூட வந்து ட்ராக் பண்றதுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணி விடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து முக்கியமானது, எல்லா ஹைக்கர்ஸும் வந்து கண்டிப்பா இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.

சியா சியா சியா சியா சியா சிக்னல் வராம யாரோடும் பேச பிடிக்கலையா சியா சியா சியா சியா.

0: செவ்வாய்க்கிழமை தீராசையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. சரி, திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் வியாபாரத்துறையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்போடு சந்திப்பு இடம்பெற்று வருகின்றது. இன்றைக்கு நம்மோடு பூபாலா முகுந்தா அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. கிளாங் பண்டார் பொட்டானிக்ல வந்து டீ ஸ்டால் அப்படின்ற உணவகத்தை வழி நடத்தி வராங்க, அவரை சந்திக்கலாம்.
1: வணக்கம். டீ ஸ்டால் மிலேசன் பேமஸ் டீ கிளாங் பண்டா பொத்தானிக்ல. நம்ம 3 வருடமா இருக்கும், சின்ன வயசுல எங்க அப்பா ஒரு ரொட்டி பாயா இருந்தாரு, ரொட்டி சம்பந்தப்பட்ட யோசிச்சேன். அதுக்கப்புறம் டீ, நான் ஒரு டீ லவர், எங்க அப்பா டீ லவர். டீ என்ன செய்யலாம், டீ என்ன கொடுக்கலாம் சொல்லி முயற்சி பண்றப்ப ஆர்&டி பண்ணி இந்த ஐடியா வந்து
0: உங்களுக்கு ரொம்ப நன்றி பூபாலா. நாளைக்கு மற்றொரு வியாபாரத் துறையில் ஈடுபட்டு ஒரு சந்திப்பு இடம்பெறும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ராசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்கங்க. உங்களுக்கு தெரியும், செவ்வாய்க்கிழமை வந்துட்டாலே பழைய நினைவுகள், குறிப்பா 80ஆம் தொடராம் ஆண்டு காலகட்டத்து நினைவுகள், அந்த பசுமையை வந்து மீண்டும் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தை நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம். இந்த வீட்டுல சில அலப்பறைகள்லாம் நடக்கும். அந்த மாதிரி இந்த டப்பவேர் இருக்குல்ல, நெகிழி கொல்கலன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல அம்மா பாத்தீங்கன்னா இந்த டப்பவேர்லாம் நிறைய அடிக்கடிக்கு வச்சிருப்பாங்க, பள்ளிக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க. அதை கொடுக்கறது அனுப்பத்தை தாண்டி அது நீ மீண்டும் எடுத்துட்டு வரும் இல்லையா, ஒரு வேலை எடுத்துட்டு வரலன்னா அன்றைக்கு வீட்டோட நிலைமை. இப்படிலாம் நிறைய கதைகள் இருக்கும். 80ஆம் காலகட்டத்தில் போறீங்க நினைவுகள்

0: நீ நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வராங்க. 29 வருடங்களாக வெற்றி நடைபெறும் ஃபியூச்சர் எம்பையர். ஒவ்வொரு முறையும் நம்மோடு சரவணன் இணைந்து பல ஆலோசனைகள் குறிப்பா அந்த வேலை குறித்து நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட சந்திச்சு பேச போறோம். வணக்கம் சரவணன்.
2: வணக்கம் மகன், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சிறப்பா இருக்க. இன்றைக்கும் நிறைய ஆலோசனைகள் கேட்கக்கூடிய நேர்களுக்கு வழங்க போறீங்க. இப்படி கேக்கட்டா?
2: கேக்கலாம்.
1: சரி, இப்போ உழைப்பிற்கு ஏற்ப ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரு. தகுதி கேட்ட வேலை கிடைக்கிறது இல்ல, இஷ்டப்பட்டு படிச்சோம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறோம் அடிக்க நீங்க சொல்வீங்களா? அந்த மாதிரி தான் சில பேர் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சரவணன்?
2: கண்டிப்பா அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து டிப்ளமா டிகிரி மாஸ்டர் படித்தவர்கள் வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் தொடர்ந்து என்னை கூப்பிடலாம், அழைக்கலாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் வேலை தவிக்கும் காலமாக இருக்கிறது. அதே சமயத்தில் செகண்ட் இன்கம் பகுதி நேரமாக ஒரு வருமானம் தேடும் நினச்சா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து கேட்கணும், ஏன்னா இன்று வந்து 4வது பேட்சுக்கான வாய்ப்பை வந்து வழங்குறோம். ஸோ நாடளவிய முறையில் 100 பேருக்கான சிறப்பான வாய்ப்பு டிப்ளமா டிகிரி மாஸ்டர் படித்தவர்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, இஷ்டப்பட்டு படித்து வாழ்க்கையில் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த கேள்வி தான் நிறைய பேர் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டிப்ளமா படிச்சிருக்கேன் சார், நான் டிகிரி படிச்சிருக்கேன், ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், அதாவது நான் B40 கேட்டகரியில் இருந்துகிட்டு இருக்கேன். ஒரு சராசரி நம்ம பார்த்தோம்னா மகன், டிப்ளமாவுடைய சராசரி வருமானம் ஏறக்குறைய 2,000 ரிங்கிட் தான். டிகிரி ஹோல்டருடைய சராசரி வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3,000 தான். ஆனால் ஆஃப்டர் டிடக்ஷன் எல்லாம் பார்க்கும்பொழுது அந்த வருமானத்தை வச்சு சர்வைவிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கு. ஸோ அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த B40 இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற காலகட்டத்தில் நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன சரியான ஒரு தீர்மானம் பண்ணணும், ஒரு முடிவு பண்ணணும். ஆனால் அதிகமாக நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ணும்பொழுது, இப்போ கடந்த 2-3 வாரமாக நம்ம இன்டர்வியூ பண்ணும்பொழுது நம்ம அதிகமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிப்ளமா டிகிரி ஹோல்டர் ஆக்சுவலி கெட் பேனிக் பேனிக் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே ஆக்சுவலி தெரியல, ஏன்னா வருமானம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, நினைத்த வருமானத்தில் இல்லை, படித்த படிப்புக்கு வேலையும் சரியாக அமையல, அப்போ என்ன பண்ணுன்ற ஒரு குழப்பத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றவங்க
1: அதிகமாக தான் சொல்கிறாங்க.
2: ஆமாம். அப்போ தகுதிக்கேற்ற வேலையை கிடைக்கல, அந்த நினைத்த வருமானத்தில் வேலை கிடைப்பதில்லை, இதில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த லிவிங் காஸ்ட் அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா, இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் வந்து இப்போ சமாளிக்க முடியாமல் தவிக்கும் காலகட்டமாக மாறிடுச்சு. விலை உயர்வின் தாக்கம் வந்து அவங்களால சரிப்படுத்த முடியல, அதை வந்து முறையடிக்க முடியல. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம இன்டர்வியூ பண்ணும்பொழுது இந்த ஸ்டக்னன் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, பதவி உயர்வு கிடைக்கல, எதிர்காலம் இல்லாத வேலை, ஸ்டக்னன் பொசிஷனில் இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு அதுவும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம இன்டர்வியூவில் பார்க்கும்பொழுது நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்காங்கிட்ட இருக்கு, நல்ல டேலண்டான அவங்க கேட்டிங்கன்னா இருக்காங்க, ஆனால் என்ன அப்படின்னா அவங்களுக்கான வருமானம் கிடைப்பதில்லை, இந்த லோ சேலரி பிரேக்கெட்லேயே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா அப்படின்ற கேள்வி தான் நம்ம மீண்டுமே மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அப்போ வாய்ப்பு இருக்கா கேட்டிங்கன்னா, தேர் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மள்கிட்ட சிறப்பான வாய்ப்புகள் வழங்குகிறோம். இன்றைக்கி 100 பேருக்கான வாய்ப்பு, நீங்கள் டிப்ளமா டிகிரி படிச்சிங்கன்னா உடனே நான் அளிக்கலாம். இந்த மனக்குமரல் B40 இருக்கிறவங்களும் நீங்கள் நேரடியாக என்ன சந்திக்கணும், நிறைய பேர் கேட்பாங்க சார் உங்களுக்கு நேரடியாக சந்திச்சு இலவச ஆலோசனை பெறலாமா அப்படின்னு கேட்டிங்க, கண்டிப்பாக இன்றைக்கு முடியும். கேல் பிஜே கிளாங் வட்டாரத்தில் உள்ளவங்க இந்த வாரம் என்னை நேரடியாக சந்திக்கலாம், நீங்கள் நேரடியாக சந்தித்து என்னை இலவச ஆலோசனை பெற கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே, இந்த வாய்ப்பு யாருக்கு அப்படின்னா, மலேசியராக இருக்கணும் முதல்ல, 20-50 வயதுக்குள்ளே இருக்கணும், டிப்ளமா டிகிரி படித்தவராக இருக்கணும், உங்களுக்கு வந்து கரியர் சுவிஷ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். 30,000-30,000 வரைக்கும் வருமானம் கொடுக்க நாங்கள் காத்துக்கொண்டு இருக்கிறோம், இது முதல் விஷயம். இன்னொன்று வந்து பகுதி நேரமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார், வருமான பற்றாக்குறை இருக்குது, ஒரு பகுதி நேரமாக இன்னொரு வருமானம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, பகுதி நேரம் 6 மணிக்கு மேலே சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கேன், நான் ஏதாவது ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணனா மீண்டும் ஒரு அற்புதமான வாய்ப்பு, 4,000 வெள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம் முதல் மாதமே. ஓகே, நீங்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம், 4,000 ரிங்கிட் முதல் மாதமே. ஸோ என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய 0731-9494-00.
1: ஆமாம், நேரடியாக பார்த்து அதற்கான ஆலோசனை வழங்க போறேன்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போ நிகழ்ச்சி கேட்ட பிறகு உங்க அழைத்து அவங்களுடைய பேரை வந்து பதிவு செய்யலாம் அப்படியா?
2: ஆமாம், என்ன கூப்பிடலாம்.
1: ஆஹா, நிச்சயமா அதற்கான விவரங்கள்லாம் உங்களுக்காக வழங்கப்படும். சரி, ஒரு பாடல் வந்துட்டோம், பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம், இணைந்திருங்க.

0: இது ஒரு விளம்பர நிகழ்ச்சிங்க, நமக்காக ஃபியூச்சர் எம்பையர் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. வேலை சார்ந்த பல ஆலோசனைகள் நீங்க தெரிஞ்சுக்கணும், கேட்கணும் அப்படின்னு சொன்னா 1-3-7-3-4-1-9-4 என்று எங்களுக்கு நீங்க அழைத்து பேசலாம். சரவணன் வந்திருக்காரு. சரவணன், நீங்க எப்போதும் சொல்ற ஒரு விஷயம் தான், இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி அப்படின்றது ஒரு வருமானத்தை நம்பி நம்ம வாழ முடியாது இல்லையா. 2-3 வருமானம் தேடும் ஒரு காலமா மாறிடுச்சு, அப்படி நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க, இப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சரவணன்?
1: கண்டிப்பா, இந்த செகண்ட் இன்கம் அப்படின்றது வந்து நிறைய பேர் இப்ப வந்து பரவலா கூப்பிட்டு இருக்கிற விஷயம். அதிகமான கால்ஸ் எங்களுக்கு அதிகமா இங்கதான் வருது. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செகண்ட் இன்கம் அப்படின்றது மிக மிக அவசியம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, மத்த இனத்தவங்க பாத்தீங்கன்னா 2-3 வருமானத்தை பகுதி நேரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னும் தயக்கம் தடுமாற்றத்துல இருக்கும். அப்போ இன்றைய சூழ்நிலைகள் மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறும் அவங்களுடைய வாழ்க்கை. சோ அதனால கண்டிப்பா இந்த செகண்ட் இன்கம் அப்படின்றது முன்னு வரணும், அவசியம். அதான் சொல்ல வரேன். ஏன்னா சராசரி டிப்ளமா டிகிரியுடைய வருமானம் பாத்தீங்கன்னா, ஈவன் மாஸ்டர் ஹோல்டரோட வருமானம் பார்த்தோம்னால 4.5 கீழே தான் இருக்குது. இப்ப மெஜாரிட்டி B40 கத்துக்கல இருக்காங்க. ஒரு ஒரு சிச்சுவேஷன் சொல்லணும் நினைக்கிறேன். பணவரம் ஒருத்தங்களை மீட் பண்ண அவங்க பேர் சொல்ல விரும்பல. அவங்க வந்து ஒரு மாஸ்டர் ஹோல்டர், அவங்க வந்து கிளாங்ல இருக்காங்க. ஆனா வேலைக்கு எங்க வராங்க அப்படின்னு
0: கேட்டீங்கன்னா
1: பங்சாருக்கு
0: வராங்க.
1: போர்ட்லேந்து வராங்க. வருமானம் எவ்வளோன்னு செக் பண்ணும்பொழுது ஏறக்குறைய 4,500 தான். இப்போ 4,500 தான் அப்படின்னு நம்ம சந்தோஷமா பார்த்தா கூட, இந்த ட்ராவலிங்ல பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 750 அங்கே போயிருது ஒரு மாதத்துக்கு. அப்போ அவங்க உண்மையிலே நல்லா ஒரு வருமானத்தில் இருக்கான்னு கேட்டால், தகுதிக்கேற்ற வருமானத்தில் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் என்ன
0: சொல்லுவீங்க?
1: டெஃபினெட்லி இல்லை. அதுதான் நம்ம உண்மையான ஒரு விஷயம். இந்த அறிவு தெளிவில் அறிவாக இருக்கும், பட் நம்ம தெளிவாக இருக்குமான்ற கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. மீனை வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, மொகன் சிங்கிளாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிளாங் வெளியில் எடுத்துகிட்டு ஏறக்குறைய 5-6 வருமானம் தேவைப்படுது ஒரு நல்ல ஒரு டீசன்ட் லைஃப் வாழ்றதுக்கு. அதுவே கணவர் மனைவி ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10,000 தேவைப்படுது ஒரு டீசன்ட் லைஃப். ஆனா நிறைய பேர் நம்ம பார்க்கும் பொழுது B40 கத்துக்கிறதுல தான் ரொம்ப லோவா இருக்காங்க. அப்ப ஃபேமிலி ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ல வந்து இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்ல, போன வாரம் இன்னொரு ஒரு ஹஸ்பண்ட் வைஃபை மீட் பண்ணேன். கணவர் 3 வேலை செய்யறாரு, மனைவி 2 வேலை செய்யறாங்க. சோ பிள்ளைங்க 3 பிள்ளைங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய பேர் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக நம்ம சொல்ல வர ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20-30 வயசுக்குள்ள நல்ல ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துடணும், சரியான வேலையை தேர்ந்தெடுத்துடணும், அதில் அமர்ந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 30-45 வயசுக்குள்ளே நல்ல ஒரு பதவியில் போய் அமர்ந்துடணும். அப்போ தான் அவங்க வந்து 50 வயசுக்கு மேலே அவங்க நல்ல ஒரு ரோல் மாடலாக பல பேருக்கு இருந்து நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் நோக்கி போக முடியும். இந்த இடத்துல நிறைய பேர் தவறு செஞ்சிடறாங்க. சமீபத்தில் நம்ம ப்ரோக்ராமில் கலந்த ஒரு சில பேரை பார்க்கலாம்.
0: சொல்லுங்கள்.
1: இந்த பகுதி நேரமாக நம்ம ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டு நன்மை அடைந்தவங்க, உங்க பேர் வந்து வாணி, வயது வந்து 32, டிகிரி ஹோல்டர், தலைநகரை சேர்ந்தவங்க. இருக்கிற அவங்களும் B40 தான் இருந்திருக்காங்க. 3,200 வருமானம். ஸோ நம்ம ப்ரோக்ராமை கேட்டு நம்ம நிகழ்ச்சியில் இன்டர்வியூ பண்ணிட்டு, கடந்த மாதம் 4,300 பகுதி நேரமா முதல் மாதமே ஏர்ன் பண்ணிருக்காங்க. பெரிய விஷயம். அடுத்தது வந்து மாலா, மணிமாலா. இவங்க வந்து வயது 38, இவங்களும் ஒரு டிகிரி ஹோல்டர், இவங்க வந்து ஒரு சிங்கிள் மாதர். வருமானம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3,500 தான். தலைநகர் சேர்ந்தவங்க தான். பகுதி நேரமா நம்ம ப்ரோக்ராம கலந்துகிட்டு கடந்த மாதம் 4,500 ஏர்ன் பண்ணிருக்காங்க முதல் மாதமே. சோ அடுத்தது மூன்றாவது வந்து மலர்வெளி, வயது 42, இவங்க தலைநகர் சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், கணவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு ஃபிளெக்சிபிள் டைம்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு கடந்த மாதம் 4,700 ஏர்ன் பண்ணிருக்காங்க. முயற்சி பண்றாங்க. அப்ப பல பேர் வட்டத்துக்குள் வாழ்றாங்க, சில பேர் தான் திட்டமிட்டு வாழ்றாங்க. சோ நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்றது மிக மிக முக்கியமான கேள்விக்குறியா மாறுது. இன்னொரு ஒரு விஷயம், இப்ப ஒரு பரிசல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஆத்தங்கரை கடக்கணும் அப்படின்னாக்கா அந்த பரிசல் நம்ம ஏறி கடந்து போவோம் இல்லையா? ஆனா அதுல சின்ன ஓட்டம் இருந்துச்சுன்னா நீங்க கடந்து போவீங்களா, கரை சேருவீங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி வரும். என்ன செய்வோம்? மூழ்கிறோம். நிறைய பேர்த்தோட வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நிறைய டிப்ளமா டிகிரி நம்மளுக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, அவங்களோட வருமானம் அந்த ஓட்டம் வந்து பற்றாக்குறையா இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்களால போய் கரை சேர முடியுமா அப்படின்ற கேள்வி பல பேருக்கு வந்திருக்கு. சோ இந்த பாதி நான் சரியான பாதையில போறேனா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது, கண்டிப்பா இவங்க சரியான பாதையில போல அப்படின்றத என்னால தெள்ள தெளிவா உறுதியாக சொல்ல முடியும். ஆக நண்பர்களே, டிப்ளமா டிகிரி மாஸ்டர் படித்தவர்கள் உங்களுக்கான சிறப்பான வாய்ப்பு. நீங்க வந்து 2 வாய்ப்பை எங்க தொடர்பு கொள்ளலாம். 1, பகுதி நேரமாக முதல் மாதமே 4,000 வேணும்னா நேரடியா என்ன சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கேல் பிஜே கிளைங் வட்டாரத்திற்கும் இந்த வாரம் நீங்க என்ன சந்திக்கலாம். கேல் பிஜே கிளைங் வட்டாரத்தில் உள்ளவர்கள் நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். சரி, யாரெல்லாம் என்ன கூப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, யாரெல்லாம் லோ செலவில் இருக்கிறதா ஃபீல் பண்றீங்க, B40 இருக்கேன், அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இலவச ஆலோசனை தைரியமாக எனக்கு கூப்பிடலாம், நான் ஆலோசனை கொடுக்க தயாராக இருக்கேன். கரியர் சுவிஷ் பண்ணணும், அந்த வேலையில் வந்து டிமாண்ட் இல்லை, அந்த வேலையில் பெருசாக எதிர்காலம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா இலவச ஆலோசனை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். மூன்றாவது, எதிர்காலம் இல்லாத வேலை. நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனால் அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ நீங்களும் என்னை தொடர்பு கொள்ளலாம். பதவி உயர்வு கிடைக்கல, நோ ப்ரொமோஷன் ஃபார் மெனி இயர்ஸ், மன உளைச்சல் இருக்கேன், ஓகே நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்வி இருந்துச்சா நீங்களும் என்ன தொடர்பு கொள்ளலாம். சிங்கிள் மதர் ஹவுஸ் ஒய்ஃப், உங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா நான் சொல்ல கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஸ்டக்னன்ட் பொசிஷன், அதிகமாக கூப்பிடுறது வந்து ஸ்டக்னன்ட் பொசிஷன், எனக்கு வாழ்க்கை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு, நான் வந்து சர்வைவ் பண்ண முடியுமான்ற கேள்வி எனக்கே வந்துருச்சு சார், எனக்கு இலவச ஆலோசனை கொடுக்க நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். சுழியம் 1734149 சுழியம் சுழியம் சுழியம் 1734149 சுழியம் சுழியம் என்னை தொடர்பு கொள்ள முடியலன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன்.
0: ஆமாம், நீங்கள் அடிக்கடி சொல்கிறது அப்படின்றது அதான் குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் வாய்ப்புகள் இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை அந்த எண்களை சொல்லிடுறோம், சுழியம் 1734149 சுழியம் சுழியம் என்ற எண்களுக்கு நீங்களும் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப நன்றி சரவணன்.
1: கண்டிப்பாக, மிக்க நன்றி.
0: இந்த விளம்பர தகவலை கொண்டு வந்தது ஃபியூச்சர் எம்பயர்.

வணக்கம். சலாம் மலேசியா, மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். இவ்வாண்டின் முதல் தேசிய உணவு உத்தரவாத கொள்கை மீதான செயற்குழு கூட்டம் உணவு கையிருப்பு விவகாரத்தில் நாட்டின் தயார் நிலையை வலுப்படுத்தும் வகையில் தேசிய உணவு உத்தரவாத சட்டத்தை இயற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியது. காலநிலை மாற்றத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய நீடித்த வறட்சி உள்ளூர் உணவு உற்பத்தியை பாதிக்கக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு இதுகுறித்து பேசப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சபு தெரிவித்தார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல். சிங்கப்பூரில் வேலை செய்யும் மலேசியர்கள் வாக்களிப்பதற்காக திரும்புவதை எளிதாக்கும் வகையில் நாட்டின் நுழைவாயில்களில் சிறப்பு தடத்தை அமைப்பதன் அவசியத்தை உள்துறை அமைச்சு ஆராய்கிறது. தேர்தல் ஆணையம் அந்த தேர்தலுக்கான முக்கிய நாள்களை அறிவித்த பிறகு இந்த விவகாரம் சீர்தூக்கி பார்க்கப்படும் என்று அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் கூறினார். குவாலாலங்கார் தெலுப்பங்லி மகாராங் பகுதியில் உள்ள வளாகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் ஸ்லாங்கூர் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு உதவித் தொகையுடன் கூடிய எரிபொருள் முறைகேட்டை முறியடித்துள்ளது. ஆப்ஸ் தீரீஸ் 4.0 மூலம் நடத்தப்பட்ட அந்த ஆய்வில் 4000 லிட்டர் டீசல் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமைச்சின் மாநில இயக்குநர் முகமது ஹனீப் ஹசாரி தெரிவித்தார். அதிகாரமிக்க அரசியல் குடும்பம் வீழ்ச்சியடைந்ததை தொடர்ந்து ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள இலங்கை முன்னாள் துணை அமைச்சருக்கு ஊழல் குற்றச்சாட்டில் 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. சரணா குணவர்டேனா 4 வெவ்வேறு குற்றச்சாட்டுகளில் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 4 ஆண்டுகள் வீதம் தண்டனையை எதிர்நோக்கியுள்ளார். இஸ்ரேலும் ஈரானும் சண்டை நிறுத்தத்தை செயல்படுத்திய ஒரு நாளுக்கு பிறகு தென் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 கொல்லப்பட்டனர். தயரையில் உள்ள மக்கள் அடர்த்தி மிக்க குடியிருப்பை குறிவைத்து பல்வேறு கட்டடங்களை நோக்கி இஸ்ரேல் வான் தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. விளையாட்டு 2026 தேசிய இளையோர் தேசிய உள்ளரங்கு சைக்கிள் பந்தயம் நீலாய் தேசிய வெலட்ரோமில் நடைபெற்ற இப்போட்டியில் கடா மகளிர் அணி எலிட் பிரிவில் வாகை சூடியது. தேசிய வீராங்கனை நூருல் இசா இசாத்தி மொஹமட் அஸ்ரி தொடர்ந்து 5வது முறையாக கடா அணி வெற்றியடைய பங்களித்துள்ளார். மூவரடங்கிய அந்த குழு 50.912 வினாடிகளை பதிவு செய்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இந்த நிகழ்ச்சியில் உங்களோட மோகன் பேசிட்டு இருக்க செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும் 80ஆம் தொடராம் ஆண்டு காலகட்டத்தில் நினைவுகளை பற்றி கொஞ்சம் அப்படியே அசை போட்டுக்கிட்டு உங்க பயணத்தை மேற்கொண்டுட்டு இருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கும் ரொம்ப அழகான ஒரு தலைப்பு தான் நம்ம எடுத்திருக்கோம். சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டப்பவேர், தமிழ்ல வந்து நெகிழி கொல்கலன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டப்பவேரை வந்து வீட்டுல பார்த்தா அடிக்கி அடிக்கி வச்சிருப்பாங்க. எங்க கிடைக்குதோ அதை சேகரிச்சு வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இதுக்குன்னு சில அலப்பறைகள் நடக்கும். அதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில நீங்க அழைத்து பேச போறீங்க. நீங்க பள்ளிக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம், கணமா போயிருக்கோம், அது அப்புறம் திரும்பி வந்து நீங்க வீட்டுல அந்த சந்திக்கிற நொடிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சில கதைகள்லாம் இருக்கும் இல்லையா. ஏன் தான் இவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்கன்னு எங்களுக்கே தெரியாதுங்க, அவங்களுக்குமே தெரியுமா கூட தெரியல. இந்த மாதிரியான சில கலைகளை நீங்களும் அழைத்து என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: 80ஆம் தொடராம் ஆண்டு காலகட்டத்தின் நினைவுகளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோங்க. இந்த நெகிழி கொள்கலன் இந்த டப்பவேலாம் இருக்கு இல்லையா, முன்பெல்லாம் வந்து அப்படி அடுக்கடுக்க அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அலப்பறைகள்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம். அனுஷா சொல்லுங்க. ஆமா மின்னல் எஃப்எம் தான், சொல்லுங்க யார் பேசுறீங்க?
1: வணக்கம், என் பேர் அனுஷா. பேரு ஓகே, மெயின் என்னன்னா எங்க அம்மா வந்து ஒரு தப்போ பைத்தியம், ஒரு

0: அது வந்து ஐயா இத சொல்லலாமா எனக்கு தெரியல. அந்த டப்போ நான் குடுக்கறேன்னா யாராவதுக்கு சாப்பாடு வச்சா இது எங்க அக்காக்கோ எங்க அண்ணனுக்கோ அத நான் படம் புடிச்சு
1: வச்சுக்குவேன்.
0: இது எனக்கு வந்துடணும் தருமா நீங்களா எடுத்து வச்சுக்காதீங்க அப்படின்னு. இதே வந்து அந்த டிஸ்போசபிள் ஓட குடுத்தேன்னா ஓகே ரைட் வச்சுக்கீங்க எனக்கு பிரச்சனையே இல்லைன்றுவேன்.
1: எங்க அன்பை விட உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பெருசா போச்சு இல்ல.
0: அது சும்மாதான் அது வராது தெரியும்.
1: அனுஷா அப்படி சொல்லியிருந்தாங்க. நீங்களும் உங்க வீட்டு கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அந்த காலகட்டத்துல வீட்டுல அடிக்கடிக்கு வைப்பாங்க, எதை வேணா இரவல் கொடுப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைச்சு கூட பாத்துருக்க முடியாது. அதே மாதிரி வீட்டு விட்டு அந்த பொருள் வெளியாவனா திரும்பி வந்துடணும்ன்ற மாதிரி இருப்பாங்க. சொல்லுங்க, காத்துக்கிட்டு இருக்கோம்.

0: இன்றைக்கு தீராசையில பொதுவாகவே நினைவுகள் பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா. இன்றைக்கு என்ன விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த டப்பவேர் பத்தி நம்ம பேசுறோம். அதாவது நெகிழி கொள்கலன். வீட்டுல தான் நம்ம முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 80-ஆம் 90-ஆம் ஆண்டு காலகட்டத்துல பொதுவாகவே ஏதாவது பொருள் வைக்கிறோம் அப்படின்னாலே இந்த மாதிரியான சில டப்பவேர்ஸ் தான் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலா இருக்கும். மலர் விழி வந்திருக்காங்க, சொல்லுங்க.
1: எடுத்துட்டு போயிடுவாரு தண்ணி டப்பா, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொடுப்பேன், வீட்டுக்கு வரவே வராது. ஒரு வாட்டி நான் ஏசுனேன்னு வச்சுக்கலாம், திருப்பி வந்துரும். செகண்ட் டைம் போனா டப்பையும் வராது, அந்த சாப்பாடு மங்கும் வராது வீட்டுக்கு.
0: அப்ப எப்படிதான் சமாளிக்கிறீங்க இந்த சூழல்ல?
1: டப்பையும் வீட்டுக்கே வராது. நான் என்ன தெரியுமா செய்வேன், எக்ஸாம் டப்பா இருக்க, எக்ஸாம் டப்பா எக்ஸாம் டப்பாவும் குளோரைட் போத்தா ஒண்ணு இருக்கும், இதுதான் உன்னோட வந்து சாப்பாடு பங்கு, இதுதான் வந்து உன்னோட தண்ணி போத்தோம்னு சொல்லிடுவேன். இந்த டப்பாவை தொடச்சிக்க இதுதான் சொல்லிடுவேன்.
0: ஓ, அதான் நான் பயந்துட்டேன், குடுத்துட்டீங்களோ அப்படின்னு.
1: இதுதான் ரிப்ளேஸ் பண்ணிக்க வச்சிருப்பல்ல, இது டப்பா காண முடிச்சா இதுதான் சொல்லிடுவேன். இதை பயந்துகிட்டே டப்பா எடுத்து வருவாரு.
0: அம்மா சொல்றத செஞ்சிருவாப்லன்ற மாதிரி.
1: ஆமா, இதே தான் நான் வச்சிருப்பேன். வரவா கேப்பாங்க, என்ன விஷயோட என்னோட சன்னோட தண்ணி டப்பாவும் சாப்பாடு பாங்குவோம், இதே கொடுத்தா அம்மா இதெல்லாம் கொடுக்குவா. தப்பா காணா போயிடுச்சுன்னா இதுதான் சொல்லி சரி, இதை காட்டி காட்டி இதை பயமுறுத்துவேன்.
0: ஓ, அதனால இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போற
1: வந்துரும்.
0: சமாளிச்சீங்க, கொஞ்சம் அழைச்சி சொல்றீங்களா?

0: இன்றைய தீராயசியில் நினைவுகள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். மோகன் இந்த பக்கம் இருக்கங்க. உங்கள் கதைகளை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்க. நெகிழி கொள்கலன் தமிழ்ல சொல்லுவாங்க, இந்த சப்ப வேலை இருக்கு இல்லையா, இதை பற்றிய அலப்பறைகள் நீங்க தாராளமா பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். செல்வி சொல்லுங்க.
1: டப்பாதான் சொன்னாங்களே ஒருத்தவங்க, டப்பா பேத்தியவனே, அதே மாதிரி என் பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் என் டப்பா பேத்தியோன்னு சொல்லுங்க.
0: உங்களை சொல்லுவாங்களா?
1: ஆமா, நான் வந்து எந்த டப்பா டிஸ்போசபிள் டப்பா எது இருந்தாலும் வீசவே மாட்டேன், கழுவி பத்திரமா வச்சிருப்பேன். ஏன்னா இதுலதான் நான் சாப்பாடே கொடுப்பேன் என் பிள்ளைங்களுக்கு. இந்த வயசுலயும் டப்பா தச்சு தந்துருவாங்க.
0: அப்படி என்ன வயசு பிள்ளைங்களுக்கு? இப்ப
1: மகன் வந்து 21 இயர்ஸ் ஓல்ட், காலேஜ் போவாரு, டப்பா தொலைச்சு வந்துருவாரு, சாப்பாடு பட்டு வர மாட்டாரு திருப்பியும். தண்ணி டப்பாவும் அப்படித்தான், தண்ணி டப்பாவும் விட்டுட்டு வந்துருவாரு.
0: அப்ப இந்த மாதிரி நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கதான் செய்யுது.
1: ஆமா, ஆனா இப்ப ஒரு வார்னிங் வந்துருச்சு. என்னன்னாக்கா, நாங்க ஒரு நியூ ஹவுஸ்க்கு போக போறோம், எங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு டப்பா எல்லாம் தூக்கிட்டு போறேன்னா இந்த வீட்டுல இருந்துரு அந்த வீட்டுக்கு
0: என்னதான் சொல்லும், ஒருவேளை அந்த டப்பா நீங்க சொல்ற மாதிரி அது ஒண்ணு இல்லாம போனா மனசு என்ன ஏங்குமா?
1: ஆமா, காணா புச்சுன்னு தேடுவேன், யாரு இருக்கு, ரீகால் பண்ணுவேன், யாருக்கு கொடுத்தேன் யாருக்கு கொடுத்தேன்.
0: எத்தனை இருக்கும், கனெக்ட் பண்ணிருக்கீங்களா?
1: நிறைய கிடக்குது, என் ஸ்டோரூம் ஃபுல்லாவே டப்பாதான்.
0: நான் நினைச்சேங்க, முதன் முதல்ல இந்த ஒரு தலைப்பு எடுக்கும் போது என்ன மாதிரி கதைகள் வரும் அப்படின்னு நேர்களை அழைக்கும் போதுதான் தெரியுது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு புரியுது. அப்பவே வீட்டுல பார்த்த அந்த சுவாரஸ்ய கதைகளை நேர்கள் தொடர்ந்து நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இணைந்திருங்கள்.

0: உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்றப் பிரிவின் மக்கள் மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
2: இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எல்லா எம்பிஸ்க்கு 38 டைரா 9 ஸ்டேட்ல வந்து இங்க வந்து நம்மளோட சமுதாயம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. 1.7 மில்லியன் அவங்க வந்து அங்க இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் வந்து 150,000 இங்கே நம்மள வந்து மித்ரா கூட ஜாயின் பண்ணிட்டு அவங்க வந்து ப்ரோக்ராம் செய்யணும். தனியா வந்து நம்மள காசு கொடுக்கல அந்த எம்பி எல்லா கிட்ட. நம்மள வந்து மித்ரா கூட ஜாயின் பண்ணிட்டு என்ன ப்ரோக்ராம் அவங்க வந்து அவங்களோட இடம்ல இந்தியர்கள் அங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுது என்ன ப்ரோக்ராம் தேவைப்படுது அவங்களை போயிட்டு அங்க வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்து ப்ரோக்ராம் பேப்பர் ப்ரொபோசல் கொடுத்து மித்ரா வந்து 150,000 வரைக்கும் அவங்க வந்து கொடுப்பாங்க. 150,000 ஒரு ப்ரோக்ராம்க்கு இல்ல நிறைய ப்ரோக்ராம்க்கு முடியும்.
1: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my
0: மடானி உங்களுக்காக
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101709191 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நெகிழி கொள்கலன்கள் இருக்குல்ல, வீட்டுல இருந்து சமையல் அறை பக்கம் போனாலே அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருப்பாங்க. எதுக்குதான் அவ்வளவு அப்படின்லாம் தெரியாது. அந்த மாதிரி பல கேள்விகள்லாம் தாண்டிதான் நம்ம வந்திருப்போம். சரி, நேரு ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, சொல்லுங்க.
2: பாக்ஸோ சரி, டப்பவே சரி, எதுவுமே இருந்தாலும் அது வீசறதுக்கு மனசு வராது என்னுடைய கணவருக்கு.
1: ஓ, கணவர் அப்படி எதுவுமே வீச மாட்டாரு?
2: வீச மாட்டேங்க. ஏன்னு கேட்டா கூட அவர், இப்ப நான் எடுத்து அதை வீசினா கூட அவருக்கு அது கோவம் வருது. இது என்னத்துக்கு, எதுக்காச்சும் நம்மளுக்கு தேவைப்படுதா இருந்தா நம்ம அதை வச்சுக்கலாமே, ஏன் எல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, பரவாயில்ல அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குப்பையாதான் ஆகுது தவிர அவரும் சுத்தமும் பண்ண மாட்டாரு.
1: உங்களுக்குதான் வேலை, இரு வேலையே ஆகுது.
2: ஆமா, அது எனக்கு இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேது. எனக்கே தெரியல, நானும் எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டு சண்டையும் வந்திருக்கு, இதனால பெரிய பிரச்சனையே வந்துருக்கு.
1: இப்ப இத வேற வானொலியை சொல்றீங்க, இன்னும் வேற பிரச்சனை வந்து ஆயிர போது.
2: எனக்கு ஏன் இப்படி எல்லாம் சேர்த்து வைக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுனாலும் பரவாயில்ல, இவர் தெரிந்து வரோ அப்படின்றதுக்காக சொல்லலான்னு.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909719119.
1: தீராயசையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. பொதுவா செவ்வாய்க்கிழமைகள்ல 90ஆம் ஆண்டு காலகட்டத்து நினைவுகள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்த ஒரு விஷயம்னா, இப்போ இங்க வீடடி பண்ணாங்க, நாங்களுமே இப்படிதான் செஞ்சிட்டு இருக்கோம், அது ஏன்னு தெரியல அப்படின்னு நேர்கள் பலரும் அழைத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நெகிழி கொள்கலன்கள், வீட்டுல இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி டப்பாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே சேர்த்து வைக்கக்கூடியது இப்ப இருக்கு. நம்ம போன நம்ம வீடுகள்ல கூட அதிகமா இருக்கும் அந்த மாதிரி. அடுத்து ஒரு நேர் வந்திருக்காரு, என்ன கதையோட வந்திருக்காருன்னு பாக்கலாம்.
2: புத்திராஜில இருந்து குமரன் பேசுறேன்.
1: குமரன் சொல்லுங்க, எப்படி என்ன நிலவரம் வீட்டுல?
2: வீட்டுல என்ன நிலவரம்னா, நான் அம்மாவை பத்தி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா சொல்லுங்க.
2: மாசம் மாசம் இந்த செலவு ஜாம் நடக்க போறோம் இல்லையா, இப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு கடைசியில அந்த டப்புவேர் செக்ஷன்ல போய் நிப்பாங்க. போய் நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதை எடுப்பாங்க, இதை எடுப்பாங்க.
1: எடுத்துட்டு
2: எடுத்துட்டு போவாங்க, ஆனா எடுத்துட்டு வர மாட்டாங்க. இது ஒரு கம்ப்ளைன்ட். நான் வாங்கி கொடுக்கறேன்மா உங்களுக்கு, நான் வேற ஒன்னு புதுசா வாங்கி கொடுக்கறேன்.
1: ஓ, இடம் இருக்கா இல்லையா வீட்டுல வைக்கிறதுக்கு?
2: அதுக்குன்னு ஒரு கேபினட்டே வாங்கி போட்டுருக்கேன்
1: நான். இப்ப மாசம் இப்ப இதுக்கு தனியா செலவு பண்றதா இருக்கு பாருங்க.
2: செலவு ஜாமோட சேர்த்து அதுக்கு ஒரு தனி பட்ஜெட் எனக்கு.
1: எப்படி இந்த மாசம் வாங்கிட்டீங்களா?
2: இந்த மாசமும் வாங்கியிருக்காங்க. அவங்க கொள்ளு பேட்டியும் சேர்த்து.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: முஷி முஷி ஓஹாயோ கோசைமாஸ்டர்.
2: என்னங்க தமிழ் வானொலியில் வேறலாம் வருது?
1: முஷி ஹலோ ஹலோ குட் மார்னிங் காலை வணக்கம் சொன்னேன். அண்ணா தாவா கெங்கி டேஸ்கா அப்படின்னா எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ணா தாவானா நீங்க, கெங்கி டேஸ்கூனா எப்படி இருக்கீங்க?
2: புவனா அண்ணக்காவா ஜெங்கி டெஸ்கு.
0: தெரிஞ்ச இந்த மொழியை வேற எங்கேயாவது பயன்படுத்தணும் இல்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலையா நீங்க?
1: வெளியே போறப்பெல்லாம் எல்லாத்தையும் மோனோரெல்லாம் அந்த ஜப்பனீஸ் டூரிஸ்ட் வந்து அலமோதும் போது நானு போய் எங்க போனோம் எப்படி இருக்கீங்க பேசணும்னு அப்படின்னு
0: தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
0: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:24. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:24.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியாவில் முதலீடுகளை தொடர்ந்து விரிவுபடுத்த ஜப்பானிய நிறுவனங்களுக்கு பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். குறிப்பாக குறை கடத்தி, செயற்கை நுண்ணறிவு AI, கணினியல் உள்ளிட்ட இலக்கவியல் தொழில்துறைகள் இதில் அடங்கும். ஏப்ரலில் நாட்டின் மாதாந்திர எரிபொருள் உதவித்தொகை செலவு ஏற்பு 7.5 பில்லியன் ரிங்கிட் வரை உயர்ந்துள்ளதாக இரண்டாம் நிதியமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் 700 மில்லியனாக இருந்த செலவு மார்ச்சில் 5 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்து ஏப்ரலில் உச்சத்தை அடைந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவின் நிலையான நகரமயமாக்கல் செயலாக்கத்திற்கு இணங்க எதிர்கால மேம்பாட்டில் சொத்துடைமை தொழில்துறை வழக்கமான நிலம் சீரமைப்பு நடைமுறைகளை காட்டிலும் சூழியல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மலேசியாவில் நகர்ப்புற மையங்கள் தொடர்ந்து வேகமாக வளர்ந்து வருவதால் பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட நீண்டகால வாழ்வாதாரத்திற்கு இடையில் சமநிலை தேவைப்படுவதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கொர்மிங் தெரிவித்தார். போப் லியோ ஜூன் 10 பார்சிலோனா சக்ராடா ஃபமிலியா தேவாலயத்தில் புனித திருப்பலியை நடத்தி புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கோபுரத்திற்கு ஆசி வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஜூன் 6 முதல் 12 வரை அவர் ஸ்பெயினுக்கு மேற்கொண்டிருக்கும் பயணத்தின் முக்கிய தருணத்தை குறிக்கிறது. 1882 தொடங்கப்பட்டு இன்னும் கட்டுமானத்தில் இருக்கும் இந்த தேவாலயம் பார்சிலோனா நகரத்தின் அடையாளமாகவே மாறிவிட்டது. இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இத்தமர் பென் கவீர் மீது விசாரணை நடத்த ரோம் அரசு வழக்கறிஞர்கள் முடிவு செய்துள்ள நிலையில் அவர் பதிவிட்டிருந்த அவமதிப்பு சொல்லை இத்தாலி வன்மையாக கண்டித்துள்ளது. காசாவுக்கு மனிதநேய உதவிகளை கொண்டு சென்ற ஆர்வலர்களை இஸ்ரேல் நடத்திய விதம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காட்பந்தாட்டம். அப்போட்டியில் இடம்பெறவிருக்கும் 104 ஆட்டங்களில் 97 காலநிலை மாற்றம் காரணமாக வீரர்களின் செயல்திறனை பாதிக்கக்கூடிய, ஆட்டத்தின் வேகத்தை குறைக்கக்கூடிய கடும் வெப்ப இடரை எதிர்கொண்டுள்ளதாக கிளைமேட் சென்ட்ரல் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலையானது விளையாட்டு வீரர்கள் ரசிகர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகவும் ஆட்டத்தின் தரத்தை பாதிப்பதாகவும் இருக்கும் என்று அது கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இரவுப்படத்தில் உங்களை தொடர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பக்கம் மோகன், கடைக்காரர் மோகன் வந்துட்டேன். பாட்டு கடையும் திறந்தாச்சு, தொடர்ந்து அழைக்கலாங்க. 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
1: பாட்டுக்கடையில முதல் நேரம் சந்திக்கலாம். சுகுணாக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், உண்மையில் நானும் பிள்ளை காதல் வளர்த்தேன் பாட்டு வேணும்.
1: திடீர்னு கேட்கணும்னு தோணுதா?
2: ஆமா, அந்த பாட்டு இந்த மலையில திடீர்னு கேட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு.
1: ஓ, பந்திங்களா மலையா?
2: பந்திங்களா மலை பெய்யுது.
1: சரி சரி, நீங்க கேட்டீங்கல்ல பாடல் வருது, பார்த்து போங்க.
2: மிக்க நன்றி.

0: தீராசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க. உங்கள் இரவு பொழுதை பாட்டுக்கலையோடு தொடங்குங்க. பயணத்துல இருக்கீங்களா? என்ன பாடல் வேணும் மட்டும் சொல்லுங்க. ஒலிபரப்ப காத்துக்கிட்டு இருக்கோங்க.
1: வணக்கம். சிறுமணது கனிஷா நினைக்கிறேன். நான் வந்து இப்ப நானும் என்னோட தங்கச்சியோ யோகா வள்ளி வந்து நாங்க கேரள இருந்து சிறுமணுக்கு காடியில பயணிச்சுட்டு இருக்கோம். வாகன நெரிசல்ல அப்பதான் உங்களோட
0: என் ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு?
1: அண்ணா, நான் போன வாரத்துல இருந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எடுக்கவே இல்லை.
0: ஐயோ, நான் எடுக்கலாம் இல்லம்மா. இங்க வருது, நம்ம கிடைக்குது, பேசுறீங்க. சரி சொல்லுங்க, எங்க வேலை முடிஞ்சு போறீங்களோ?
1: நம்மளால வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு உயிரை வந்து காப்பாத்த முடியும்.
0: என்ன பாடல் வேணும்?
1: சொன்னதுக்காக வந்து எனக்கு திருமண மலர்கள் பாடல் வேணும். ஏன்னா எனக்கு இன்னும் 10 நாள் நிச்சயதார்த்தம் வரனால அந்த பாட்டு கேட்டு கொஞ்சம் ஜாலியா இருந்துப்பேன்.
0: சரி, உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ரொம்ப சிறப்பா நடக்கட்டும். பாடல் வருது, கேக்கலாமா?
1: ரொம்ப நன்றி அண்ணன்.

0: பாட்டு கடையில் அடுத்து நேரம் சந்திக்கலாம்.
1: நான் தமிழ் செல்வி, டெங்கையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க தமிழ் செல்வி, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து முதல் மரியாதையில இருந்து அந்த நீலாவதான் நான் கையில போடிச்சேன், அந்த பாட்டு வேணும்.

0: தீரா இசையில் உங்கள் பாட்டுக்கடை இங்க இருக்கு. கடைக்காரன் மோகன் இங்க கடைக்காரர் ஆமா மோகன் இங்க நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து வாங்கிட்டு போலாம் பாடல. சரி அடுத்து நேர் வந்திருக்காங்க.
1: மாலா பேசுறேன்.
0: மாலா என்ன பாடல் வேணும் மாலா?
1: கடலோர கவிதைகள்ல கொடியிலே மல்லிய பூ அந்த பாட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கிற பாட்டு கேட்டு நல்ல.
0: ஓ அதாவது மின்னல்ல ஒளிபரப்பி நீங்க கேட்டு கொஞ்சம் இடைவேளை வந்துருச்சு.
1: ஆமா
0: தோணுது. சரி உங்களுக்கு தோணுனா சரிதான். பாடல் வருது கேட்டுருமா?
1: ரொம்ப நன்றி.

0: பாட்டுக்கடையில அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: சுஷீலா கிளாங்லேருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: இந்த பாடல இருந்து இன்னைக்கு நாங்க வேலை செய்யறப்ப என் ஃப்ரெண்டு ரச்சனா வந்து ஒரு பாட்டு கேட்டாங்க.
0: ஓ,
1: நான் சொன்னேன் இன்னைக்கு அடிச்சு பாக்குறேன், கிடைக்குதானே, நிச்சயமா கிடைக்கும்னு சொன்னோம்.
0: வேலை செய்யும் போதே பேசிக்கிறீங்க, என்ன நீங்க அழைச்சு இந்த மாதிரி பாடல்கள்.
1: என்ன பாட்டு வேணும்? மௌன ராகுல இருந்து மன்றம் வந்த தென்றலுக்கு அந்த பாட்டு வேணும்.
0: கலந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு பாடல் சொல்றீங்கல்ல?
1: ஆமா ஆமா, நான் சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்களும் அடிச்சு கேளுங்கன்னு நான் சொன்னேன்.
0: அந்த உழைப்புக்கு அடுத்து அந்த பாடல் குடுக்கறோம், எடுத்துக்கிறீங்களா? மறக்காம உங்க தோழியிட்டையும் குடுத்துருங்க.
1: ஓகே.

0: பாட்டு கடையில அடுத்த நேரம் சந்திக்கலாங்க.
1: ஹலோ வணக்கம், மின்னல் FM ஆ?
0: ஆமா ஆமா, யார் பேசுறீங்க?
1: நான் இதுவரைக்கும் மின்னல் FM ட்ரை பண்ணதே இல்ல, ஃபர்ஸ்ட் ட்ரை.
0: எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, கடையை திறந்து வச்சு முதல் முறை நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். யார் பேசுறீங்க?
1: சுசிலா குளிம் கடா.
0: அப்படியா, சொல்லுங்க சுசிலாக்கு என்ன பாடல் வேணும்?
1: என் அண்ணனுக்காக எனக்கு ஒரு பாட்டு வேணும். அண்ணன் தங்கை சம்பந்தப்பட்ட பாட்டு எதுவா இருந்தாலும் போடுங்க. இப்ப நான் அண்ணனு பக்கத்தா போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அவரு அடித்து ஸ்டில் ஒரு 6 மந்த் ஆகுது, ஒன்னும் ரிகவர் ஆகல, அதுல இருந்து ஸ்டில் பெட்டில தான் இருக்காரு. ரொம்ப கவலையா இருக்கு அவருக்காக ஒரு பாட்டு. அப்ப வேலை முடிஞ்சு அவரை பாக்கதான் போயிட்டு இருக்கேன். சோ என் அண்ணன் சொல்ல அக்கீலா.
0: அப்படியா, அண்ணன் பேர் சொல்லுங்க.
1: அண்ணன் பேரு ஆறுமுகம்.
0: சரி, அவர் சீக்கிரம் குணமடைவாரு. என்ன பாடல் நீங்களே சொல்லிருங்களேன்.
1: அண்ணன் தங்கைன்னா அந்த ராதிகாவும்
0: தென்பாண்டி தமிழேவா?
1: அது போடுங்க.
0: சரி, உங்களுக்காக வருதுங்க. அண்ணனை கேட்டதா சொல்லுங்க.
1: நன்றி. கண்டிப்பா, அதோ வீட்டு மணிக்கு தான் நிக்கிறேன்.
0: வந்துட்டீங்களா?

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

அடுத்த பாடலுடைய இன்றைய தீரா இசைக்கும் நாம ஒரு நிறைவே கொடுக்க போறோங்க. அடுத்து உங்களுக்காக காற்றின் மொழியில் இரவு 8 மணி தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையிலும் சேர்ந்து பயணிக்க பிரவீன் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் நாங்க உங்களோட வந்துகிட்டு இருக்கோம். உங்கள் பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. பாட்டுக்கடல இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்காதவர்கள், நாளைக்கும் பாட்டுக்கடல் இருக்கு. நாளைக்கும் உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லுங்க, அதை ஒளிபரப்ப நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்றைய தீரா இசையின் நிறைவு பாடலாக உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுரதா ஸ்ரீராம் குரல் இடம்பெற்ற பாடல் வருது. கேட்கலாம். இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். விடைபெறுகின்றேன். மோகன், மீண்டும் சந்திக்கலாம்.

0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.
1: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா, மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நகரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல். இத்தேர்தலில் பாரிசான் நேஷனல் பிஎன் கூட்டணி தனித்து போட்டியிடும் என்று அதன் தலைவர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீர் அமேடி கூறினார். அனைத்து 36 மாநில சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடப்போவதாக பக்கத்தன் ஹரப்பன் பிஎஸ் அறிவித்ததை தொடர்ந்து தனித்து போட்டியிடும் முடிவை பிஎன் எடுத்துள்ளது என்று அம்னோ தலைவருமான அவர் வெளியிட்டுள்ளார். 2027 ஆண்டின் தொடக்கம் வரையில் அல் நினோ நிகழ்வு நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் சவாலாக வெப்பம் உள்ளிட்ட வறட்சி காலத்தை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் நட்மாவுடன் இணைந்து தயார் நிலை வலுப்படுத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இக்காலத்தில் நிகழும் பேரிடர் அபாயங்களை எதிர்கொள்வதற்காக நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பும் இதில் அடங்கும் என அதன் தலைமை இயக்குநர் மியோர் இஸ்மாயில் மியோர் அகீம் கூறினார். கர்பால் சிங் டிரைவ், கடல் மீட்பு திட்டம் உள்ளிட்ட ஜெலுத்தோங் குப்பை கிடங்கு சீரமைப்பு திட்டம் குறித்த எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன் சுற்றுச்சூழல் துறை JAS-இடமிருந்து அறிக்கைகளும் கருத்துகளும் பெறப்படும் என பினாங்க அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவ்விவகாரம் குறித்து நேற்று JAS-உடன் சந்திப்பு நடத்தப்பட்ட நிலையில் நாளை சட்டமன்ற கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என முதலமைச்சர் சோக்கன்யோ தெரிவித்தார். ஜப்பான் உட்சோம்னியா நகர தெருக்களில் 4 நாள்களாக சுற்றித் திரிந்த கரடி வேட்டைக்காரர்கள் காவல்துறையினரின் தொடர் தேடுதல் வேட்டையின் முடிவில் இன்று பிடிப்பட்டது. அந்நகரில் பெருமளவிலான பள்ளிகள் மூடப்படுவதற்கு காரணமான இக்கரடி நகர மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பெரும் அச்சத்திற்குள்ளாக்கியிருந்தது. கென்யா நன்யூகி நகரத்தில் அமெரிக்க குடிமக்களுக்காக கட்டப்பட்டு வரும் எபோலா தனிமைப்படுத்தல் மையத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட 100 மக்கள் மீது அதிகாரிகள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இதனால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதுடன் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விளையாட்டு. 2026 உலகக்கிண்ண காட்பந்து போட்டி. ஈரான் பங்கெடுக்கும் குழு போட்டிகளுக்கான நுழைவுச்சீட்டு ஒதுக்கீட்டை அமெரிக்கா ரத்து செய்துவிட்டதாக அந்நாட்டின் காட்பந்து கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு போட்டிக்கும் 8 விழுக்காட்டு டிக்கெட்டுகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஃபீஃபா விதிமுறைகள் குறிப்பிடுவதாக அது கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளா தொடர்ச்சியா உங்க கூட காற்றின் மொழியில் பயணித்து விட்டு அதற்கப்புறம் தற்காலிகமா கொஞ்ச நாட்கள் பயணிக்காம மீண்டும் உங்களுடன் இணைய காற்றின் மொழியில் இன்று நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையை ஒளிபரப்ப நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். உங்களோடு பயணிப்பது தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் நான் பயணிச்சா பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, எப்போதும் இருக்கும். அதனால பிடித்த மாதிரி நிறைய அங்கங்கள் இன்று காற்றின் மொழியில் நிறைந்திருக்க போகின்ற. தொடக்க ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். தொடக்க பாடல் மது பிரியா கொண்டு வராங்க. இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலி கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:40. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:40.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

அங்க வந்து நம்ம வங்கிக்கு சென்று நம்ம பணத்தை எடுக்கும் போது அதற்கான ஒரு கட்டணம் வந்து விதிக்கப்படும். வெளிநாடுகள்ல பணம் எடுப்பதற்கான கட்டணம், அந்த கட்டணம் வேண்டாம், நம்ம பணத்தை நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இருக்கவே இருக்கு நம்முடைய இந்த டச் அண்ட் கோ செயலி இருக்கு இல்லையா. இந்த டச் அண்ட் கோ செயலி மூலமாக நீங்க வெளிநாடுகளிலும் பணம் செலுத்த முடியும். அதாவது டச் அண்ட் கோ செயலியில உங்களுடைய அந்த தொகை இருக்கும் இல்லையா, எவ்வளவு தொகை இருக்குன்னு, அதற்கு மேலேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாடுகளின் பட்டியல் இருக்கும். எந்த நாட்டுல நீங்க இருக்கீங்க தெரிந்து கொள்ளலாம், பணத்தையும் நிறைய சேமிக்கலாம் உங்கள் பயணங்களில் இருந்து. சரிங்க, உங்கள் பயணங்களுக்காக அங்கே சென்ற பிறகு பணத்தை நிறைய சேமிக்கலாம் அப்படின்னு கூறி சக்தி ஸ்ரீ கோபாலன் கொண்டு வரும் பாடலை அடுத்த பாடலாக கேட்கலாம். இதோ

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: முஷி முஷி ஓஹாயோ கோசைமாஸ்டர்.
2: என்னங்க தமிழ் வானொலியில் வேறலாம் வருது?
1: முஷி ஹலோ ஹலோ குட் மார்னிங் காலை வணக்கம் சொன்னேன். அண்ணாத்தாவா கெங்கி டேஸ்கா அப்படின்னா எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ணாத்தாவானா நீங்க, கெங்கி டேஸ்கூனா எப்படி இருக்கீங்க?
2: புவனா அண்ணக்காவா ஜெங்கி டேஸ்கூ.
0: தெரிஞ்ச இந்த மொழியை வேற எங்கேயாவது பயன்படுத்தணும் இல்ல ஏதாவது

0: பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலையா நீங்க?
1: ஏன்னா வெளியே போறப்பெல்லாம் எல்ஆர்டி மோனோ ரயில்லாம் அந்த ஜப்பனீஸ் டூரிஸ்ட் வந்து அலமோதும் போது நானே போய் எங்க போனோம் எப்படி இருக்கீங்க பேசணும்னா
2: தொடக்கம்
3: வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

கப்பர் சிங் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு திரைப்படம் இல்லையா தெலுங்கு திரையுலக ரசிகர்களுக்கு. டபாங் அப்படின்னு ஹிந்தியில நடிகர் சல்மான் கான் அவருடைய நடிப்பில் வெளியாகி தெலுங்கில் வந்து மீண்டும் இந்த திரைப்படத்தை இந்த ஒரு பெயரில் வந்து தயாரிச்சாங்க. நிறைய மொழிகள்ல வெளியான ஒரு கதை. அந்த மாதிரி கப்பர் சிங் மாதிரி மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சமீபத்துல பெட்டி அப்படின்ற திரைப்படம் வெளியானது. 4ஆம் தேதி உலகம் முழுவதும் இங்க நம் நாட்டில் கூட திரையிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியான இந்த ஒரு திரைப்படம் பார்த்தோம்னா கலவையான விமர்சனங்களை தான் உலகம் முழுவதும் பெற்று வருகின்றது. இருந்தாலும் வந்து அந்த தெலுங்கு சினிமா ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பினை சொல்லலாம். அங்க வந்து இந்த வசூல்ல வந்து மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளது இந்திய நாட்டில். ஏன்னு பார்த்தோம்னா அந்த கிராமப்புறங்களில் இருக்கும் விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட திறமைகள் வந்து கிராமத்துல இருக்கிறதுனால மட்டும் வெளிப்படாம போயிடக்கூடாது அப்படின்றதான் கதைக்களமா வைத்து இந்த திரைப்படம் வந்து தயாரிக்கப்பட்டு உள்ளது. தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் இப்படி இருந்தாலும் நல்ல ஒரு வரவேற்பை தான் இந்த திரைப்படம் பெற்று வருது அப்படின்னே சொல்லலாம். அந்த திரைப்படத்திலிருந்தே அடுத்த பாடல் மோஹித் சௌஹான் கொண்டு வராரு. சமீபத்துல வெளியாகி அனைவரையும் கவர்ந்த ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம் இதோ.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

ஸ்ரேயா கோஷல் கொண்டு வந்த பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். இந்த ஆப்பிள் நிறுவனத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற இந்த ஒரு விஷயம், சிரி அப்படின்ற ஒரு குரல் உதவியாளர், அந்த தொழில்நுட்பத்தை பற்றி நிறைய தெரியும் நமக்கு. ஹே சிரி அப்படின்னு சொல்லி நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு உடனடியாக பதிலளிக்கக்கூடிய ஒரு குரல் உதவியாளர் தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தொழில்நுட்பம் நம்ம பார்த்தோம்னா அடுத்த கட்டமாக இவ்வளவு நாள் வந்து நம்ம கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு வந்து பதிலளித்துக் கொண்டிருந்தது. ஆனா வந்து இன்னமும் இந்த செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியை கொண்டு இன்னமும் வந்து அதனை நவீனப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடந்த வாரம் அம்மா கிட்ட வந்து நான் ஒரு தகவல் சொன்னேன், அது என்ன தகவல்னு மீண்டும் உன்னால எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அந்த தகவலை கொடுக்க முடியுமா. நான் நண்பரோடு சென்ற வருடம் ஒரு புகைப்படம் பகிர்ந்தேன் இல்லையா, அதை வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல, உன்னால கொடுக்க முடியுமா சிரி அப்படின்னு கேட்டோம்னா அந்த புகைப்படத்தையும் வந்து சிரியால் கொடுக்க முடியுமா. அந்த வகையில வந்து தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே போகின்றது. இதற்கு வந்து உலகம் முழுவதும் நம்ம பார்த்தோம்னா கலவையான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தினமும் செய்யக்கூடிய செயல்களை வந்து இன்னும் எளிமையாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு தரப்பினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் எளிமையாக்கினாலும் நம்முடைய தனிப்பட்ட தகவல்களை வந்து நம்ம தொழில்நுட்பத்துடன் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு எல்லை இருக்கணும், ஒரு விகிதம் இருக்கணும், அதை தாண்டி வந்து பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு தான் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வருகின்றன, அதனால் அதனை கட்டுப்பாடில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து கொண்டு போகின்ற அந்த ஒரு வேகத்துல பார்த்தோம்னா இது வந்து கண்டிப்பா வருமா வராதா அப்படின்ற கேள்வி எழுந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நம்மை பிரமிக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாடல் தெலுங்கு திரை இசை தொகுப்பில் தேவி ஸ்ரீ பிரசாத் கொண்டு வராரு இதோ.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல?
1: கூட சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் எரிபொருள் உதவித்தொகை 7.5 பில்லியன் ரிங்கிட்டிற்கு உயர்ந்துள்ளது. 5G தொழில்நுட்பத்தின் வழி குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வலுவூட்டப்படும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 9:00 முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியாவில் முதலீடுகளை தொடர்ந்து விரிவுபடுத்த ஜப்பானிய நிறுவனங்களுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். குறிப்பாக குறை கடத்தி, செயற்கை நுண்ணறிவு, AI, கணினியல் உள்ளிட்ட இலக்கவியல் தொழில்துறைகள் இதில் அடங்கும். மலேசியா ரப்பர் உள்ளிட்ட தகரத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்திலிருந்து எண்ணெய் எரிவாயுவை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக முன்னேறியுள்ளது. தற்பொழுது மின்சாரம், மின்னணுவியல், ENE உட்பட குறை கடத்தி தொழில்துறைக்கான வட்டார மையமாக தனது நிலையை வலுப்படுத்தி வருவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஏப்ரலில் நாட்டின் மாதாந்திர எரிபொருள் உதவித்தொகை 7.5 பில்லியன் ரிங்கிட் வரை உயர்ந்துள்ளதாக இரண்டாம் நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா ஜிசான் குறிப்பிட்டார். ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் 700 மில்லியனாக இருந்தது மார்ச்சில் 5 பில்லியனாக உயர்ந்து ஏப்ரலில் உச்சத்தை அடைந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் தற்பொழுது எரிபொருள் விலை குறைந்துள்ளதால் உதவித்தொகை 3.5 பில்லியனிலிருந்து 4 பில்லியன் வரை பதிவாகலாம் என்ற கணிப்பினை அவர் வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பொருளாதாரத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் முன்னுரிமை என டாக்டர் ஸ்ரீ அமீர் குறிப்பிட்டார். குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSMEக்கு வலுவூட்டுவதில் 5G தொழில்நுட்பத்தின் சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக தொடர்பு அமைச்சு தொழில்துறையினருடன் கலந்துரையாடல்களை நடத்தும். 2027 வரவு செலவு திட்டத்தை வரையும் நிதியமைச்சின் பரிசீலனைக்கு கொண்டு செல்வதை உறுதி செய்வதற்காக இந்த கலந்துரையாடல்கள் விரைவில் நடத்தப்படும் என்று தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடேல் கூறினார். இந்நிலையில் தொழில் முனைவோரை வலுப்படுத்தும் இலக்கிடப்பட்ட முனைப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார் அவர். நாட்டில் 5G தொழில்நுட்பத்தை பரவலாக பயன்படுத்துவதால் கிடைக்கும் விளை பயன்களை கண்டறிவதற்காக தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்களை நடத்துமாறு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC அறிவுறுத்தியுள்ளதாகவும் டத்துஃபாமி குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில் வெளிநாட்டு பாடல்களுடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் பாடல்களுக்கு அதிகம் இடம் கிடைக்க உதவும் வழிமுறைகளை அரசாங்கம் இன்னும் தீவிரமாக ஆராயும் என டத்துஃபாமி தெரிவித்தார். தமிழ், சீன, ஆங்கில பாடல்களை ஒளிபரப்பும் வானொலி நிலையங்கள் உள்ளிட்டவையும் இதில் அடங்கும் என்றார் அவர். நாட்டில் தரமான படைப்புகளை வழங்கும் உள்ளூர் கலைஞர்கள் அதிகமானோர் உள்ளதாகவும் அவர் விவரித்தார். இதனிடையே கலைஞர்களுக்கான நிதியுதவிகள், உள்ளூர் கலைஞர்கள் பங்கு கொள்ளும் போன்ற மேடை நிகழ்ச்சி உட்பட பல்வேறு வகையான உதவிகளும் நல்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மலேசியா பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ILO-வின் சமூக நீதிக்கான உலகளாவிய கூட்டணியில் அதிகாரப்படியாக இணைந்துள்ளது. இதன் மூலம் சமூக நீதி பன்னாட்டு தொழிலாளர் தரநிலைகள் மீதான தனது உறுதிப்பாட்டை வலுப்படுத்தியுள்ளது. இன்று ILO தலைமை இயக்குநர் கில்பர்ட் ஃப்ரோ ஹோங்போவிடம் மலேசியாவின் பங்கேற்பு கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டதன் மூலம் இந்த முயற்சி முறைப்படுத்தப்பட்டதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். 114வது பன்னாட்டு தொழிலாளர் மாநாடு ILC-யில் பங்கேற்றிருக்கும் அவர் தற்போது சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் உள்ளார். மலேசியாவின் நிலையான நகரமயமாக்கல் செயலாக்கத்திற்கு இணங்க எதிர்கால மேம்பாட்டில் சொத்துடைமை, தொழில்துறை, வழக்கமான நில சீரமைப்பு நடைமுறைகளை காட்டிலும் சூழலியல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மலேசியாவில் நகர்ப்புற மையங்கள் தொடர்ந்து வேகமாக வளர்ந்து வருவதால் பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட நீண்டகால வாழ்வாதாரத்திற்கு இடையில் சமநிலை தேவைப்படுவதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கோர்மிங் தெரிவித்தார். நகரங்களின் மேம்பாடு அதிக வீடுகள் நிர்மாணிப்புக்கு மட்டும் சவாலாகாது, மாறாக அனைவரையும் உள்ளடக்கிய பாதுகாப்பான வசதியான சமூக இடங்களை உருவாக்குவதை சவாலாக்கும் என அவர் குறிப்பிட்டார். நெகிரேசு மிலான் சட்டமன்ற தேர்தல். இத்தேர்தலில் பரிசா நேஷனல் பிஎன் கூட்டணி தனித்து போட்டியிடும் என்று அதன் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சஹீத் அமீடி கூறினார். அனைத்து 36 மாநில சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக பகதன் ஹரப்பன் பிஎஸ் அறிவித்ததை தொடர்ந்து தனித்து போட்டியிடும் முடிவை பிஎன் எடுத்துள்ளது என்று அம்னோ தலைவருமான அவர் குறிப்பிட்டார். இதனிடையே பிஎனின் செயல்பாடு குறித்து நம்பிக்கை தெரிவித்த அகமது சஹீத், முதலில் வாக்காளர்களின் நம்பிக்கையை பெறுவதே தற்போது முக்கிய இலக்கு என்று வலியுறுத்தினார். 2027 ஆண்டின் தொடக்கம் வரையில் எல் நினோ நிகழ்வு நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் சவாலாக வெப்பம் உள்ளிட்ட வறட்சி காலத்தை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் நட்மாவுடன் இணைந்து தயார் நிலை வலுப்படுத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வெப்பம் வறட்சியான வானிலையால் ஏற்படும் பேரிடர் அபாயங்களை எதிர்கொள்வதற்கான நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பும் இதில் அடங்கும் என அதன் தலைமை இயக்குநர் மியோ இஸ்மாயில் மியோ அகீம் கூறினார். தற்போதைக்கு நிலைமை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மக்களின் பாதுகாப்பு, நீர் விநியோகம் உள்ளிட்ட நாட்டின் நல்வாழ்வு ஆகியவை தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்ய அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுவதாக அவர் சொன்னார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: கென்யா நன்யூகி நகரத்தில் அமெரிக்க குடிமக்களுக்காக கட்டப்பட்டு வரும் எபோலா தனிமைப்படுத்தல் மையத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் மீது அதிகாரிகள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இதனால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதுடன் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். லைகிபியா வான்படை தளத்தில் அமையவிருக்கும் இந்த மையம் எபோலா தொற்று பரவலை எதிர்த்து போராடி வரும் கோங்கோவிலிருந்து வரும் அமெரிக்கர்களை தனிமைப்படுத்துவது அமைக்கப்படவுள்ளது. இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இத்தமர் பென் பீர் மீது விசாரணை நடத்த ரோம் அரசு வழக்கறிஞர்கள் முடிவு செய்துள்ள நிலையில் அவர் பதிவிட்டிருந்த அவமதிப்புச் சொல்லை இத்தாலி வன்மையாக கண்டித்துள்ளது. காசாவுக்கு மனிதநேய உதவிகளை கொண்டு சென்ற ஆர்வலர்களை இஸ்ரேல் நடத்திய விதம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. முன்னதாக காலனிகளின் நாடு செருப்புகளின் நாடாகிவிட்டது என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இது இத்தாலியின் புவியியல் வடிவத்தை குறிக்கும் இழிவான சொல்லாடலாகும். ஜப்பான் உட்சுனோமியா நகர தெருக்களில் 4 நாள்களாக சுற்றித் திரிந்த கரடி வேட்டைக்காரர்கள் காவல்துறையினரின் தொடர் தேடுதல் வேட்டையின் முடிவில் இன்று பிடிப்பட்டது. அந்நகரில் பெருமளவிலான பள்ளிகள் மூடப்படுவதற்கு காரணமான இக்கரடி நகர மக்களின் அன்றாட வாழ்க்கையை பெரும் அச்சத்திற்குள்ளாக்கியிருந்தது. வணிக வளாகம், பல்கலைக்கழகம், மொத்த விற்பனை சந்தை உட்பட பல இடங்களில் அந்த கரடி காணப்பட்டதைத் தொடர்ந்து உலங்கூர்திகள் அடங்கிய தேடுதல் குழு அதனை கண்டுபிடிக்க முயன்றது. கடந்த 10 நாள்களில் மோரிஷானியா நீரிணை பகுதியில் இருந்து 1000 மேற்பட்ட அகதிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் அதிகமானோர் இளையோர் ஆவர். அண்மை ஆண்டுகளாக கெனரி தீவின் வாயிலாக மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவை சென்றடைய அவர்கள் முற்பட்டு வருகின்றனர். பல மாத அமைதிக்கு பின் மே மாத இறுதியில் முக்கிய முஸ்லிம் பண்டிகையான தபாஸ்கி முடிந்த சில நாட்களில் இப்பயணத்தை அவர்கள் மேற்கொண்டுள்ளனர். மீட்கப்பட்ட 1076 பேரில் 194 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக மொரிஷானியா கடற்படையினர் குறிப்பிட்டுள்ளனர். விளையாட்டு காட்பந்து. பிரீமியர் லீக்கின் ஜாம்பவான் செல்சி அணிக்கும் மலேசிய சூப்பர் லீக்கின் வெற்றியாளருமான ஜுஹுடருல் தசீம் ஜேடிடிக்கும் இடையிலான நட்பு முறையாட்டம் 2 நாள்கள் முன்னதாக மாற்றப்பட்டுள்ளது. அப்போட்டி ஆகஸ்ட் 9 நாள் நடத்தப்படும் என ஏற்பாட்டு குழுவினரான டெக்ஸ்போர்ட் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக இப்போட்டி ஆகஸ்ட் 11 நாள் நடத்த அட்டவணையிடப்பட்டிருந்தது. இரு அணிகளின் ஒப்புதலுக்கு இணங்க இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஜொஹூர் சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் 8 மணிக்கு 34,000 ரசிகர்கள் முன்னிலையில் இந்த ஆட்டம் நடைபெறும். ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் எரிபொருள் உதவித்தொகை 7.5 பில்லியன் ரிங்கிட்டிற்கு உயர்ந்துள்ளது. 5G தொழில்நுட்பத்தின் வழி குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வலுவூட்டப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 2008 இன்றைய நாளில் ஜோஹர் மாநிலத்தின் 10th மாவட்டமாக லடாங் அறிவிக்கப்பட்டது. மூவார் லடாங் சதுக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆட்சியாளர் சுல்தான் இஸ்கண்டர் சுல்தான் இஸ்மாயில் லடாங்கை தனி மாவட்டமாக அதிகாரப்படியாக அறிவித்தார். லடாங் மாவட்டம் 239,751 ஏக்கர் அல்லது 97,024 ஹெக்டர் பரப்பளவை கொண்டது. இம்மாவட்டத்தில் 132,708 பேர் வசித்து வந்தனர். இந்த மாவட்டம் தாங்கா குண்டாங் தலுரிம்பா கசாங் சரோங் கர்சே புகித் சராம்பாங் என 6 நிர்வாக பிரிவுகளை உள்ளடக்கியது. லடாங் ஜோஹர் மாநில மத்திய பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கிய வியூக பகுதியாகும். இது மலாக்கா பஹாங் நெகிரி சமிலா மாநிலங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது.
3: தேசிய பழங்குமொழி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:00.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது மாணவியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மா நபியின் பொன்மொழிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று உலகில் நாம் எங்கு நோக்கினாலும் நோய்கள் தலைவிரித்து ஆடுகின்றன. நோய் இல்லாத மனிதனே இல்லை என்கிற அளவுக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. யாருக்கேனும் ஒரு நோய் இல்லை என்றால் அந்த மனிதனை வினோதமாக பார்க்கிற ஒரு காலம். நான் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் உலகத்திலே ஆச்சரிய மனிதனாக பார்க்கப்படுகிறான். மனிதன் வாழப் பிறந்தவன், ஆனால் அவனுக்கு நோயும் வரும் என்ற நிலை மாறி மனிதன் நோய்க்காகவே படைக்கப்பட்டிருக்கிறானோ என்கிற நிலைக்கு இந்த உலகம் தள்ளப்பட்டிருப்பதை நாம் காணலாம். ஆன போதிலும் அந்த எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. மனிதனுக்கு எந்த நோய்கள் வந்தாலும் அந்த நோயோடு மருந்தும் படைக்கப்பட்டு விட்டது. ஆனால் மனிதன் தான் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கடந்த காலங்களிலே சில நோய்களுக்கு மருந்தில்லை, ஆனால் இப்பொழுது அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. எனவே உலகம் சுவிட்சமாக வாழ்கிறது. நோயில்லா உலகம் வந்தால் நமக்கு நன்மைதானே, ஆனாலும் அந்த நோய்கள் நமக்கு ரஹ்மத் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த நோய்களினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. நோயை கொண்டு மனிதனை சோதித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறைவன் பக்குவப்படுத்துகிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, எந்த நோய் உலகத்தில் உருவாகிறதோ அதே நேரத்தில் அதற்கான மருந்தும் படைக்கப்பட்டு விட்டன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு என்கிறார்கள் மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.

மகாநபியின் பொன்மொழிகளில் இந்த பொன்மொழியும் ஒன்று, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு. மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு ஷிஃபாஅன். ரவாஹுல் புகாரி. அல்லாஹ் எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணியை அருளாமல் இறக்குவதில்லை என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸஹீஹுல் புகாரியிலே 5678 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த மருத்துவத்தை மூன்று வகையாக பிரிக்கப்படும். ஒன்று யூனானி, அதாவது கிரேக்க மருத்துவ முறை. இரண்டாவது அரபு மற்றும் இந்திய மருத்துவ முறை. மூன்றாவது ஆங்கில மருத்துவ முறை. இப்படி மூன்றாக இந்த மருத்துவத்தை வகைப்படுத்தப்படுகிறது. அதிலே முதலாவது யூனானி. இது ஒப்பாய்வு முறை மருத்துவமாகும், அனாலஜி என்று சொல்வார்கள். இரண்டாவது அரபு மற்றும் இந்திய மருத்துவ முறை. இது அனுபவ ரீதியான மருந்து என்று சொல்வார்கள். மூன்றாவது ஆங்கில மருத்துவம். இந்த ஆங்கில மருத்துவத்தை இன்று உலகத்திலே மிக அதிகமாக நாம் பார்க்கிறோம். அலோபதி என்று சொல்வார்கள். இது எதிர்முறை மருத்துவம் என்று சொல்வார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபிய மருத்துவ முறையே கையாண்டார்கள். அவர்கள் கையாண்ட மருத்துவத்தில் சில வேத அறிவிப்புகள் மூலம், வஹியின் மூலம் நபி அவர்கள் கண்ட சிகிச்சையும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உலகத்திலே திப்புன் நபி, நபி மருத்துவம் என்று மிக பிரபலமாக எல்லா உலக மக்களும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ முறை, எந்த பக்க விளைவுகளும் இல்லாத உலகளாவிய மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம்தான் திப்புன் நபி, நபி மருத்துவம். அந்த நபி மருத்துவத்தை கற்றுத்தந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொன்ன ஒரு சுபச்செய்தி, மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு ஷிஃபா. அல்லாஹ் எந்த நோயையும் அதற்குரிய நிவாரணியை வழங்காமல் அல்லாஹ் இறக்கவில்லை என்ற நற்செய்தி. எனவே நோயை கண்டு நாம் அஞ்சக்கூடாது. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது. சில மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, இன்னும் சில மருத்துவம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அது காலப்போக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டு விடும். அதற்கு நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். மருத்துவத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் நபிகளார் கொடுத்தார்கள் என்பதை குறித்து ஒரு நபிமொழி பேசும். ஐயுக்குமா அதப், ரெண்டு மருத்துவர் வந்தார்கள். அவர்களிடத்தில் நபி அவர்கள் கேட்டார்கள், அன்ஸலல்லாஹு தவா அல்லது அன்ஸலல் அதுவா. இந்த நபிமொழி முஅத்தாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் இருவரில் சிறப்பாக மருத்துவம் பார்ப்பவர்கள் யார் என்று நபிகளார் கேட்டார்கள். அப்போது அந்த ரெண்டு மருத்துவர்களும், அல்லாவின் தூதரே, மருத்துவத்தில் பலன் உண்டா என்று அவர்கள் கேட்ட பொழுது, அதற்கு நபி அவர்கள், நோயை அளித்தவன்தான் மருந்தையும் அளித்தான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி, அந்த நல்ல மருத்துவத்தை நாம் அளிக்கப்பட்டால் அந்த நோய் குணமாகும் என்ற அர்த்தத்தில் அழகாக நமக்கு சொன்னார்கள். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்தி

0: அன்பான நேயர்களே, நபிகளார் சல்லல்லாஹுனுடைய சுன்னத், நபி வழி நோய் வந்து விட்டால் சரியான மருத்துவரை தேர்வு செய்து நாம் நம்முடைய நோய்க்கு மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். யா இபாதல்லாஹ் தடாவவ் ஃபின் அல்லாஹ் லம் யலஅ தாஅன் இல்லா வலஅலஹு ஷிஃபாஅன் கைர தாஇன் வாஹிதின் அல் ஹரம். ரவாஹு திருமதி வ அபூ தாவூத் வ முஸ்னத் அஹ்மத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, சிகிச்சை செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் அல்லாஹ் எந்த ஒரு நோயையும் அதற்கான நிவாரணியை அளிக்காமல் ஏற்படுத்துவதில்லை. முதுமை எனும் நோயை தவிர என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நபிமொழி முஸ்னத் அஹ்மத் மற்றும் திருமதி அபூ தாவூத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோய் வந்துவிட்டால் நான் எந்த மருத்துவரையும் பார்க்க மாட்டேன், எந்த மருந்தையும் சாப்பிட மாட்டேன், விதியிலே என்ன எழுதப்பட்டதோ அது நடக்கட்டும் என்று நாம் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் இஸ்லாத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல. எனவே மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும், உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நல்ல மருத்துவரை தேர்வு செய்ய வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களிலே ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு மருத்துவம் பார்த்து அந்த நோயாளிக்கு ஏதேனும் உயிர் சேதம் ஏற்பட்டுவிடும் என்றால் ஃபஹுவல்லாமினுன், அதற்கு அந்த மருத்துவர்தான் பொறுப்பாளி என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மருத்துவத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், நல்ல மருத்துவரை தேர்வு செய்ய வேண்டும். எந்த மருத்துவரிடத்தில் வேண்டுமானாலும் காட்டிக்கொள்ளலாம், ஆனாலும் அவர் தருகிற அந்த மருந்து நமக்கு வேலை செய்கிறதா என்பதை நாம் புரிந்து மருத்துவம் தெரிந்தவரை நாம் தேர்வு செய்வதும் நபிகளாருடைய சுன்னத் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி தாஇன் தவாஉன் ஃபஇதா உஸீப தவாஉத் தாஇ பரஅ பிஇذنில்லாஹ். ரவாஹு முஸ்லிம். ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு. ஒரு நோய்க்கு சரியான மருந்து அளிக்கப்பட்டால் அல்லாஹ்வின் அனுமதியின் பேரிலே அந்நோய் குணமடைகிறது என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு ஏற்படுகிற நோய்கள் என்பது அது ஒரு ரஹ்மத், அது ஒரு அல்லாஹ்வுடைய அருள். அதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதை நாம் ஏற்றுக்கொண்டு நோய் வந்துவிட்டதே நோய் வந்துவிட்டதே என்று துவண்டு விடாமல் சரியான மருத்துவரை அணுகி சரியான மருந்தை எடுத்து நாம் நம்மை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பொன் மொழிகளில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மேலும் அன்பான நேயர்களே, நோய் வந்துவிட்டது அது இறைவன் தானே கொடுத்தான், அவனே குணமாக்கிக் கொள்ளட்டுமே என்று நாம் விதியின் மீது பழி போட்டு விட்டு நம்மை நாம் சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அது நபிமார்கள் வழியும் அல்ல. நபிகளாருடைய சுன்னத் நம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நோய் வந்தால் மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். நோய் வந்தால் அந்த மருத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டு மேலதிகமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும். நாம் உண்ட இந்த மாத்திரைகள் இந்த மருந்துகளின் மூலம் அல்லாஹ் நம் நோயை குணப்படுத்துவான் என்ற நம்பிக்கை வர வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த மனிதனுக்கான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா? ஆம், அதுபோன்று கடந்த காலங்களிலே சில நோய்க்கு மருந்தில்லை, ஆனால் பிறகு அந்த மருத்துவ உலகம் மருத்துவ புரட்சி செய்து அந்த நோய்களுக்கு சரியான மருந்துகளை கண்டுபிடித்து விட்டது என்பது மனிதர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சுபச்செய்தி என்றால் மிகையல்ல. ஆரம்ப காலத்திலே அதாவது சில பாக்டீரியாக்களுக்கு சரியான மருந்துகள் இல்லாமல் இருந்தது, இப்பொழுது மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. அதே போன்று சில காலங்களுக்கு முன்பாக அதாவது ஹைபடைஸ் என்று சொல்லப்படக்கூடிய நோய்களுக்கு இப்பொழுது 99% அதை குணப்படுத்துகிற திறன்மிக்க மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. அதே போன்று மலேரியா, இன்னும் போலியோ, மஞ்சள் காமாலை இப்பொழுது ஓரளவு மருத்துவ உலகம் மருந்துகளை கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்பதிலிருந்து நபிகளாருடைய பொன்மொழி எந்த அளவிற்கு உண்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னும் அதல்லாத சில தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. ஒரு காலத்தில் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அது சதவிகிதத்தால் இப்பொழுது குறைந்து விட்டது. அப்படி ஒரு நோய் உலகத்தில் உண்டா என்று கேட்கின்ற அளவுக்கு உலகம் மருத்துவத்தில் நவீனம் கண்டுவிட்டது. ஆம், அதைத்தான் நபிகளாரினுடைய வார்த்தை உண்மைப்படுத்தப்படுகிறது. மா அன்ஸல் அல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு ஷிஃபா எந்த ஒரு நோய்க்கும் அதனுடைய நோயினுடைய மருந்தோடே தவிர அது இறக்கப்படுவதில்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த நபிமொழி உண்மைப்படுத்தப்பட்டு விட்டது. ஆம், இன்னும் சில நோய்களுக்கு உலகம் தங்களால் இயன்ற ஆராய்ச்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் நின்றபாடில்லை. ஆனாலும் சில நோய்களை முழுமையாக குணப்படுத்த முடியவில்லை என்றாலும் மரணத்திலிருந்து மனிதனை பாதுகாக்கிற அளவுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன என்றால் அதுவும் மிகையல்ல. எனவே நாம் மருத்துவத்தை நல்ல முறையிலே தேர்வு செய்து நோய்கள் ஏற்பட்டுவிட்டதே என்று நாம் துவண்டு விடாமல் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். அந்த நோய்களினால் மனிதனுக்கு நன்மை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மனிதனுக்கு ஏற்படுகிற ஒரு துன்பமாக இருக்கட்டும், ஒரு கவலையாக இருக்கட்டும், எல்லாம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மரத்திலிருந்து காய்ந்து விழுகிற இலைகளை போல மனிதனுடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நோய்களை கொண்டு நாம் துன்பப்படக்கூடாது, நோயை நாம் ஏசக்கூடாது. நாம் அதை சகித்து பொறுமையை கையாண்டு அதற்கான சரியான மருத்துவரை தேர்வு செய்து நல்ல மருந்துகளை உண்டு நாம் நம்மை ஆரோக்கியமானவர்களாக மாற்றிக்கொள்வோமாக. அந்த நல்ல மருந்துகளில் நபிகளார் ஸல்லல்லாஹுடைய திப்பு நபவியில சில முக்கிய குறிப்புகளை நேயர்களுக்கு தருகிறோம். வயிற்று பிரச்சனைகளுக்கு தேன் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது. தன்னுடைய சகோதரனுக்கு வயிற்று போக்கு என்று சொல்ல வந்த அந்த தோழரிடத்திலே, இஸ்கீஹி ஆசலா, உன்னுடைய தோழருக்கு தேனை குடிக்கச் செய்யுங்கள் என்று மூன்று முறை சொன்னார்கள். மூன்று முறையும் குடித்தார், நிற்கவில்லை. நான்காவது முறையாக குடித்தார், அவர் குணமடைந்தார் என்ற நபிமொழி சஹீஹ் புகாரியிலே 5680வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வயிற்றுப்போக்குக்கு தேன் சிறந்த நிவாரணியாக இருக்கிறது. ஃபீஹி ஷிஃபா உல் லின்னாஸ், தேனிலே மக்களுக்கு நிவாரணம் உள்ளது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதே போன்று அதாவது ஒவ்வாமைக்கு ஒட்டகப்பால் சிறந்த மருந்தாக இருக்கிறது. சஹீஹ் புகாரியிலே 5685வது நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பொது மருந்தாக, எல்லா நோய்களுக்கும் ஒரு மருந்தாக ஹப்பத்து சவுதா என்ற கருஞ்சீரகம், இன்ன ஹாதிஹில் ஹப்பத்தி சவுதா ஷிஃபா மின் குல்லி தாயின் இல்ல சாம், மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் இந்த கருஞ்சீரகம் சிறந்த மருந்து என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இவைகளையும் மருத்துவருடைய ஆலோசனையின்படி எவ்வளவு எடுக்க வேண்டும், எப்பொழுது எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையின்படி நாம் எடுத்து நிவாரணம் பெறுவோமாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞாரான் ஜாக்கி.
3: இளமை, புதுமை, இனிமை.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சரிங்க, இன்று நள்ளிரவு தொடங்கி அதாவது 10ஆம் தேதி 6ஆம் மாதம் குவாந்தான் மற்றும் குவாந்தானை சுற்றியுள்ள பகுதிகளில் நள்ளிரவு 1:30 தொடங்கி அதிகாலை 5 வரை ஒரு 5 நிமிடத்திற்கு நம்முடைய ஒளிபரப்பு தடை ஏற்படலாம். அதாவது மின்னல் எஃப்எம்இன் அலைவரிசை 103.3 அந்த அலைவரிசையில தடை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் தெரிய வந்துள்ளது. இந்த ஒரு வேளையில பார்த்தோம்னா நீங்க மின்னல் எஃப்எம்ஐ தொடர்ந்து ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் அல்லது மை டிவி வாயிலாகவும் செவிமடுக்கலாம். இந்த தடை வந்து சில தொழில்நுட்ப மேம்பாடு பணிகளுக்காக ஏற்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பாடல் கே கே மற்றும் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வராங்க. இது

இன்னும் 3 நாட்கள் தான் எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீஃபா பன்னாட்டு கார்பந்தாட்ட கோப்பை ஆரம்பமாவதற்கு எல்லா போட்டிகளும் இந்த வேளையில பார்த்தோம்னா, ஃபீஃபா பன்னாட்டு கார்பந்தாட்டம் குறித்த தகவல்களை ஆர்டிஎம்இன் அனைத்து வானொலி நிலையங்களிலும் நீங்க செவிமடுக்கலாம். அனைத்து ஆட்டங்களையும் நீங்க ஆர்டிஎம் கிளிக் செயலி வாயிலாகவும் இலவசமாக கண்டு களிக்கலாம். ஒரே உணர்வு, 1 மில்லியன் கரவொளி. அதோடு பார்த்தோம்னா, இந்த ஃபீஃபா பன்னாட்டு கார்பந்தாட்டத்தை குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் தினமும் வந்து நம்முடைய சமூக ஊடகங்களில் நம்மளால பார்க்க முடிகின்றது. இன்று ஒரு தகவல்ங்க, அதாவது இதுவரை நடந்த அனைத்து போட்டிகளிலும் அனைத்து வருடங்களிலும் பார்த்தோம்னா, எந்த ஒரு ஆண்டிலும் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அணியோட அந்த பயிற்றுனர் இருக்கார் இல்லையா, சொந்த அணி பயிற்றுனரா இல்லாம வேறு நாட்டு பயிற்றுனர் இருந்து எந்த ஒரு அணியும் இதுவரை கோப்பையை கைப்பற்றியதே இல்லை அப்படின்ற சுவாரஸ்யமான தகவலும் வெளிவந்துள்ளது. இந்த வேளையில பார்த்தோம்னா, இந்த ஆண்டு வரக்கூடிய நிறைய அணிகள்ல நிறைய வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் தான் இருக்காங்க. அதிலும் முக்கியமா உலக புகழ்பெற்ற கார்பந்து பயிற்றுனர் கார்லோ அன்சிலோத்தி இவர் தான் வந்து பிரேசில் அணியை வந்து நிர்வகிச்சுட்டு வராரு. ஆக இந்த வருடம் இந்த சாதனையை முறியடிக்க யாராவது வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் உள்ள கார்பந்தாட்ட ரசிகர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. எல்லோரும் இன்னும் 3 நாட்களில் இந்த கார்பந்தாட்டங்களை, இந்த போட்டிகளை வந்து கண்டு களிக்க போகின்றோம். அடுத்த பாடல் நரேஷ் ஐயர் கொண்டு வராரு. இதோ

உத்தம புத்திரன் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, இன்று வந்து உலகம் முழுவதும் ஒரு தனித்துவமான ஒரு நாள் அனுசரிக்கப்படுகின்றது. என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச, அதாவது அனைத்துலக ஆவண காப்பக தினம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்முடைய ஆவணங்கள்க புகைப்படங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம கையெழுத்து பிரதிகளாக இருக்கலாம், இதையெல்லாம் வந்து நம்ம காப்பகம் செய்து வைக்கணும், காத்து வைக்கணும். காப்புரிமை ரொம்ப முக்கியம், நம்ம காத்து வைப்பது அப்படின்றக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். 2007 இந்த ஒரு நாள் வந்து உருவாக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த காப்பகம் அப்படின்னு சொல்லும் போது இது அலுவலகங்கள், நூலகங்கள், அருங்காட்சியகங்கள், இது மட்டும் இல்லை இல்லையா, நம்முடைய தனிப்பட்ட காப்பகங்களாக கூட இருக்கலாம். அதாவது நம்முடைய பழைய புகைப்படங்கள், காணொளிகள்லாம் வந்து நம்முடைய பழைய மடிக்கணினி, விவேக கைபேசி எல்லாம் வைத்திருப்போம். ஆனால் அதையெல்லாம் பத்திரப்படுத்தி வைப்பதற்கு வந்து அப்பப்போ மறந்துடுவோம். ஏன்னு பார்த்தா நமக்கு நேரம் இருக்காது. எவ்வளவோ புகைப்படங்கள் இருக்க, எவ்வளவோ காணொளிகள் இருக்க, எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறந்துடுவோம் இல்லையா. ஆக அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது ஒரு ஓய்வு நாள் வந்ததுன்னா நீங்கள் உட்கார்ந்து இதையெல்லாம் கண்டிப்பாக காப்பகப்படுத்தி வைக்கணும். அந்த ஒரு நாளை வந்து இப்படியும் வந்து நம்ம நல்ல வழியில் ஓய்வு நாளை செலவழிக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் அப்படியே வைத்திருந்தோம்னா நமக்கே தெரியாது, நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் இதெல்லாம் பயன்படுத்தி முடிச்சாச்ச, பழைய விவேக கைபேசி தானே, எடுத்து அதை வந்து வீசினாலும் வீசுவாங்க இல்லையா. அதனால ஆரம்பத்திலேயே விழிப்புணர்வா இதையெல்லாம் காப்பகப்படுத்தி வைப்பது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஹிந்தி திரைசை பாடலை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். ஹிந்தியும் இருக்கும், தமிழும் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இதமான ஒரு பாடல். சென்னை எக்ஸ்பிரஸ் திரைக்காக சின்மயி மற்றும் கோபி சுந்தர் கொண்டு வராங்க. இதோ

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். அதிகரித்து வரும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியிலும் ரிங்கேட் இவ்வாண்டு ஆசியாவில் மிகச் சிறப்பாக செயல்படும் நாணயங்களின் ஒன்றாக நிலைத்துள்ளதாகவும் இரண்டாம் நிதியமைச்சர் டெத்து ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் கூறினார். பெரும் முதலீட்டு வருவாய்கள் நாட்டின் பொருளாதார அடிப்படைகளின் வலிமையால் உந்தப்பட்டு இந்நிலை தொடர்வதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் சட்டங்கள் எப்போதும் சிறார் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பதையும் எழும் புதிய சவால்களுக்கு ஏற்ப செயல்படுவதையும் உறுதி செய்வதே ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரின் கடப்பாடும் என்று மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி அப்துல் கூறினார். அத்தரப்பினர் பாதுகாக்கப்படுவதையும் அவர்களுக்கு தகுந்த ஆதரவு கிடைப்பதையும் உறுதி செய்ய சிறார் பாதுகாப்பு, கல்வி, இலக்கவியல் பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் தொடர் கவனம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழல் நிதி கசிவுகளை எதிர்த்து போராடுவதற்கான தங்களின் கூட்டு உறுதிப்பாட்டை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MSCCயும் நிதியமைச்சும் தொடர்ந்து வலுப்படுத்தி வருகின்றன. நாட்டின் பொருளாதார இறையாண்மையை பாதுகாக்கும் பொருட்டு இந்த ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படுவதாக MSCC தலைமை ஆணையர் டெத்து ஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் தெரிவித்தார். இந்தோனேசியா நுசா தெங்காரா மாநிலத்திலுள்ள லெவோதோபி லக்கி லக்கி எரிமலை தொடர்ந்து உயிர்ப்புடன் இருப்பதாக அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாள்களாக அது வெடிக்க தொடங்கியதையடுத்து உள்நாட்டு விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. வெள்ளிக்கிழமை முதல் பலமுறை விண்ணை தொடும் வரையில் சாமல் புகையை உமிழ்ந்ததாக அந்நாட்டு எரிமலை அமைப்பு கூறியுள்ளது. லெபனானின் தென் நகரான டைரேவில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 80 கொல்லப்பட்ட நிலையில் 32 பேர் காயமடைந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதியிலிருந்து பொதுமக்களுக்கு உத்தரவினை வெளியிட்ட சில மணி நேரத்திற்குள் தாக்குதல் நடத்தப்பட்டதாக லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டிருந்தது. விளையாட்டு ஆஸ்திரேலிய பொது பூப்பந்து போட்டி குவேச்சர்ஸ் என்ற அரங்கில் நடைபெறும் இரு தகுதிச் சுற்றுகளை கடந்து நாட்டின் தொழில்முறை விளையாட்டாளர் லீசி ஜியா முதன்மை சுற்றுக்கு தேர்வாகியுள்ளார். அவர் ஜப்பானை சேர்ந்த ஷோகோ ஒகாவாவை 24-22, 22-20 என நேரடி செட்டில் வெற்றி கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் இது இதுவா அதுவா அங்கத்திற்கான நேரம்ங்க. நம்ம டிக்டாக் நேரலையில இணைஞ்சாச்சு. நீங்களும் எங்களோடு இணையலாம். உங்களுக்கு பிடித்த அண்டர் ரேட்டடான, அதாவது அதிகம் பிரபலம் இல்லாத, நம்ம கேட்டு ரொம்ப நாளான இதமான சிறப்பான பாடல்களை நீங்களும் விரும்பி கேட்கலாம். அந்த பாடல்களை எல்லாம் நம்ம பட்டியலிட்டு ஒன்றொன்றாக உங்களுக்காக ஒளிபரப்புவோம். தொடக்க பாடலை ஹரிஹரன் மற்றும் பெல்லா ஷெண்டை கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

நம்ம நேயர்கள் எல்லாரும் டிக்டாக் நேரலையில அண்டர் ரேட்டடான பாடல்களை விரும்பி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முதல் சுற்றில் பார்த்தோம்னா இரண்டு பாடல்களுக்கு நடுவே போட்டி. ஒன்று காதல் வந்தும் சொல்லாமல் என்ற பாடலுக்கும், யாரோ என் நெஞ்சை அப்படின்ற அந்த பாடலுக்கும் பெரும்பாலான வாக்குகள் இரண்டாவது பாடலுக்கு தான். சாகர் மற்றும் சுமங்கலி கொண்டு வரும் பாடல் இதோ.

நல்ல நல்ல பாடல்களை மட்டுமே விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள். அதாவது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஏன் இரண்டு பாடல்களையும் நீங்க ஒளிபரப்ப கூடாதுன்னு. எனக்கு சரியா தாங்கப்பட்டது. அதனால அந்த இரண்டு பாடல்களா நம்ம ஒளிபரப்பிட்டு இருக்கோம். ஆனா வந்து போட்டியும் நடந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்த சுற்றில் பார்த்தோம்னா இரண்டு பாடல்கள், ஒன்று கனா கண்டே நடி மது பாலகிருஷ்ணன் பாடின பாடல், இன்னொன்னு உன் பார்வை விஜய் ஜேசுதாஸ் பாடின அந்த ஒரு பாடல். ஏகமனதாக எல்லா வாக்குகளும் அந்த இரண்டாவது பாடலுக்கு தான் வந்தது. யுவன் சங்கர் ராஜா இசையில் இதோ

இன்னைக்கு நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் வந்து மிகச்சிறந்த ஒரு பாராட்டை வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட பாடல்களை தாங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க டிக்டாக் நேரலையில், இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சுற்றில் பார்க்கணும்னா இந்த சுற்று ஒரு யுவன் சங்கர் ராஜா சுற்றுனே வைத்துக்கலாம். இரண்டு பாடல்களும் அவர் இசையமைத்த பாடல்கள் தான். ஒன்று சத்தம் போடாதே திரையிலிருந்து பேசுகிறேன் அப்படின்ற பாடல், இன்னொன்று குங்குமப்பூவும் கொஞ்சுபுறாவும் அப்படின்ற திரையிலிருந்து சின்னஞ்சிறு அப்படின்ற அந்த பாடல் வெற்றி பெற்றது. என்னமோ பார்த்தோம்னா இரண்டு பாடல்களும் தாங்க. ஏன்னா இதுதான் முதல் முறை தொடர்ந்து இரண்டு பாடல்களுக்கும் வாக்குகள் மாறி மாறி, ஒரு நேரம் பார்த்தோம்னா இந்த பாடல் அதிக வாக்குகள், இன்னொரு நேரம் அந்த பாடல் அதிக வாக்குகள். அதனால இரண்டு பாடல்களையும் ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேயர் குசலகுமாரி ரொம்ப கேட்டிருந்தாங்க. அதனால இரண்டு பாடல்களும் அடுத்தடுத்து உங்களுக்காக இதோ.

யுவன் சங்கர் ராஜா இசையில் இரண்டு பாடல்களை, அருமையான பாடல்களை அடுத்தடுத்து கேட்டு ரசித்தோம் இல்லையா? அடுத்து நம்ம ஜி வி பிரகாஷ் வரப்போறாருங்க. ஆமா, ஏன்னா இந்த சுற்றில் போட்டி விழியில் அப்படின்ற அந்த பாடல், கிரீடம் அப்படின்ற திரையிலிருந்து, இன்னொன்று எத்தனை ஜென்மம் அப்படின்ற பாடல், இதில் வந்து 600க்கும் மேல் வாக்குகள் இந்த பாடலுக்கு தான் சோனு நிகாம் மற்றும் ஸ்வேதா கொண்டு வராங்க. இது

இந்த நேரத்தை நீட்டிக்க முடியுமா, இதுவா அதுவா அங்கத்தை அப்படின்னு நம்ம டிக்டாக் நேரலையில் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மலரும் நினைவுகளுக்கு போயாகணும். இரவு 11 மணிக்கு மேல் மலரும் நினைவுகளில் நிறைய பேசலாம். சரிங்க, கடைசி சுற்றில் 2 பாடல்கள், ஒன்று லட்சாவதியே, இன்னொன்று குறுக்குறு அதிகமான வாக்குகள். இந்த போட்டி வரும்போதே தெரியும் இந்த பாடலுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெசி கிஃப்ட் கொண்டு வராரு. இவ்வளவு நேரம் டிக்டாக் நேரலையில் இந்த மாதிரியான பாடல்களை நமக்கு விரும்பி கேட்ட நம்ம நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இதுவா அதுவா அங்கத்தில் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இப்ப பாடலை கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் ஆனி பாஸ்டினால் ராயப்பன். 114th பன்னாட்டு தொழிலாளர் மாநாட்டில் மனிதரை மையமாக கொண்ட எதிர்கால பணித்திட்டத்தின் கடப்பாட்டினை மலேசியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பணி உலகை மாற்றியமைத்து உரிமைகள் சமத்துவம் குறித்த கவலைகளை எழுப்பி வரும் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சிக்கு மத்தியில் இந்த கூற்றினை மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் வெளியிட்டுள்ளார். தொழில்நுட்ப வளர்ச்சி மனித பண்புகளை பேணி காத்து பணிகளை எளிதாக்க உதவும் முன்னேற்றம் என்றார் அவர். கந்திங் மலைக்கு செல்லும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பினை அதிகரிக்கவும் விபத்துகளை குறைக்கவும் அங்கு அதிகமான வேக குறைப்பு வசதிகள் அமைக்கப்படும் என சுற்றுலாக்கலை பண்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ தியோங்கிங் சிங் குறிப்பிட்டார். முக்கிய பகுதிகளில் குறிப்பாக அந்த சுற்றுலா தலத்தின் முதன்மை நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகளில் கவனம் செலுத்தப்படும் என அவர் கூறினார். மலேசியா தனது தொழில்நுட்ப திறன்களை வலுப்படுத்தி உயர் மதிப்புள்ள தொழில்நுட்ப துறைக்கு மூலதனம், திறமை உள்ளிட்ட நிபுணத்துவத்தை வழங்கும் ஒரு விரிவான சூழல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என நிதி துணை அமைச்சர் லியூ சின்தாங் தெரிவித்தார். இத்தகைய முனைப்புகள் நாடு நீண்டகால போட்டித் திறனை கட்டமைக்கவும் எதிர்கால தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பயன்படுத்திக் கொள்ள தயாராகவும் உதவும் என அவர் கூறினார். நள்ளிரவு வரையில் நாட்டின் 5 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. குவாலாலம்பூர், லபுவான், பஹாங், ஸ்லாங்கூர், ஜொஹூர் ஆகிய மாநிலங்கள் இதில் அடங்கும். தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினாவத் அரசு பொது மன்னிப்பை ஏற்று அதிகாரப்படியாக விடுதலையாகிவிட்டார் என்று சிறைத்துறை தெரிவித்துள்ளது. 76 வயது தக்ஷின் ஊழல் அதிகார முறைகேட்டிற்காக விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையில் 8 மாதங்கள் சிறையில் இருந்த நிலையில் அவரது வயது உடல்நிலை காரணமாக கடந்த மாதம் பிணையில் விடுவிக்கப்பட்டார். மலேசியர்கள் 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண காட்பந்து போட்டியின் முழுமையான ஒளிபரப்பை கண்டு மகிழலாம். உலகின் அந்த மிகப்பெரிய காட்பந்து போட்டியின் அதிகாரப்படி ஒளிபரப்பாளர்கள் மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM மற்றும் யூனிஃபை டிவி வழியாக அனைத்து 104 போட்டிகளும் ஒளிபரப்பப்படும். யூனிஃபை டிவி, RTM டிவி ஓகே, சுகன் பிளாஸ் வழியாகவும் RTM கிளிக் இணையதளம் மூலமாகவும் அப்போட்டிகளை கண்டு களிக்கலாம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: மலரும் நினைவுகளில் இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு நேயர் தேர்வு செய்த பாடலில் கடிதம் வழி நமக்கு கிடைக்க பெற்ற பாடல்கள் இந்த அளவுல. இன்னைக்கு யார் வந்திருக்காங்களோ அவங்க கூட பேசுற முன்பு உங்களுக்கும் சொல்லணும், கடிதம் வழியாக நீங்களும் பாடலை எழுதி அனுப்பலாம். உங்களுடைய பெயர், தொலைபேசி எண், முகவரி, அதோடு சேர்த்து மின்னல் எஃப்எம்இன் முகவரிக்கு தான் நீங்க வந்து இந்த கடிதத்தை எழுதி அனுப்பணும். மின்னல் எஃப்எம்இன் முகவரி இணையதளத்தில் கிடைக்க பெறும். அப்படி இணையத்துல உங்களால வந்து எப்படி பார்க்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியலனா கண்டிப்பா உங்க வீட்டுல உள்ள உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அவங்க கிட்ட கேட்கலாம். சரி, இன்றைக்கு நம்ம கூட இணைந்து இருப்பவரை நம்ம சந்திச்சிடலாம். நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சுபாங் ஜெயாவை சேர்ந்த திரு சேதுபதி அவர் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் பிரவீன், எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சந்தோஷம், விரைவில் நீங்க கூப்பிடுவீங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி,
0: ரொம்ப மகிழ்ச்சி. எப்ப கடிதத்தை எழுதி அனுப்புனீங்க?
1: ஒரு 2 மாசம் இருக்கும் நினைக்கிறேன்.
0: 2 மாதத்திலே அழைப்பு கிடைத்தோனே எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: ரொம்ப மகிழ்ச்சி, உங்க குரலை கேட்டோடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருச்சு.
0: அப்படியா? சரி சரி, இன்றைக்கு நிறைய பேச போகின்றோம், உங்க கூட நிறைய மகிழ்ச்சியான உரையாடல்கள் இருக்க போகின்றது. தொடக்கமாக திரு சேதுபதி, உங்க பெயரே ரொம்ப அப்படியே கம்பீரமா இருக்கு. அந்த கம்பீரமான பெயரோட நீங்க யார் அப்படின்ற அந்த கம்பீரமான பின்புலத்தையும் நீங்க சொல்லணும் நம்ம நேயர்களுக்கு.
1: சரிங்கய்யா, நான் வந்து சேதுபதி, தற்போது வந்து யூஎஸ்கே சுபாஞ்சாயில் இருக்கிறேன். என்னோட ஆரம்ப காலம் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பிரேசர் மலையில. அங்க வந்து அப்பா, அங்க அப்பா வந்து பாப்பனார் வந்து கூழு என்ற பெரியசாமி, தாயார் வந்து ராக்கம்மா, இருவரும் இப்ப இறந்து விட்டாங்க. எங்க அப்பா அங்க 35 வருஷம் இருந்தாரு. நான் வந்து 1ஆம் அங்க பிரேசர் தமிழ் ஸ்கூல்ல படிச்சேன். அப்புறம் வந்து அப்பா மாற்றி ரவுப் சீரோ என்ற இடத்துக்கு மாத்தி போயிட்டாரு. அங்க வந்து 2ஆம்ல இருந்து 6ஆம் வரைக்கும் ஆரம்ப பள்ளியில தமிழ் ஸ்கூல்ல படிச்சேன். அப்புறம் ரிமோஃப்ல இருந்து 5 வரைக்கும் ரவுப் தொடக்க நில பள்ளியில படிச்சுட்டு, அப்புறம் 3 வருஷம் நெகிரி செம்பிளான் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி நெகிரியில மின்சார இதுல வந்து கல்வி பயின்று, அப்புறம் வந்து மீன் தூக்கி அதாவது லிப்ட் கம்பெனில ஓடிஎஸ்ல ஒரு 40 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த 40 வருஷத்துல 30 வருஷம் வந்து ரெட்டை கோபுரம் கேல்சிஸ்ல பணி புரிஞ்சேன்.
0: அதாவது கேல்சிசி கோபுரத்துல, இரட்டை கோபுரத்துல பணிபுரிந்தவர் நீங்க?
1: ஆமா ஆமா ஆமா, எங்களை மீன் தூக்கி அந்த இதுல கம்பெனில வேலை செஞ்சோம்.
0: சரி, அதாவது வந்து இங்க நீங்க வேலைக்கு இங்க தலைநகருக்கு வந்த பிறகு வந்து சுபாங்ஜியாவில தான் குடியிருக்கீங்க?
1: ஸ்டார்டிங் வந்து வம்சாமஜில இருந்தோம், அப்புறம் மனைவி வந்து கல்யாணம் பண்ணி தமாமிடான ஒரு 20 வருஷம் இருந்தோம், அப்ப சுபாஞ்சியாவுக்கு மாத்தி வந்துட்டோம்.
0: ஏறத்தாழ நிறைய மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல வாழ்ந்திருக்கீங்க நீங்க. ஒரு மலேசியாவே வந்து சுத்தி வந்திருக்கீங்க. இப்ப நீங்க ஓய்வு பெற்று எத்தனை ஆண்டு காலம் ஆயிருச்சு?
1: இப்ப ஓய்வு பெற்று இப்பதான் ஒரு 2 மாசம் ஆகுது.
0: 2 மாதம் தான் ஆகுதா?
1: 2 மாதங்கள்.
0: உங்களுக்கு வந்து வாழ்த்துகள். இத்தனை வருடம் மிக சிறப்பாக உழைத்து இந்த 2 மாத காலங்கள் வந்து ஓய்வா இருக்கீங்க. ஆனா கண்டிப்பா ஓய்வா இருக்க மாட்டீங்களா? திரும்ப வேலைக்கு
1: கொஞ்ச நாள் ஓய்வு எடுப்பது, அப்புறம் ஒரு இது இருக்கு, எனக்கு செய்யணும்
0: திட்டங்கள் இருக்கு இதன் பிறகும். ஆமா ஆமா, நீங்க பேசுற தொனியிலேயே தெரியுது இவ்வளவு உற்சாகமா சுறுசுறுப்பா பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? அதனால நான் கேட்டோனே கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பா இவர் வீட்டுல உட்கார மாட்டாரு ரொம்ப நாள், எங்கேயோ ஏதோ திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது என்ன திட்டங்கள் அடுத்தடுத்து நிறைய பேச போகின்றோம். அதற்கு முன்பாக ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல் ஒன்றை தொடக்க பாடலாக கேட்க போகின்றோம். என்ன பாடல்?
1: என்ன பாடல்னா, நான் தொடக்க பாடல் வந்து அந்த நன்றி,
0: நான் நன்றி சொல்வேன்
1: எஃப்எம்க்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் எப்படி நன்றி சொல்ல, நீங்க தான் எங்களை மகிழ்ச்சி படுத்துறீங்க, அதனால அந்த பாட்டை நான் கேட்கறேன் முதல்ல.
0: அதாவது நான் நன்றி சொல்வேன், குழந்தையும் தெய்வமும் அப்படின்ற திரையில் இருந்து.
1: ஆமா,
0: அந்த பாடலையே தொடக்க பாடலாக கேட்டுள்ளார் நம்ம சேதுபதி ஐயா. அந்த பாடலை கேட்கலாம். இதோ

0: மலரும் நினைவுகளில் தொடர்ந்து திரு சேதுபதி அவர்களுடன் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஐயா, இரட்டை கோபுரத்துல வேலை பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. தினமும் வந்து அந்த வேலைக்கு போயிட்டு வருவது எப்படி இருக்கும்? அதுவும் ரொம்பவே வந்து என்ன சொல்றது, அப்படியே பரபரப்பான ஒரு பகுதி இல்லையா அது, இரட்டை கோபுரம் இருக்கிற பகுதி?
1: பரபரப்பா இருக்கும். மலேசியாக்கு வரவங்களாம் அங்க வராம போக மாட்டாங்க. அப்படி ஆளுங்க அப்படியே ஜெய் ஜெயின்னு இருக்கும். பல வகையான ஆட்களை மக்களை பாக்கலாம் நீங்க.
0: தினம் தினமும் அப்ப வந்து சுவாரஸ்யமான ஒரு பணியா தான் இருந்திருக்கு. காட்சி அமைப்பு ரொம்ப அழகா இருக்குமோ?
1: ரொம்ப அழகா இருவில ரொம்ப அழகா இருக்கும். வானிலை அப்படியே தெளிவா இருந்துச்சுன்னா ரொம்ப எல்லாம் நல்லா ரொம்ப அழகா தெரியும்.
0: அதாவது மழை பெய்து விட்ட பிறகு
1: தெரியும்.
0: மனைவி பக்கத்துல இருக்காங்க போல.
1: மனைவி பக்கத்துல இருக்காங்க. அவங்க பேர் வந்து அமுதவள்ளி.
0: அமுதவள்ளிய பத்தி சொல்லியாச்சு. அமுதவள்ளி உங்க வள்ளியான கதையை எப்படி எப்படி சொல்ல போறீங்க எங்க கிட்ட?
1: தம்பி ஒரு ஹோட்டல் வேலை செஞ்சிருக்காரு. கேட்டிருக்காரு எங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்னு.
0: தம்பி கேட்டாரா?
1: தம்பி,
0: இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எப்போதும் அப்பா கேப்பாங்க, அம்மா கேப்பாங்க, இல்ல சொந்தக்காரங்க கேப்பாங்க, இது என்னங்க தம்பி கேட்டிருக்காரு?
1: தம்பி கேட்டிருக்காரு அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பாருங்க அப்படி அந்த வேலை செஞ்சு இருக்க. அவங்க என்ன செய்யறது, மனைவி வந்து பிஜே பட்டஞ்சாயா கம்பம் முன்னாடிவங்க. கல்யாணம் பண்ணி மூன்று பிள்ளைகள். மூத்தம்மா வந்து சிவராஜ். அவர் கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டாவது பெற்று, மூணாவது வந்து சௌந்தர்யா.
0: படத்துடைய ஆரம்ப காட்சி சொல்லிட்டீங்க நீங்க, சட்டுன்னு இறுதி காட்சிக்கு போயிட்டீங்களா? இடைவேளை காட்சி எல்லாம் நாங்க கேட்கவே இல்லையா? அதாவது பொண்ணு பார்த்தாரு, கல்யாணம் பண்ணிட்டோம், மூன்று பிள்ளைகள் அப்படின்ட்டீங்க. அவங்களை எப்படி சந்திச்சீங்க அது தெரிஞ்சுக்கணுமா? நாங்க
1: வந்து எப்படி சந்திச்சோம்னா, அப்புறம் அம்மா அப்பா கூட்டிட்டு போனாங்க. இந்த மாதிரி போட்டோ வந்து காமிச்சாங்க. சரிப்பா, போட்டோ பார்த்து பிடிச்சிருச்சு. சரி, அப்புறம் ஒரு நாள் அப்புறம் பேசி ஒரு அவங்க சித்தப்பாவோட மாமா அவங்க அண்ணனோட ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்தாங்க.
0: அதாவது புகைப்படம் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சா? புகைப்படம் பார்த்தப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு?
1: எனக்கு ஒண்ணு, பார்த்த படம் முத பொண்ணு அதே இதோடதான் பாக்கணும், வேணாம்னு சொல்லக்கூடாது. அவங்களே பார்த்தது முத பொண்ணு, அவங்களே திருமணம் பண்ணிட்டேன்.
0: அதாவது அவங்க பின்னால இருந்து சொல்லுங்க சொல்லுங்கன்றது எனக்கு இங்க வரைக்கும் விளங்குது. என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, மூன்று பிள்ளைகள் ஒன்றா சேர்ந்து வளர்த்தெடுத்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு திருமண வாழ்க்கையா வாழ்ந்திருக்கீங்க. அவங்கள பத்தி ஏதாவது சொல்லணும்னா,
1: அவங்க வந்து ஆரம்பத்துல திருமணம் முடிஞ்சவனே மோட்டரோல வேலை செஞ்சாங்க. அப்புறம் மூணு பிள்ளைகள் ஆனோடனே பரவாயில்ல, பிள்ளைங்களை பாத்துட்டு வீட்டுல அப்படியே இருந்துட்டாங்க.
0: இல்லத்தரசியா இருக்காங்க இப்ப வரைக்கும?
1: இல்லத்தரசியா இருக்காங்க, பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு.
0: சரி, ஒரு தற்காலிக ஓய்வு உங்களுக்கு, ஒரு இரண்டு மாதம் ஓய்வா இருக்குன்றீங்க இல்லையா? கண்டிப்பா இதன் பிறகு நிறைய திட்டங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த ஓய்வா இருக்கிற காலத்துல நீங்க இருவரும் எங்கேயாவது போய் வர திட்டமிட்டு இருக்கீங்களா?
1: திட்டம் இருக்கு. அடுத்த மாசம் இந்தியாவுக்கு போலான்னு இருக்கிறோம். பாப்பா, அது கூடி வருமான்னு திட்டம் இருக்கு.
0: கண்டிப்பா கூடி வர வேண்டும். ஏன்னா இத்தனை ஆண்டு காலங்கள் கடுமையா உழைத்திருக்கீங்க, இப்ப ஒரு ஓய்வு கிடைத்திருக்கு. கண்டிப்பா உங்கள் வள்ளி அமுத வள்ளியுடன் தான் இந்த நேரத்தை நீங்க செலவழிக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம்.
1: ரொம்ப நன்றி.
0: சரி, அவங்களுக்காக ஒரு பாடல் கேப்பீங்கன்னா என்ன பாடல் விரும்பி கேப்பீங்க?
1: அவங்க எனக்கும் போச்சு. அவங்களுக்கு ஒரு பாடல்னா,
0: உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் ஏத்தி வச்சிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அந்த வெளிச்சம் இன்று மட்டுமல்ல எப்போதும் உங்க வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டும் என்று கூறி அந்த ஒரு பாடலை கேட்கலாம்.

0: ஐயா, அடுத்த கட்டமா நிறைய திட்டங்கள் வைத்திருக்கீங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, இத்தனை ஆண்டு காலங்கள் நீங்க வேலை பார்க்கும் போது உங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு அல்லது வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்தெந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவீங்க?
1: பொழுதுபோக்குனா ரொம்ப வேலை வீட்டுக்கு வந்துட்டு மின்னலா சேர்ந்தான் ரேடியோ தான். ராத்திரி 9 மணிக்கு தொடக்கிற ரேடியோ விடிய விடிய 5 மணி வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கும்.
0: அப்படியே நீங்க தூங்கின பிறகும் ஓடும்?
1: ஓடிட்டு தான் இருக்கும். திடீர்னு முடிச்சா அது பாட்டு படிச்சா இருக்கும். ஆனா இந்த 11-12 வரைக்கும் அந்த பழைய பாடல், அப்ப நீங்க 9 மணிக்கு நீங்க வருவீங்களா, அதெல்லாம் மிஸ் பண்றது இல்ல.
0: அப்படியா?
1: அந்த கல்லூரி நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படிங்களா?
1: நீங்க வந்து சார், அவங்க வந்து மாணவர்கள் வந்து ஆங்கிலத்தை சொல்லுவாங்க பாருங்க, நீங்க அப்படியே தமிழ்ல மொழி பெயர்த்து சொல்லுவீங்க பாருங்களா, ரொம்ப அருமை.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க எல்லாம் கல்லூரி நிகழ்ச்சியை ரசிக்கிறீங்க அப்படின்னு தெரியும் போதுதான் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அப்படியே நீங்க மொழி பெயர்த்து தமிழ்ல சொல்றீங்க ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையா அந்த சயின்டிபிக் வார்த்தைங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப, நீங்க தமிழ்ல அவ்வளவு பற்றுதல் உங்களுக்கு. ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், நீங்க எனக்கு நன்றி சொல்றீங்க.
1: தமிழை கேட்கறது அவ்வளவு அருமையா இருக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சரிங்க ஐயா, உங்க நண்பர்கள் நட்பு வட்டாரம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவிற்கு நண்பர்கள் இருக்காங்க, எங்க இருக்காங்க?
1: நண்பர்கள் இங்க பரவப்புல படிச்சது, இன்னும் ஒரு 5-6 பேர் இன்னும் தொடர்பு இருக்கிறாங்க. அவங்க அடிக்கடி சந்திச்சு பேசிட்டு இருப்போம். அப்புறம் எங்கூட கேஎஸ்சில வேலை செஞ்சவங்க இன்னும் ஒரு 3-4 பேர் இன்னும் அவங்களோட தொடர்பு.
0: இப்ப உங்களுக்கு எத்தனை வயது ஆகுது?
1: எனக்கு 65 வயசுயா.
0: 65 வயது. அவங்க கூட தான் தொடர்புல இருக்கீங்க, இந்த நண்பர்கள் கூட? நண்பர்கள் கூட இப்போதும் நேரம் செலவழிக்கும் போது என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் செய்வீங்க நீங்க?
1: பழைய காலத்து கதைகள் பேசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு கோபி கடையில டீ குடிச்சிட்டு ஏதோ அப்படியே தமாஷா பேசிக்கிட்டு கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே இருப்போம்.
0: அதாவது நிறைய மாநிலங்கள்ல வாழ்ந்தவர் நீங்க, இந்த ஒரு காலகட்டம் என்னால மறக்கவே முடியாதுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எந்த ஒரு காலகட்டம், எந்த ஒரு மாநிலத்தை சொல்லுவீங்க?
1: அந்த சூரோ, அது வந்து சூரோ வந்து ஒரு தோட்டம் தமிழ் ஸ்கூல் அங்க படிச்சது. அப்பதான் எங்க அப்பா வந்து தண்ணி கோபத்துல வேலை செஞ்சதுனால எங்க வீடு எல்லாம் ஆத்தோரத்துல தான் இருக்கும். சோ அந்த ஸ்கூல் விட்டு வந்து வைக்கிற பேக்கு, அப்புறம் அந்த ஆத்துக்கு போயிட்டு அந்த குளிக்கிறது, அந்த விளையாடிட்டு அந்த போனது, அதெல்லாம் மறக்க முடியாது.
0: அதாவது ஃப்ரேசர் ஹில், இந்த சூரோ, ராவோ இங்கெல்லாம் இருந்துட்டு திடீரென்று தலைநகருக்கு நீங்க மாற்றலாகி வந்த போது எந்தெந்த விஷயங்கள்லாம் ஐயோ இதை நம்ம இழந்துட்டோமே அப்படின்ற ஏதாவது உணர்வு இருந்துச்சா உங்களுக்கு?
1: உணர்வு இருந்துச்சியா? அதாவது இங்க வந்தோடனே எல்லாம் பட்டணம் பில்டிங்கு, சோ அந்த இயற்கையோட இயற்கை காட்சிக்குனா ரொம்ப குறைஞ்சிருச்சு.
0: ஆனா இப்பவும் வந்து அப்பப்ப ஃப்ரேசருக்கு போயிட்டு வரீங்களா?
1: ஃப்ரேசருக்கு வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அங்க யாரும் இல்ல. அங்க ஒரு காலத்துல வந்து அங்க வந்து ஒரு 90% தமிழ் தான் இருந்தாங்க. ரொம்ப குறைஞ்சிட்டாங்க, எல்லாம் குறைஞ்சிட்டாங்க.
0: ஆமா, தமிழ் பள்ளி கோவில்கள் நிறைய பாக்க முடியும் இல்லையா அங்க போனா?
1: ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா.
0: ஃப்ரேசர் மலைக்கு
1: அதோட வாழ்க்கை இன்னும் 7 வயசுல இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னும் அங்க கோஃப் எல்லாம் விடுவாங்க, போய் பந்து எல்லாம் போய் பொறுக்குவோம். திருவிழா எல்லாம் பிரமாதமா இருக்கும்.

0: 라라라라라.
1: 이거 이제 마사야 먼저 페어를 지워라. 응. 어른들 민들한테 개를 먼저 반절한다래.
2: 아프링라.
1: 아마.
2: 옌데 옌데 어 옌데 아니길 말해한다래.
1: 아르케 콜롬포 개를지. 어 파트너스키 민디.
2: 오 콜롬포. 풋볼 클럽.
1: 아 풋볼 클럽라. FM라. 개를 FM. 페어를 지워라.
2: 아 와이브 베르라라 아빠 가르판도 했는데.
1: 아 먼저 어른들 이거 클럽 먼저 코치할 거야.
2: 오 옌데 옌데 아니라.
1: 아 풋볼게 아주 친한 분들과 솔리 그러지.
2: 오 아프리야 이런 비라들까이. 이 வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறாரா
1: ஆமா ஆமா ஆமா
2: எந்த தந்தையா இருந்தாலும் தாயாரா இருந்தாலும் இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி ஆசைகளை வந்து அவங்க நம்ம கிட்ட வந்து சொல்லும்போது ஒரு கட்ட யோசிப்பாங்க ஒரு பயம் இருக்கும் அது முக்கியமா வந்து எந்தெந்த துறைகள்ல உள்ளவங்க எல்லாம் ஒன்னு விளையாட்டு இன்னொன்னு வந்து கலை கலாச்சாரம் திடீர்னு வந்து உங்க பையன் உங்ககிட்ட அப்பா நான் வந்து ஒரு கார்பந்தாட்ட வீரரா ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது ஏதாச்சும் சொல்லிருப்பீங்களா என்ன சொன்னீங்க
1: ஒரு மனுஷ அவர் சொன்னாரு இந்த மாதிரி கார்பந்துக்கு போயிட்டு ஏன்னா அவரு அவர் போனது மூலியமா வந்து ஒருத்தர் இருக்காரு சிஜிஓ அப்படி அவங்க அவர் பெரியப்பா மகன் தான் வைப்பாடு அவர் வந்து பிரபாகரன் அவர் வந்து இறந்துட்டாரு அவரு கூட்டி போயிட்டு கோச் பண்ணி சரி நீ இதான் தெரிஞ்சிட்டா ஓகே நல்ல வழிக்கு போனா சரிங்க சார் நல்ல வழியை தெரிஞ்சிருக்க ஓகே பரவாயில்ல அதுல போ அப்படின்னு சொல்லியாச்சு
2: கண்டிப்பா இப்ப விளையாட்டுன்றது வந்து நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு முக்கியமா இப்ப உள்ள காலகட்டத்துல இந்த நிறைய தீய பழக்க வழக்கங்கள் நம்ம பாத்துட்டு இருக்கோம் நிறைய இடங்கள்ல அதுல இருந்து அவங்களை விடுவிப்பதற்கு வந்து விளையாட்டு வந்து ஒரு சிறந்த வழியா தானே இருந்துட்டு இருக்கு ஆமா அதை வந்து கண்டிப்பா நம்ம குறிப்பிட்டே ஆகணும் மற்ற மகன்கள்
1: ரெண்டாவது வந்து பெண் பிள்ளை அவங்க வந்து அக்கௌண்டன்ட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகல மூணாவது வந்து சௌந்தர்யா அவங்க வந்து ஒரு டிடிஎக்ஸ் இந்த கம்பெனில அவங்க எச்ஆர்ல வேலை செய்யறாங்க இப்ப நானு மனைவி பிரேமலாதன் ரெண்டாவது பிள்ளை
2: ஓ நீங்க மூவரும் இருக்கீங்க
1: இன்னொருத்தர் இருக்காரு அவரு ஐசன்
2: அவர் யாரு
1: ஒரு
2: ஓ உங்களோட செல்ல பிராணி
1: அஸ்கிங் அஸ்கி
2: ஓ கூட இருக்காரா
1: கூட இருக்காரு
2: நீங்க ஒட்டுமொத்த பேரும் இவரோட சேர்ந்து ஐசனோட சேர்ந்து எல்லாருமே ஒன்றிணைவதுனா எந்த மாதிரியான நாள்கள்ல
1: இப்ப ஒன்றி என்ன சனிக்கிழமை பேட்டிங்க வருவாங்க அவங்க விளையாண்டு இருக்கிறது இப்ப எல்லாம் பக்க பக்கத்தான் இருக்காங்க சார் அதாவது சனிக்கிழமை வருவாங்க லீவு நல்லா வருவாங்க வந்துட்டு போவாங்க இந்த திருவிழா அப்பன்னு நாள் இல்ல எப்பனாலும் பாத்துக்கலாம்
2: இல்ல அந்த காலகட்டத்துல நீங்க வந்து கிராமப்புறத்துல வாழ்ந்தவர் இப்ப வந்து நினைத்தாலே நம்ம சொந்தங்கள் கூட கொஞ்ச நேரத்திலே நம்ம ஒன்றிணைந்தரலாம் அவங்கள போய் பார்க்கலாம் வீடு பக்கத்துல இருக்கோம் இப்ப இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கடினமாயிருச்சு இல்லையா இருந்தாலும் சனி ஞாயிற்று கிழமைகள்ல எல்லாருமே வந்து உங்களை வந்து பார்ப்பதும் நீங்க அவங்க கூட நேரம் செலவழிப்பதுமே வந்து ரொம்ப சிறப்புங்கய்யா இந்த மகிழ்ச்சி என்றென்றும் உங்களுள் நீடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அடுத்த ஒரு விருப்ப பாடல் என்ன பாடல் கேட்க போறீங்க
1: ஒரு சந்தோஷமான ராக் பாட்டு கேட்கலாமா
2: கண்டிப்பா
1: என்ன பாட்டுனா போய் என்ற பையன்
2: BOOY பாய் என்ற
1: பையன்
2: உற்சாகமான பாடல் அது கண்டிப்பாங்கய்யா இந்த நேரத்துல பயணிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு உத்வேகம் கொடுத்திருக்கீங்க நீங்க அந்த பாடல் அடுத்து கேட்கலாம்
3: BOOY பாய் என்ன பையன்

0: ஐயா, உங்க நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்களா இன்று மின்னலில் பேச போகிறேன் அப்படின்னு?
1: எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க கால் பண்ணோனே சொல்லிட்டேன்.
0: அப்ப வானொலியில எல்லாரும் மும்முரமா இருப்பாங்க உங்களுடைய அந்த குரலை கேட்பதற்கு. குரலை கேட்டுட்டு இருப்பாங்க இப்ப இல்லையா?
1: ஆமா, கேட்டுட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வைவு கொடுத்ததுக்கு.
0: கண்டிப்பா, மின்னலுக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு உறவை பற்றி ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: என்ன சொல்றேன்னா நீங்களா இளைஞர்களா நீங்க படைக்கிறீங்க நிகழ்ச்சிய, ரொம்ப அற்புதமா படைக்கிறீங்க. மெயின் காரணம்னா நேயர்கள் கேட்கிற பாட்டை வந்து முடியாதுன்னு சொல்லாம இப்பயே ஒளிபரப்புறேன் கேளுங்கள் சொல்லி நீங்க ஒளிபரப்புறீங்க பாருங்க, அதான் பெரும் விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி,
0: ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இப்படிப்பட்ட ஒரு நேயர் எத்தனை ஆண்டு காலமா கேட்டுட்டு இருக்கீங்க மின்னல் எஃப்எம்?
1: 7 வயசுல இருந்து கேட்டிருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு 7 வயசுல இருந்து இப்போ வரைக்கும் மின்னல் எஃப்எம் தான். அப்ப வந்து ரேடியோ 6, அப்ப வந்து எல்லாத்தையும் தெரியும். நீங்க ராத்திரிலாம் ஒழுங்கா இருப்பீங்களே, 6 மூலம் நீங்க பேட்டி கண்டதுலாம் ரொம்ப சந்தோஷம்.
0: சென்ற மாதத்துக்கு அதுக்கு முந்தைய மாதம்
1: ஒரு மாசம் பூரா அது மீஸ் பண்றது இல்ல. அவங்க குரல் எல்லாம் கேட்டு ரொம்ப நாளா ஆச்சு, ரொம்ப சந்தோஷமா
0: அதெல்லாம்
1: கேட்டிருக்கு. நீங்க நிகழ்ச்சி நல்ல திறம்பட நல்ல அருமையா, உங்க தமிழ் தான், எல்லாருடைய தமிழ் தான் ரொம்ப அற்புதம்.
0: நன்றிங்க ஐயா. நம்ம மொழி தானே நம்மளோட அடையாளம்.
1: ஆமாங்க ஐயா,
0: கண்டிப்பா. சரிங்க ஐயா, நம்ம கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களிடமும் நீங்க நிறைவா ஒரு விஷயம் சொல்ல போறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க?
1: என்ன சொல்ல வர்றதுன்னா, உங்களுக்கு சந்தோஷம், சோகமா இருக்கிறீங்களா எல்லாம் விட்டு தள்ளிட்டு இந்த எஃப்எம் கேளுங்க. எஃப்எம் தான் உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும். உங்க வேற எங்கேயோ உங்களை கொண்டு போயும்.
0: கண்டிப்பா அந்த மகிழ்ச்சி அவரிடம் இருக்கும், அந்த மகிழ்ச்சி எல்லாரிடமும் நிறைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சேதுபதியா கேட்டுக்கிட்டாங்க. சரிங்க ஐயா, நிறைய திட்டங்கள் வச்சிருக்கீங்க நீங்க. அடுத்து எந்த ஒரு அவதாரத்தில் உங்களை பார்க்கலாம் நம்ம?
1: ஒரு இன்னும் முடிவு பண்ணலையா, இப்பதான் ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம். வியாபாரத்துல இறங்கலாம்னு ஒரு முடிவுல இருக்கு, அது இன்னும் அது கூடி வரணும்னு எதிர்பார்ப்போமே.
0: ஆஹா, 65 வயதுல வியாபாரம் தொடங்கணும்னு யோசிச்சிருக்கீங்க?
1: ஆமாங்க ஐயா.
0: அப்ப கண்டிப்பா நீங்க தான் இந்த தன்முனைப்பை வந்து நிறைய பேருக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, எல்லாரும் ஓய்வு பெற்ற பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கும், வியாபாரம் தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க அந்த முடிவை எடுப்பதற்கான, சரி செய்வோம் கண்டிப்பா அப்படின்னு எடுப்பதற்கான காரணம் என்ன?
1: காரணம் என்னன்னா, இவ்வளவு இத்தனை வருஷம் நம்ம வேலை செஞ்சிட்டோம், சோ இது ஒரு வியாபாரத்துல ஈடுபடலாமே, ஒரு மாற்று வழிய மாற்று வழிக்கு இருக்க வரைக்கும் போவோமே அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம்.
0: கண்டிப்பா அந்த எண்ணம், அதாவது உங்க அமுதவள்ளியுடன் இணைந்தா ரெண்டு பேருமா?
1: ஆமாங்க, ரெண்டு பேரும் தான்.
0: தெரியும், நீங்க வியாபாரம் தொடங்க போறேன்னு சொன்னப்பவே தெரியும் ரெண்டு பேரா தான் தொடங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு எண்ணம் ஐயா ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கு வந்ததுக்கு எங்களுடைய மின்னலுடைய மிகப்பெரிய வாழ்த்தும் பாராட்டும்.
1: ரொம்ப நன்றி.
0: கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து எடுக்கும் அந்த அடுத்த திட்டங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா உங்க கூட பேசினது. அதாவது
1: உங்களோட பேசுறது ரொம்ப,
0: எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஆரம்பத்துல இருந்தே எங்களை எப்போதும் அறிவிப்பாளர்கள் அப்படியே உற்சாகமா பேசுவோம். நம்ம கூட பேசுற அந்த நேயர்கள் வந்து சில நேரம் கொஞ்சம் சோர்வா இருப்பாங்க, ஏன்னா வந்து இரவு நேரம் இல்லையா. ஆனா இன்னைக்கு நானா நீயா அப்படின்ற போட்டி தான் சேதுபதி ஐயா நமக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு ஆரம்பத்துல இருந்து உற்சாகமாவே பேசிட்டு இருந்தாரு, அதற்கு மிகப்பெரிய நன்றி ஐயா.
1: ரொம்ப நன்றி ஐயா, உங்களை பேசுறது ரொம்ப நன்றி. உங்களோட இதை வந்து நல்ல கூர்ந்து பார்ப்பேன், நேத்து கூட உங்களை பார்த்தேன் டிக்டாக்.
0: ஓ அப்படிங்களா, சரி சரி. கண்டிப்பா எங்க டிக்டாக் நேரலையில் நீங்க இனிமேலும் அடிக்கடி இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி. நிறைவு பாடலா என்ன பாடல் கேக்குறீங்க?
1: நிறைவு பாடலா எனக்கு ஒரு ஆசை.
0: என்ன ஆசை அது?
1: எனக்கு ஒரு ஆசைனா எல்லாம் கூடி வரணும் ஆசைகளா.
0: கண்டிப்பா எல்லாம் கூடி வரும். அந்த ஆசைய இந்த ஆசையுடன் நாங்க உங்களுக்கு ஒளிபரப்பி நிறைவேற்றுறோம். கேளுங்க ஐயா அந்த பாடல.
1: ரொம்ப நன்றி ஐயா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி.

0: இடம் பெறுவது ஞானச்சுடர்.
1: வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம், உங்களில் யாராவது இந்த கனவு கண்டீர்களா என்பது கேட்பது வழக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை நாடினானோ அவர்கள் தாம் கண்ட கனவை அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்வார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதரும் விளக்கம் அளிப்பார்கள். ஒரு நாள் அதிகாலையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், இன்று இரவு கனவிலே இரண்டு வானவர்கள் என்னிடம் வந்து என்னை எழுப்பி நடங்கள் என்றார்கள். நாங்கள் ஒரு கழித்து படுத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதரிடம் சென்றோம். அங்கு அவரின் தலைமாட்டில் இரும்பாலான கொக்கியுடன் ஒருவர் நின்றிருந்தார். அவர் படுத்திருந்தவருடைய முகத்திலே ஒரு பக்கமாக சென்று கொக்கியால் அவரின் முகவாயை பிடறி வரையே கிழித்தார். அதே போன்று அவரின் மூக்கு துவாரத்தையும் கண்ணையும் கிழித்தார். பிறகு அவர் படுத்திருந்தவரின் மறுபக்கம் சென்று முதல் பக்கத்தில் செய்தது போன்றே செய்தார். இந்த பக்கத்தில் செய்து முடிப்பதற்குள் அந்த பக்கம் பழையபடி ஒழுங்காக ஆகிவிடுகிறது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் வந்து மலக்கிடத்தில் கேட்கிறார்கள், இவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது அந்த இரண்டு மாணவர்கள் வந்து, நீங்கள் பல விந்தைகளை பார்த்திருக்கின்றீர்கள், அந்த காட்சிகளின் விவரங்களை பற்றி சொல்கிறார்கள். தன்னுடைய முகவாய், மூக்கு, துவாரம், கண் ஆகியவற்றை பிடறி வரை கிழிக்கப்பட்டுக் கொண்டிருந்த மனிதனுக்கு அருகில் நீங்கள் சென்றீர்களே, அந்த மனிதன் அதிகாலையில் தம் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு பொய்யை சொல்லுவான், அது பல்வேறு வழிகளிலே உலகம் முழுவதும் பொய் சேரும் என்பதாக சொன்னார்கள். பொய் என்பது மனித இனத்தால் மிக மிக சாதாரணமாக செய்யப்படும் தீமை. பொய் சொல்வது வாழ்க்கையிலே இன்றியமையாதது என்ற அளவுக்கு போய்விட்டது. வியாபாரத்திலே பொய், அமானியத்தை பேணுவதில் பொய், வாக்குறுதியை காப்பாற்றுவதிலே பொய், ஆற்ற வேண்டிய காரியங்களில் பொய், தாராளமாக இப்படி பொய்கள் பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். வதந்தியால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான அசம்பாவிதங்களுக்கும் அதை பரப்பியவர் மீதே சேர்கின்றது. வதந்தியால் பலரின் வாழ்க்கை பாழாகி போயிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நவீன காலத்திலே தகவல் பரப்பும் சாதனங்களால் உண்மைக்கு புறம்பான பொய்யான ஜோடிக்கப்பட்ட செய்திகள் அதிகம் பகிரவும் செய்யப்படுகிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலர் இன்றைய நவீன கால கருத்து பரிமாற்று சாதனமான இமெயில், பேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் பல வழிகளிலே ஒரு தகவலை பெற்றால் அதன் உண்மை நிலையை அறியாமல் ஆர்வ கோளாறினால் அதை அப்படியே தமது நண்பர்களுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் அனுப்பிவிடுகிறார்கள். ஒருவர் தான் கேட்டதையெல்லாம் அறியாமல் அப்படியே அறிவிப்பது ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதிய சான்றாக இருப்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். பொய் பேசுவது என்பது மனித சமுதாயத்தை சீர்கேட்டுக்கு இட்டு செல்லும் ஒரு கெட்ட செயலாக இருக்கின்றது. சத்திய இஸ்லாமிய மார்க்கத்திலே பொய் பேசுவது தடை செய்யப்பட்டிருப்பது அல்லாமல் அதன் விளைவுகளை பற்றி மிக கடுமையாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், இன்னும் நீங்கள் உண்மை பேசக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள் என்று குர்ஆன் உபதேசிக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிச்சயமாக உண்மை என்பது புண்ணிய செயலுக்கு வழிகாட்டும், புண்ணிய செயல் என்பது சுவர்க்கத்துக்கு வழிகாட்டும். திண்ணமாக ஒரு மனிதன் உண்மை பேசிக் கொண்டிருக்கின்றான், இறுதியிலே அல்லாஹ்விடத்திலே உண்மையாளன் என்று எழுதப்படுகின்றான். மேலும் சொன்னார்கள், பொய் என்பது தீமைக்கு வழிகாட்டுகிறது, தீமை செய்வது நரகத்துக்கு வழிகாட்டுகிறது. திண்ணமாக ஒரு மனிதன் பொய் பேசிக் கொண்டிருக்கின்றான், இறுதியிலே அல்லாஹ்விடத்திலே மகா பொய்யன் என்று எழுதப்படுகின்றான். இறை விசுவாசிகளின் பேச்சில் உண்மையும் அழகும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கின்றது. இதயங்களின் ஆழத்திலிருந்து வரும் நேர்மையான வார்த்தைகளாகவும் அது இருக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையும் நண்பகத்தன்மையும் அழகான பேச்சுகளும் ஒரு இறை விசுவாசிக்கான சிறந்த அடையாளமாக இருக்கின்றது. உண்மை பேசுவது, அழகிய வார்த்தைகளால் மக்களோடு உரையாடுவது என்ற அம்சத்தை அளவற்ற அருளாளனின் அடியார்களாகிய நாம் கடைபிடிக்கும் அதே வேளையிலே உண்மைக்கு புறம்பான வார்த்தைகள், அறிவீனமான செயல்களை செய்வதை விட்டும் நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். நாம் பொய் பேசுவதை நாமும் விரும்புவதில்லை, நம்மிடத்திலே மற்றவர்கள் பொய் பேசுவதையும் நிச்சயமாக நாம் விரும்ப மாட்டோம். மனைவி கணவனிடத்திலே பொய் பேசுவதை கணவன் விரும்புவானா? அதே போன்று கணவன் பொய் பேசுவதை மனைவி விரும்புவாளா? பிள்ளைகள் பொய் பேசுவதை பெற்றோர்கள் விரும்புவார்களா? கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் பொய் பேசுவதை ஆசிரியர்கள் விரும்புவார்களா? இப்படி யாருமே விரும்பாத ஒரு செயல் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து வைத்திருக்கின்றோம். யா அல்லாஹ், பொய் சொல்லுவதையும் பாதுகாத்து உண்மையாளர்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக.
1: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கிம்.
4: நீ நல்ல
0: FM இளமை புதுமை இனிமை
4: ஆக இன்றைய காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய பாடல்கள் தகவல்கள் நம்ம பேசினது மலரும் நினைவுகள்னு எல்லாமே உங்களை கவர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்போதுமே உண்டு. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்து தான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்து தான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.
2: ஒரு ஊர்ல ஒரு நரி இருக்கு.
3: அத பாட்டா செஞ்சிருக்காங்க.

0: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு
1: ராஜா சார் பாட்டு.

0: ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேந்தாவ பேசுறேன்.
1: சத்தியமா நான் சொல்ல ரெண்டி உன் பார்வை தூக்குதடி.
0: டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: இருமீன்கள் ஒரு உரையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க.
0: மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டு மாநில இருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன்னினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். அசியுசு

வந்து பேசுறேன். மண்டே டு ஃப்ரைடே 12 மணி ஒரு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம பாடல் தாங்க மின்னல் எஃப்எம்ல. இது நம்ம நேரம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
4: ஒரு கணம் போதும்

மின்னல் FM இளமை புதுமை இனிமை காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள் இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மங்கள இசை.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மனித விழுமியங்கள், நெறிமுறை, சமூகத்தை பற்றிய ஆழமான புரிதல் ஆகியவற்றின் அடிப்படையில் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட வேண்டுமென பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அதன் விவேகத்திலும் செயல்திறனும் மட்டும் கவனம் செலுத்தப்படக்கூடாது என அவர் நினைவூட்டியுள்ளார். இவ்வேளை குறைக்கடத்தி தொழில்நுட்ப தளமாக மலேசியா அதன் நிலையை வலுப்படுத்தியுள்ளதை தொடர்ந்து ஜப்பானின் முன்னணி நிறுவனங்கள் நாட்டின் உயர் தொழில்நுட்ப துறைகளில் முதலீட்டை விரிவுபடுத்த விருப்பம் தெரிவித்துள்ளதாக நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். குறைக்கடத்தி துறையின் துரித வளர்ச்சிக்கு ஈடாக மலேசியா அதில் முக்கிய கவனம் செலுத்துகிறது என்றார் அவர். மேற்காசிய புவி அரசியல் பதற்றத்தால் எழுந்துள்ள பொருளாதார அழுத்தங்கள் ஒற்றுமையை சீர்குலைக்க அனுமதிக்கப்படக்கூடாது என துணை பிரதமர் ரதுசி ஃபடிலா யூசுப் கூறியுள்ளார். புவி அரசியல் பதற்றம் சம்பந்தப்பட்ட நாடுகளை மட்டும் பாதிக்கவில்லை, மாறாக விலையேற்றம், விநியோகத்தொடர் நெருக்கடி, சவாலான வாழ்க்கை செலவினம் ஆகியவை மூலம் நாட்டின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார் அவர். உலகளாவிய விதிமுறைகளை உருவாக்குவதில் ஆசியான் கூட்டமைப்பு இன்னும் பெரிதாக பங்காற்ற வேண்டுமென வியட்நாம் பிரதமர் லீ மின் ஹோங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய போக்குகளில் ஆசியான் பங்களிப்பாளராக மட்டுமில்லாமல் அவற்றை வடிவமைக்க அழைப்பு அவர் விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முடக்கப்போவதாக அச்சுறுத்திய கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் புதிய பாலம் இவ்வாரம் திறக்கப்பட உள்ளதாக கனடிய பிரதமர் மக்கெய்னி தெரிவித்துள்ளார். கனடாவின் ஒன்டாரியோ மாவட்டத்தையும் அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தையும் இணைக்கும் $4.7 பில்லியன் மதிப்பிலான கோடேஹோ பாலத்தின் கட்டுமானம் 2018 தொடங்கியது. விளையாட்டு. 2026 உலகக்கிண்ண கட்பந்து போட்டியில் உள்நாட்டு பயிற்றுநர்களை விட வெளிநாட்டு பயிற்றுநர்கள் அதிகம் இருப்பர். இந்த போட்டியில் பங்கேற்கும் 48 தலைமை பயிற்றுநர்களுள் 28 பேர் வெளிநாட்டவர். மீதமுள்ள 20 பேர் தங்களது சொந்த நாடுகளை பிரதிநிதிக்கும் உள்நாட்டு பயிற்றுநர்களாவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது. தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் இஸ்ரா வசனம் 9 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்து எறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்.
2: இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதீ ஹிய அக்வம் வ

நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது. மேலும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறது.

நேர்களே, ஒருவர் அரும்பாடுபட்டு சம்பாதித்த பொருளை பிறருக்கு வாரி வழங்கும்போது அவர் தயாலசீலராகிறார். தயாலத்தன்மை என்பது இறை விசுவாசத்தின் அடிப்படையில் இயற்கையாகவே ஏற்படக்கூடிய சிறப்பியல்பாக இருக்கிறது. நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த பாடுபட்டு சேகரித்த பொருளை தானம் வழங்குவதென்பது சாதாரண விஷயமல்ல. ஒருவரை நோக்கி 10 ரக்காத்துகள் தொழுங்கள் என்றால் அதை அவர் உடனே நிறைவேற்றுவதற்கு தயங்க மாட்டார். அதுபோலவே சிபாரிசு தேடி போனால் செய்வார். உடல் உழைப்பை கோரினால் தந்துவிடுவார். ஆனால் பணத்தை கேட்டால் தருவதற்கு தயக்கம் ஏற்படும். ஏன், ஒரு சிலருக்கு மயக்கம் கூட வந்துவிடும்.

நேர்களே, சமுதாயத்தின் நியாயமான தேவைகளுக்கு இல்லாதாருக்கு, இயலாதாருக்கு, யாசிப்போருக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கும் அருங்குணம் ஒருவரிடம் இருக்குமென்றால் அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்பிக்கை கொண்டோரே, பேரங்களும் நட்புறவுகளும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த இறுதி தீர்ப்பு நாள் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழிகளில் செலவு செய்யுங்கள் என்று அல்குர்ஆன் சூரத்துல் பக்ரா வசனம் 254 இவ்வாறு அல்லாஹ் கூறியுள்ளார்.

நேர்களே, அல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய பொருட்களை செலவு செய்பவர்களுக்கு உதாரணம், ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிபவன் என்று அதே சூரத்துல் பக்கராவில் வசனம் 261 அல்லாஹ் இவ்வாறு கூறியுள்ளான். இப்படிப்பட்ட வசனங்களிலும் ஹதீசுகளிலும் ஆழ்ந்த நம்பிக்கை இருந்து நாம் அள்ளி கொடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அள்ளித் தருவான் என்கிற ஈமான் நிரம்ப பெற்றவர்களிடம்தான் தயாளத்தன்மை அமைந்திருக்கும். ஆக நேர்களே, நாமும் அள்ளித் தருகின்ற தயாளத்தன்மை பெற்றவர்களாக திகழ அல்லாஹ் கிருபை செய்வானாக.

0: ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
1: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம், நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம், நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
3: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
4: நேரம் காலை மணி 6:30.

0: நம்ம நேயர்களுக்கு காலை வணக்கம் மற்றும் ஒரு வணக்கம் மின்னல் நிகழ்ச்சியில இன்றைக்கு சந்திக்க ரவீன் மற்றும் திரேசா எப்போது போல வந்திருக்கோம்.
1: ஆமா, கடந்த வாரம் நீங்க இல்ல, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலம் நலம் அறியா அவள் எப்படி? நான் நல்லா நல்லா இருக்கா?
0: எல்லாம் நல்லா இருக்கு.
1: நல்லா சிறப்பு
0: நிகழ்ச்சியில நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு தானே?
1: சிறப்பா இருக்கு. ரவீன், காலையில வந்து எப்போதுமே நம்ம எழுந்து வரும்போது சாலை இதெல்லாம் இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு வரலாம். ஆனா இன்னைக்கு பயங்கர மழைக்கு மத்தியில ஒரு பக்கம், அப்புறம் குளிர்ந்த காற்றுக்கு மத்தியில இன்றைய புதன்கிழமையே ஆரம்பிச்சிருக்கோம்.
0: நீங்க எங்க இருந்து வந்தீங்க? மழையா
1: இருக்காங்க?
0: புதன்கிழமை பொழுது நல்ல ஒரு பொழுது. சில பகுதிகளில் மழையா இருக்கு, சில பகுதிகளில் வந்து அப்படியே ரொம்ப தெளிவா இருக்கு. இன்றைக்கு வந்து நீங்க வேலைக்கு போறதா இருந்தா பார்த்து பத்திரமா போங்க. ஒருவேளை உங்க இடத்துல மழையா இருந்தா
1: அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. மழை வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் முன்கூட்டியே கொஞ்சம் ஆயத்த வேலைகள்லாம் இருப்போம். அந்த மாதிரி இன்றைய நாள் மிக சிறப்பா அமையணும், அதுதாங்க எங்களுக்கும் வேணும்.
0: தொடக்க பாடல் விநாயகர் போற்றி பாடலோடு வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: இன்னைக்கு நான் என்ன ஃபிட்னஸ் டிப்ஸோட வந்திருக்கேன்னா, ஸ்குவாட் செய்யுது. ஸ்குவாட் வந்து எளிய முறையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ எல்லாரும் வந்து காலையில வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களோ இல்லை வேலைக்கு போறவங்களோ எல்லாருமே வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி செய்யலாம்னா, ஒரு சேர் எடுத்துக்கோங்க. ஒரு சேரோ இல்லை உங்க வீட்டில் இருக்க ஒரு சோஃபாவோ அங்கே வந்து நீங்க வந்து ஒரு 10 முறை உட்கார்ந்து எந்திரிங்க. அதை வந்து நீங்க ஒரு 3 செட் வந்து பண்ணலாம். ஸோ 3 செட்டுமே வந்து 10 முறை நீங்க வந்து செய்யலாம். ஸோ இதனால வந்து என்ன நன்மை வந்து பாத்தீங்கன்னா, உங்க துடைகள் மற்றும் உடலின் கீழ்ப்பகுதி தசைகள் வந்து வலுப்படுத்தும். நிறைய பேர் வந்து முட்டி வலின்னு சொல்லுவீங்க, ரொம்ப தூரம் எங்களால் நடக்க முடியல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது வயசானவங்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ டெய்லி காலையில வந்து இந்த ஸ்குவாட் வந்து நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டி வலிகளும் வந்து குறையும். ஓகே, நன்றி, வணக்கம். ஸோ இதோட நாளைக்கு ஒரு நல்ல ஃபிட்னஸ் டிப்ஸோட வரேன்.

0: வணக்கம், மின்னல் கேட்டு இன்றைக்கு வந்து நாளிதழ்கள் வந்திருக்கும் முக்கியமான செய்திகள் பார்க்கலாம். மக்கள் ஓசிக்கு நம்ம போகலாம். திரேசா,
1: சொல்லுங்க என்ன செய்தி?
0: இது வந்து கொஞ்சம் சமூக வலைதளங்கள்ல இந்த மருத்துவமனையில பார்த்தோம்னா புறாக்கள் வந்தன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வைரலா போனிச்சுல. இது வந்து கில்லான் துங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில நடந்திருக்கு. நோயாளிகள் சிகிச்சைக்காக தங்கி இருக்கக்கூடிய வார்டுல பார்த்தோம்னா புறாக்கள் வந்து அங்க வந்து கொஞ்சம் வர்ற மாதிரி, அங்க இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுற மாதிரியான காணொலி வந்து கொஞ்சம் வைரலா வந்துச்சு இல்லையா. இப்ப அதனால வந்து திங்கட்கிழமை, அதாவது நேற்று முன்தினம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில இந்த மருத்துவமனையில மருத்துவமனை தற்போது செய்து வருவதாக
1: தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா சில காணொலிகள் வந்து நம்மை பார்க்கும்போது எதற்காக தான் இதை பதிவு செய்யறாங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இல்லையா. குறிப்பா இந்த தற்கொலை செய்யறதோ இல்ல வன்முறை சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும் போது ஒன்னு நமக்கே மன ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுது, இன்னொன்னு இது போன்று மற்றவர்களை செய்யறதுக்கு அது வந்து ஒரு தூண்டுதல் உணர்வை ஏற்படுது. அதனால இனி வன் செயல் தற்கொலைகளை கொண்ட காணொலிகளை முற்றிலுமாக அகற்றிவிட வேண்டும் அப்படின்னு தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபசல் வந்து உத்தரவிட்டிருக்கிறாரு. குறிப்பா இந்த சமூக வலைதளங்கள்ல வன் செயல்கள் தற்கொலை காட்சிகள் அடங்கிய எல்லா காணொலிகளையுமே உடனுக்குடன் அகற்றுமாறு அவர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி காணொலிகள் சமீபத்தில் வந்து கேலா இரண்டு விமான நிலையத்துல ஒரு பெண் வந்து மேலிருந்து கீழே விழுந்து காணொலியா பதிவு செய்திருக்காங்க இல்லையா. இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த காலகட்டத்துல எல்லாம் ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா முதல்ல உதவி செய்வோம், காணொலி எல்லாம் இருக்காது. இப்ப வந்து உதவியை காட்டுல முதல்ல காணொலி பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வருது இல்லையா. அங்க மனிதமும் குறையுது, மனநலமும் பாதிக்குது. அதனால இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு.
0: இந்த நடவடிக்கை பார்த்தோம்னா இந்த ஒன்சா இணைய பாதுகாப்பு சட்டம் இந்த ஆண்டு ஜனவரி தொடங்கி நம்ம நாட்டில் அமலுக்கு இந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கோம். அதன் கீழ் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கட்டம் கட்டமாக அமல்படுத்தப்படவிருக்கின்றது. இணையதளங்களில் வந்திருக்கும் ஒரு செய்தி நம்ம பார்க்கலாம். அரசு மலேசிய கடற்படை TLDMக்கு சொந்தமான இரண்டாம் தொகுதிக்கு சேர்ந்த மூன்று கடலோர பணி கப்பல்கள் 2027 ஆண்டுக்குள்ள முழுமையா பயன்பாட்டிற்கு நம்ம நாட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2024 ஒப்பந்தம் கையெழுத்தில் துருக்கிய கூட மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த கப்பல்கள் பார்த்தோம்னா இந்த கட்டுமான பணிகள் தற்போது ரொம்ப சீரா நடந்துகிட்டு இருக்கா. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அது நம்ம கடலுக்கு வரும். அடுத்த கட்ட பணிகளை வந்து இந்த மூன்று கப்பல்கள் மேற்கொள்ளும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.
1: சரி, இந்த பக்கமா வந்து பிரதமர் சொல்லிருக்காரு, AI செயற்கை நுண்ணறிவு வரும்போதே உலகத்துல எல்லாம் நிபுணர்கள் கணிச்சது இதுதான், நன்மை தீமை இரண்டுமே இருக்கும், ஆனா அதன் அடிப்படையில நாம எது தேர்வு செய்யறோம் அப்படின்றது அந்தந்த நாடை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இப்ப பிரதமர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு மேம்பாடு மனிதனுடைய நற்பண்புகள் மற்றும் ஒழுக்கத்தை சிதைக்காமல் நேர்மை மற்றும் தார்மீக பொறுப்பு ஆகியவற்றை மேம்படுத்துறத வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரதமர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். குறிப்பா இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் மனித விழுமியங்களை சிதைக்கவே கூடாது, மனித மாண்பு சமூக நீதி உலக சமூகத்தின் நல்வாழ்வை வலுப்படுத்துறதுக்கு தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பிரதமர் கேட்டிருக்காரு.
0: சரி, இன்றைக்கு வந்து நிறைய செய்திகள், நேற்று இணையதளங்களை வந்து செய்திகளை நம்ம பார்த்தோம். நேர்களை வந்து இன்றைக்கு அழைக்க போறாங்க. அதற்கு முன்பாக திரேசா, இன்றைக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்ல மீன்காந்த அதீத உணர்திறன் குறைபாடு விழிப்புணர்வு நாள். குறிப்பா வந்து இவங்க வந்து ரொம்ப இந்த கைத்தொலைபேசி மடிக்கணினி இது பக்கத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு மாற்றம் வரும், ஒரு தலைவலி வரும், உடல் ரீதியா சில மாற்றங்களை எதிர்நோக்குவாங்க. அது பற்றி அப்புறமா நம்ம பேசுவோம். ஆனா இப்ப வந்து நேர்கள்கிட்ட ஒரு கேள்வி நாங்க கேட்க போறோம்.
1: இது கேள்வியா இல்லாம ஒரு சவாலாவே கொடுக்கறோம்னு வெச்சுக்கங்களா, அது கற்பனை தான். நீங்க எங்ககிட்ட கேட்டிருக்கிறது எங்க ரவி நீங்க திரேசா அப்படினா அப்ப நாங்க பிறகு தான் கொடுப்போம். அதாவது வெறும் 30 நாள் கை தொலைபேசியே இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும், அது எப்படி சாத்தியம் நீங்க கேக்கலாம். ஆனா உங்களுக்கு 10 million நாங்க பரிசு தொகையா தர போறோம்.
0: நீங்க கொடுக்க போறீங்களா?
1: அதான் சொல்ற ரவின் வந்து அவருடைய தொகையை வச்சிருக்கிறாரு, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இப்ப ரவின் வந்து 10 million கொடுக்கறாரு.
0: மாட்டி விடுறீங்க என்ன? சரி,
1: 10 million கொடுக்கற 30 நாள் கை தொலைபேசி இல்லாம நீங்க இருக்கணும். முடியுமா இல்லையா?
0: முடியுமா முடியாது அழைத்து சொல்லுங்க. 2282 5733 அல்லது 4768

0: வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது தன் பலத்தாலும் கம்பீரமான தோற்றத்தாலும் காட்டில் இருந்த எல்லா மிருகங்களையும் பயமுறுத்தி வைத்திருந்தது. பயத்தினால் எந்த மிருகமும் சிங்கத்தின் பக்கத்தில் செல்ல தைரியம் காட்டவில்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய ஈ பயம் இல்லாமல் சிங்கத்தின் மேல் போய் அமர்ந்தது. அதை பார்த்த சிங்கம் கோபமாகி கர்ஜனை செய்தது. உன்னை என் பற்களால் கடித்து கொதறி விடுவேன், என் நகங்களால் கீறி விடுவேன் என்று மிரட்டியது. அதற்கு ஈ சிரித்து கொண்டே சொன்னது, நீ பலசாலியா இருக்கலாம், உன்னை பார்த்தா மற்ற மிருகங்கள் பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். மேலும் அது சொன்னது, நீ சொன்ன மாதிரி உன்னையே நீ பற்களால் கடித்துக் கொள்ளவும் நகங்களால் கீறி கொள்ளவும் நான் செய்வேன். இதை கேட்ட சிங்கம் சிரித்தது. அது எப்படி செய்வாய், முடிந்தால் செய்து காட்டு என்று சவால் விட்டது. உடனே ஈ சிங்கத்தின் முதுகில் போய் அமர்ந்து கடித்தது. அதை விரட்ட சிங்கம் முயன்ற போது ஈ வேகமாக பறந்து சென்று விட்டது. சிங்கம் கோபத்தில் தன் முதுகை தானே கடித்துக் கொண்டது. இப்படி பல முறை ஈ சிங்கத்தை ஏமாற்றியது. ஒவ்வொரு முறையும் சிங்கம் கோபத்தில் தனக்கு தானே தீங்கு செய்து கொண்டது. கடைசியில் சிங்கம் தன் இயலாமையை நினைத்து வெக்கப்பட்டது. அந்த நாள் முதல் அது ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. உருவத்தை பார்த்து யாரையும் ஏளனம் செய்ய கூடாது. சிறியவர் என்று நினைப்பவர்களிடமும் பெரிய திறமையும் அறிவும் இருக்கலாம். பலம் மட்டுமே வெற்றியை தருவதில்லை, புத்தி, பொறுமை மற்றும் திறமையான சிந்தனையும் அவசியம். சில நேரங்களில் சிறிய சக்தியால் கூட பெரிய பலத்தை வெல்ல முடியும். அதனால் யாரையும் குறைவாக மதிப்பிடாமல் அனைவரையும் மரியாதையுடன் நடத்துவதே சிறந்தது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலு.
1: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: கமன்சேலிருந்து கவிதா வந்திருக்காங்க. வணக்கம் கவிதா.
1: வணக்கம்.
0: 30 நாள் கை தொலைபேசி இல்லாம இருக்க முடியுமா?
1: கண்டிப்பா முடியும்.
0: முடியுமா?
2: அடிப்படையிலே உங்களுக்கு கை தொலைபேசி வேணாமா?
1: அடிப்படையிலே வேணா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேலை பளு நிறைய இருக்குது. நான் ஒரு ஆசிரியர், அடிக்கடி மீட்டிங், அதுவும் பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்களா. சோ தயவு செய்து வேணாம்.
0: இரவுலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா என்ன?
1: பெற்றோர்களுக்கு
0: தெரியும், ஓ நம்ம வந்து இத்தனை மணிக்கு பிறகு ஆசிரியர்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியணும்ல.
1: ஆமா, அது ஒரு பேசிக் இது வந்துட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு ஆசிரியர்களுக்கும் வந்துட்டு குடும்பம், அவங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருக்கணும். ஆனா இவங்க வந்துட்டு ஓகே ஹாலிடேல டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தெரியும், ஆனா ஹாலிடேல தான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சோ ஈவன் தோ நம்ம இருக்கிற, ஐ மீன் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னுக்கு நம்மள்ட்ட எல்லாம் அந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் இல்ல. ஆனா இப்ப அது இருந்தும் டீச்சர் அதுல தகவல் சொல்லியும் மறுபடியும் பர்சனலா பிஎம் பண்ணுவாங்க. டீச்சர் இப்படி, டீச்சர் என் பிள்ளை தண்ணி குடிக்கல, தண்ணி செய்யுங்க டீச்சர், ஏ தபாவா பென்சில் பாவா, அந்த எக்ஸ்ட்ரா வேலையில வந்து நம்மளுக்கு
0: பள்ளிக்கு போங்க கவிதா.
1: நன்றி, வணக்கம்.

0: ஜப்பானின் முன்னணி நிறுவனங்கள் மலேசியாவின் உயர் தொழில்நுட்பத்துறையில் முதலீட்டை விரிவுபடுத்த அழைப்பு. பொருளாதார அழுத்தம் மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்க அனுமதிக்கக்கூடாது. வணக்கம், சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மனித விழுமியங்கள், நெறிமுறை, சமூகத்தை பற்றிய ஆழமான புரிதல் ஆகியவற்றின் அடிப்படையில் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட வேண்டுமென பிரதமர் டத்தோஸ் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அதன் விவேகத்திலும் செயல்திறனிலும் மட்டும் கவனம் செலுத்தப்படக்கூடாது என அவர் நினைவூட்டினார். நேற்று ஜப்பான் டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் மனித இயந்திர மேம்பாட்டில் மனித நேயம் எனும் தலைப்பில் சிறப்பு விரிவுரையை படைத்தபோது பிரதமர் இவ்வாறு கூறினார். 2030 AI திறனுடைய நாடாக உருவெடுக்கும் இலக்கை மலேசியா கொண்டுள்ளது. அதன் மேம்பாட்டில் தொழில்நுட்ப வளர்ச்சி, சமூக முதிர்ச்சி, மனித விழுமியங்கள் ஆகியவை சமநிலையாக இருக்கும் என்றார் அவர். இவ்வேளை மலேசியா வட்டார குறைக்கடத்தை தொழில்நுட்ப மையமாக தனது நிலையை வலுப்படுத்தியுள்ளதை தொடர்ந்து உயர் தொழில்நுட்ப துறைகளில் முதலீடுகளை விரிவுபடுத்த ஜப்பானின் முன்னணி நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். ஜப்பானின் நிறுவனங்களான IBM கார்ப்பரேஷன், மிட்சுபிஷி கார்ப்பரேஷன், எனோஸ் கார்ப்பரேஷன், சீசன் எனர்ஜி இன்கார்ப்பரேஷன், டென்சோ கார்ப்பரேஷன், மருபினி கார்ப்பரேஷன் ஆகியவற்றுடன் அவர் சந்திப்பு நடத்தினார். அந்த அனைத்து நிறுவனங்களும் AI, மேம்பட்ட கணினி தொழில்நுட்பம், உயர் தொழில்நுட்ப வாகன உற்பத்தி, ஆற்றல் கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மேம்பாடு ஆகியவற்றில் முன்னோடியாக உள்ளன. டத்தோஸ்ரீ அன்வாரின் ஜப்பானுக்கான 3 நாள் அதிகாரப்படி பயணம் இன்று நிறைவுக்கு வருகிறது. மேற்காசிய புவி அரசியல் பதற்றத்தால் எழுந்துள்ள பொருளாதார அழுத்தங்கள் ஒற்றுமையை சீர்குலைக்க அனுமதிக்கப்படக்கூடாது என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறியுள்ளார். புவி அரசியல் பதற்றம் சம்பந்தப்பட்ட நாடுகளை மட்டும் பாதிக்கவில்லை, மாறாக விலையேற்றம், விநியோகத் தொடர் நெருக்கடி, சவாலான வாழ்க்கை செலவினம் ஆகியவை மூலம் நாட்டின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்பில் மக்களிடையே நிலவும் தவறான கண்ணோட்டத்தை மாற்ற, சரியான தகவலை வழங்குவதோடு நிலையை சீர்படுத்த தேசிய ஒற்றுமை ஆலோசக மன்றம் MPPN செயல்பட வேண்டும். அத்துடன் பொருளாதார நெருக்கடியால் சமூக ஊடக தூண்டுதல் மக்கள் எளிதில் பாதிக்கப்படாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்த வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். MPPN-இன் இவ்வாண்டுக்கான முதல் கூட்டத்திற்கு தலைமையேற்ற போது டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் இவ்வாறு வலியுறுத்தினார். உலக பொருளாதார நிலையற்ற தன்மையை எதிர்நோக்கியிருந்தாலும் இவ்வாண்டு ஆசியாவில் ரிங்கே தொடர்ந்து சிறந்த நிலையை தக்கவைத்துள்ளதாக 2 நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்துள்ளார். நாட்டின் உறுதியான பொருளாதார அடித்தளமும் வலுவான முதலீடும் அதற்கு ஆதரவாக உள்ளன. மேலும் அந்நிய நேரடி முதலீடும் உள்நாட்டு நேரடி முதலீடும் அதிகரித்துள்ளது நாட்டின் மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். அனைத்தும் உள்ளடங்கிய நீடித்த போட்டித்தன்மையுடைய வேலை சந்தை சூழலமைப்பை உருவாக்க அரசாங்கம் பன்னாட்டு முதலாளி கூட்டமைப்பு IOEவுடனான வியூக ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்துமென மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சி, தொழிலாளர் பாதுகாப்பு, முதலாளிகள் முக்கியத்துவம் ஆகியவற்றிற்கு இடையேயான சமநிலையை ஆதரிக்க இந்த ஒத்துழைப்பு அவசியமாகிறது. IOE தலைமைத்துவமுடனான சந்திப்பின் போது இந்த விவகாரம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக அவர் கூறினார். வேலையிட பாதுகாப்பு, சுகாதாரம், ஓஷ், திறன் மேம்பாடு, இலக்கவியல் உருமாற்றம் ஆகியவற்றில் மலேசியாவுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் எண்ணத்தை IOE வெளிப்படுத்தியதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் கூறினார். ஸ்லாங்கூரும் சிங்கப்பூரும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் சிறந்த நிலையில் உள்ளதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அம்ருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். தென்கிழக்காசியாவில் நம்பகமான உள்நாட்டு நிறுவன தொடரை உருவாக்குவதில் இருதரப்பும் ஒத்துழைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இருதரப்பும் வரலாற்று அடிப்படையில் பல்வேறு ஒற்றுமைகளை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எஸ் ஆர் நாதன் ஃபெலோஷிப் திட்டத்தின் கீழ் சிங்கப்பூர் அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று கடந்த திங்கட்கிழமை தொடங்கி 3 நாட்களுக்கு அவர் அக்குடியரசுக்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தினோடு டத்தோஸ்ரீ அம்ருடின் ஷாரி சிங்கப்பூர் மூத்த அமைச்சர் லீ சியன் லூங்கை சந்தித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: உலகளாவிய விதிமுறைகளை உருவாக்குவதில் ஆசியான் கூட்டமைப்பு இன்னும் பெரிதாக பங்காற்ற வேண்டுமென வியட்நாம் பிரதமர் லீ மின் ஹோங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய போக்குகளில் ஆசியான் பங்களிப்பாளராக மட்டுமில்லாமல் அவற்றை வடிவமைக்கவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். உலக நாடுகளின் மோதல்களுக்கும் போட்டிகளுக்கும் இடையே ஆசியான் ஒத்துழைப்பின் முக்கிய புள்ளியாகவும் நம்பிக்கையின் ஊற்றாகவும் திகழ வேண்டும் என்றார் அவர். குறிப்பாக இவ்வட்டார கூட்டமைப்பு உற்பத்தி மையத்திலிருந்து புத்தாக்க மையமாக வளர வேண்டுமென மின் ஹோங் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முடக்கப்போவதாக அச்சுறுத்திய கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் புதிய பாலம் இவ்வாரம் திறக்கப்படவுள்ளதாக கனடிய பிரதமர் மகேனி தெரிவித்துள்ளார். கனடாவின் ஒன்டாரியோ மாவட்டத்தையும் அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தையும் இணைக்கும் 4.7 பில்லியன் டாலர் மதிப்பிலான கோடேஹோ பாலத்தின் கட்டுமானம் 2018 தொடங்கியது. இவ்வாண்டு அது பயன்பாட்டிற்கு திறக்கப்படவிருந்த நிலையில் பாலத்தின் பாதி அளவு அமெரிக்காவுக்கு சொந்தமாக வேண்டும் என கூறி டிரம்ப் அந்த பாலத்திற்கு எதிராக அச்சுறுத்தல்களை விடுத்திருந்தார். அமெரிக்க ராணுவ உலங்கூர்தி ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கைக்கு அமெரிக்கா அவசியம் பதிலடி கொடுக்கும் என அவர் திட்டவட்டமாக கூறினார். மேற்காசிய போரின் போது ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட வாஷிங்டனின் 2வது உலங்கூர்தி இதுவாகும். முன்னதாக கடந்த ஏப்ரலில் F-15 போர் விமானம் தாக்கப்பட்டது. அமெரிக்காவும் ஈரானும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கலந்தாய்வில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த சம்பவமும் அமெரிக்காவின் பதிலடிக்கான சாத்தியங்களும் நடைமுறையில் உள்ள இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு தொடர் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன. சிங்கப்பூரும் கிழக்கு ஆப்பிரிக்க சமூகம் இஏசியும் சுயேட்சை வர்த்தகம் தொடர்பான பேச்சுகளை தொடங்குவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் MFA தெரிவித்துள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க சமூகம் இஏசி கொங்கோ, சோமாலியா, புரூண்டி, கென்யா, ருவாண்டா, தென்சூடான், உகாண்டா, தன்சீனியா ஆகிய 8 உறுப்பு நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பாகும். இதில் பரிந்துரைத்துள்ள சுயேட்சை வர்த்தக ஒப்பந்தம் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு வெளியே உள்ள பங்காளிகளுடன் இஏசி மேற்கொள்ளும் முதலாவது கலந்துரையாடலாக அமைந்துள்ளது. குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளுடன் சிங்கப்பூர் மேற்கொள்ளும் முதலாவது வர்த்தக ஒப்பந்தம் இதுவென MFA குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டி 4 ஆண்டுகளுக்கு பிறகு கனடாவின் இளம் வீராங்கனை விக்டோரியா போகோவுடன் இரட்டையர் பிரிவில் களமிறங்கிய டென்னிஸ் சகாப்தம் சிரேனா வில்லியம்ஸ் உலகின் 3 நிலை இணையர் எரின் ரூட்லீஃப் நிக்கோ மச்சரம் மார்டின்ஸை 7-6, 7-2, 6-2 எனும் நேரடி செட்களில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். நிறைவாக 2026 உலகக்கிண்ண காட்பந்து போட்டியில் உள்நாட்டு பயிற்றுநர்களை விட வெளிநாட்டு பயிற்றுநர்கள் அதிகமாக இருப்பர். இந்த போட்டியில் பங்கேற்கும் 48 தலைமை பயிற்றுநர்களுள் 28 பேர் வெளிநாட்டவர். மீதமுள்ள 20 பேர் தங்களது சொந்த நாடுகளை பிரதிநிதிக்கும் உள்நாட்டு பயிற்றுநர்கள் ஆவர். ஐரோப்பிய நிர்வாகிகளிடையே வெளிநாட்டு பயிற்றுநர்களின் செல்வாக்கு தெளிவாக காணப்படுகிறது. ஜப்பானின் முன்னணி நிறுவனங்கள் மலேசியாவின் உயர தொழில்நுட்பத் துறையில் முதலீட்டை விரிவுபடுத்த அழைப்பு. பொருளாதார அழுத்தம் மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்க அனுமதிக்கக்கூடாது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2004 இன்றைய நாளில் கோலாலம்பூர் மருத்துவமனை HKL சிறுநீரகவியல் துறையில் எந்திரனியல் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை சேவையை சுகாதார துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் அப்துல் லத்தீப் அஹ்மத் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். கோலாலம்பூர் மருத்துவமனையின் சிறுநீரகவியல் துறை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறையை பயன்படுத்திய மலேசியாவின் முதல் மருத்துவமனையாகவும் தென்கிழக்காசியாவின் இரண்டாவது மருத்துவமனையாகவும் திகழ்ந்தது. டாவின்சி என்று அழைக்கப்படும் இந்த எந்திரனியல் முறை முப்பரிமாணம் 3D திரையுடன் கூடிய கணினி வழியாக வெளியிருந்து அறுவை சிகிச்சை நிபுணர்களால் இயக்கப்பட்டது. இந்த நவீன தொழில்நுட்பம் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை எளிதாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள உதவியது. மேலும் இந்த முறையின் மூலம் அறுவை சிகிச்சைக்கு தேவையான நேரம் சுமார் 50 விழுக்காடு வரை குறைக்கப்பட்டதுடன் நோயாளிகள் வழக்கத்தை விட விரைவாக குணமடையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தியது. இந்த சேவைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனை 500 ரிங்கெட்டை மட்டுமே கட்டணமாக வசூலித்தது. உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்பட்ட எந்திரனியல் அறுவை சிகிச்சை சேவைகளுள் ஒன்றாக இஃது இருந்தது. தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: புதன்கிழமை காலை பொழுதுல வணக்கம் என நிகழ்ச்சி கேட்டு உங்களுக்கு ரவீன் திரேசாவின் காலை வணக்கம். திரேசா, இப்ப வந்து ஜேபிஜி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த செருமான் மடானின் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. நல்லா விவேகமான ஒரு வாகன ஓட்டுநரா நீங்க இருந்தா, உங்களுடைய வாகனத்தின் இந்த காப்புறுதி இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை புதுப்பிக்கும் போது உங்களுக்கு 10 விழுக்காடு கழிவு தள்ளுபடி கொடுக்கறாங்க, நீங்க பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி, செருமான் மடானி 10 விழுக்காடு கழிவு கொடுக்கறாங்கல்ல, சரி நீங்க சொன்னீங்க இல்லையா, அடிக்கொள்ளிட்டு விவேகமான ஓட்டுநர்கள், அந்த விவேகமான ஓட்டுநர்கள் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி விவேகமான ஓட்டுநர்களா கருதப்படுவாங்க?
0: இப்ப விவேகமான ஓட்டுநர்னா அவங்க மேல வந்து எந்த ஒரு சமன் குற்றப்பதிவு இருக்க கூடாது. நீங்க வந்து அந்த ஆபத்து மதிப்பீடு வந்து அந்த சம்பந்தப்பட்ட காப்புறுதி நிறுவனங்கள் செய்வாங்களாம். நீங்க வந்து இந்த மை ஜிபிஜி செயலி இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு உங்களுடைய காப்புறுதியை புதுப்பிக்கும் போது 10 நிறுவனங்கள் வந்து இதன் காப்புறுதி நிறுவனங்கள் இதற்கு கீழே வந்துட்டு இந்த கழிவை கொடுக்கறாங்க. அங்க வந்து இந்த மதிப்பீடு செய்யும் போது நீங்க வந்து ஆபத்தான வாகன ஓட்டுநர் இல்ல, நீங்க வந்து விவேகமான வாகன ஓட்டுநர், சாலை விதிமுறைகளை சரியா பின்பற்றுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருட காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து விபத்து எதுவும் நடக்கல, நீங்க வந்து உங்களுக்கு வந்து முதல்ல சொல்லியிருந்தது போல குற்றப்பதிவு எதுவுமே இல்லை, நீங்க நல்ல ஒரு ஓட்டுநர் அப்படின்ற ஒரு முத்திரை உங்களுக்கு கொடுக்கப்பட்டா உங்களுக்கு 10 விழுக்காடு கொடுக்கறாங்க. ஏன் உங்க முகம் மாறுது? மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்ற ஒரு விபரத்தை வந்து போக்குவரத்து அமைச்சு நேற்று வந்து சொல்லிருக்காங்க.
1: இதுல ஒரு நற்செய்தியோடு சேர்த்து இப்ப ஆபத்து மதிப்பீடு அப்படின்னு சொல்லும் போது அங்கதான் வந்து நிறைய பேர் வந்து கேள்விக்குறியா இருக்கும் இல்லையா. இதுல வந்து ஜேபிஜியோட கருப்பு பட்டியல், ஜேபிஜி போலீசார ஒருங்கிணைப்பு, இத பகுப்பாய்வு செய்வதற்காக AI செயற்கை நுண்ணறிவையும் பயன்படுத்துறாங்க.
0: ஆமா, அதனால இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. ஒருவேளை இந்த வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய இன்சூரன்ஸ் காப்புறுதி வந்து முடிவதற்கான வாய்ப்பு, ஒரு வருடம் முடிவதற்கான வாய்ப்பு நீங்க புதுப்பிப்பதாக இருந்தா இந்த 10 விழுக்காடு சிறப்பு கழிவை நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு வந்து இந்த இந்த காப்புறுதி இந்த சரியான விவேகமான ஓட்டுநர் அப்படின்னு பேசும்போது நமக்கு தெரிந்தவர்கள் இருப்பாங்க திரேசா.
1: ஆமா,
0: வாகனம் பார்த்தோம்னா அந்த 80 கிலோமீட்டர் தாண்டாது, 110 கிலோமீட்டர் தாண்டாது, கணக்கா அந்த விதிமுறையை பின்பற்றி ஓட்டுவாங்க. அவங்க பக்கத்துல வாகனத்தை அமர்ந்தாலே சீட் பெல்ட் போடணும், நிறைய இருக்கு, அவங்க ரொம்ப நுணுக்கமா இருப்பாங்க.
1: என்ன ரவீன், இவங்கதான் வந்து பொறுப்பான விவேகமான, நீங்க சொன்னீங்களா வாகன ஓட்டுநர்கள் அப்படின்னு. சில நேரங்கள்ல இவங்க வந்து சாலை விதிமுறையை கடைபிடிக்கிற அடிப்படையில மிக மெதுவா வாகனத்தை செலுத்துவாங்க. அதற்கு நம்ம நடைபாதையில நடந்து சென்னா கூட சரி, இவங்களை வந்து நாங்களே ஓவர்டேக் பண்ணலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, மாதிரி அவங்க அந்த அளவு

0: நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: வணக்க மின்னலில் நிதி நிர்வாக ஆலோசனைகளுடன் திரு குணசீலன் கண்ணன்.
2: முதலீடு இல்ல இந்த சேமிப்பு வழக்கத்தை நம்ம கொண்டு வரதுக்கு முதல் வந்து கோல் இருக்கணும். இந்த பணத்தை வந்து நான் எதுக்கு சேமிக்கிறேன், என்ன காரணம் அப்படின்னு. காரணம் இல்லைனாக்கா அப்ப வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அப்ப அந்த பணத்தை என்ன செய்வாங்க, எதுக்கு வேணாலும் பாய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஒன்றாவதாக குறிக்கோள் என்னன்னு முதல் நீங்க வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பணத்தை நான் சேமிக்கிறேன் இது எதுக்காக அப்படின்ட்டு. அப்ப வந்து அந்த மோட்டிவேஷன் இருக்கும், இதை நான் கண்டிப்பா சேமிக்கணும். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நான் வந்து ஒரு வீடு வாங்கணும், டிபாசிட் கட்டணும், அப்ப அதுக்கு தான் அந்த காசு நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த குறிக்கோள் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த சேமிப்பு. இந்த ஒரு

0: ஹேபிட்டை வந்து நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு ஆங்கிலத்துல வந்து பட்ஜெட்னு சொல்லுவோம். எவ்வளவு என்னோட இன்கம், எவ்வளவு என்னோட எக்ஸ்பென்சஸ், அந்த வரவு செலவு கண்டிப்பா இருக்கணும். அப்ப வரவு செலவுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். இது வந்து வெரி நெசசரி, அவசியமான ஒரு விஷயம். அப்ப நம்ம வந்து டெய்லி சாப்பிடணும், நம்ம மார்க்கெட் போகணும், பெட்ரோல் ஊத்தணும், லோன் கட்டணும், இந்த மாதிரி அதை நம்ம ஒண்ணு செய்ய முடியாது. சில விஷயங்கள் இருக்கும், ஆப்ஷனல்னு சொல்லுவோம், வேற எதையாவது பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நான் எப்பயுமே சொல்லுவேன் இதை. இந்த காஃபி நீங்க குடிக்கிறதுனாக்கா, இப்ப வந்து வீட்டுல கடை குடிச்சீங்கனாக்கா இதோட காஸ்ட் வந்து ஒரு 50 காசு 60 காசு தான் வரும். இதே போய் கடையில குடிச்சீங்கனாக்கா அதோட காஸ்ட் போய் 2 வழி வந்துருச்சு. எக்ஸ்க்ளூசிவான காஃபி கடையில போய் நீங்க குடிச்சீங்கன்னா அது 10 வழி கூட வரும். இந்த ஒரு காஃபி கன்சம்ஷன் அஸ் எ கன்சூமர் நான் வந்து 60 காசு செலவு பண்ணலாம், 2 வழி செலவு பண்ணலாம், 10 வழி செலவு பண்ணலாம். இந்த வரவு செலவு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட செலவு வந்து எங்க கூட போகுது அப்படின்ட்டு. அப்ப அதை வந்து நீங்க சேமிக்க பார்க்கலாம். வரவு செலவு இல்லைனாக்கா உங்களுக்கு கஷ்டமா இருக்கணும். மூன்றாவதா பாத்தீங்கன்னாக்கா கடன் எடுத்துதான் நான் சாதிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அதை குறைக்க பாருங்க. மைவி காடி வச்சுக்கிட்டு இருக்கேன், அப்ப ஒரு கோல் வச்சிருப்பாங்க, ஒரு குறிக்கோள் வச்சிருப்பாங்க, வேற காடி அதை வாங்க போறேன். அப்ப அந்த காடி வாங்குறது வந்து ஆக்சுவலி நம்ம கடன் எடுத்து வாங்குறோம்னாக்கா தள்ளி போடலாம். இந்த காசு கூட சேர்த்து வச்சுட்டு இப்ப இருக்கிற மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல மெயின்டைன் பண்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம செய்யலாம். கடன் எடுத்து ஏதாவது நம்ம கன்சியூம் பண்ண போறோம், அது முடிஞ்சா தவிர்க்க முடிஞ்சா தவறுங்க. சேமிப்பு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம கடன் எடுக்கிறத கொஞ்சம் முடிஞ்சா குறைச்சிக்கணும்.
1: நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றுங்க. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-7729-19. கிளாங்ல இருந்து சத்யா வந்திருக்காங்க. யாரு சத்யா? ரொம்ப விவேகமா வாகனத்தை ஓட்டுறது.
1: யாரும் இல்லையா, வீட்டுக்காரர் தான்.
0: என்ன பண்ணுவாரு?
1: ஐயோ, அநியாயத்துக்கு பக்கத்துல மோட்டார் பைக் கூட, பழைய மோட்டார் பைக் கூட வேகமா ஓடிடும்.
2: நடந்து போகிடலாமா?
1: போயிடலாம். எனக்கு டென்ஷனா இருக்கும், ஃபாஸ்ட் லைன் கோசமா இருக்கும். ஆனா அவர் இதுலயே போவாரு, அவ்வளவு காடி மின்னுக்கு
0: இருக்கும். ஐயோ,
2: சரி, உங்க கடவுள்கிட்ட கேட்டீங்களா ஏன் இப்படின்னு?
1: அவர் வந்து எனக்கு காடி ஓட்ட நீ சொல்லி கொடுக்காதுன்னு
2: சொல்லிடுவாரு.
1: சோ எனக்கு இதான் பிரச்சனை. நான் தம்பி என் பையன் சொல்லுவான், அம்மா நம்மளே போயிடலாமா, அப்பா ரொம்ப ஸ்லோ.
2: இன்ன வரைக்கும் அப்படித்தானே? எங்க போனாலும் அப்படித்தானா?
1: அவர் வந்து ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாரு. 80 தான், 110 தான்.
2: பாருங்க, இப்படி இருக்கறாங்க நிஜத்துல மனிதர்கள்.
1: ஆமா.
0: இல்ல, இப்ப ஒரு இடத்துக்கு போறேனா நீங்க எத்தனை மணிக்கு தான் கிளம்புவீங்க?
1: அது வெரி பங்க்சுவல். அது வந்து அவர் 8 மணினா, ஒரு ஃபங்க்ஷன் 8 மணிக்கு போறேனா அவர் 7 மணிக்குல ரெடி ஆயிடுவாரு.
2: வா, அந்த மாதிரி கிளம்பி தான ஆகணும் இல்லையா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: இப்ப வந்து ஒரு இடத்துக்கு ஒரு 30 நிமிடத்துல போறதா இருந்தா உங்களுடைய கணவர் ஒரு 50 நிமிடம் எடுத்துக்குவாரா?
1: கண்டிப்பா.
0: ஓ,
2: கண்டிப்பா.
1: அவர் சொல்லுவாரு, அந்த இடத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனா சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு.
2: புரியுது, புரியுது. அதாவது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக போக பழகிடும். அப்படிதானே?
1: ஆமா, பழகிருச்சு.
0: கடைசியில நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுதா, எல்லாமே நல்லதுக்கு தானே அவர் செய்யறாரு.
1: ஆமா, இந்த எண்ட் வந்து அது சேஃப்டி. பசங்க இருக்காங்க பக்கத்துல, அவரை பார்த்துதான் அவனுங்க பாக்குறாரு. அப்பா கரெக்டா ஓட்டுறாருல்ல?
2: ஆமா, அவர் நல்ல முன்மாதிரியா இருக்காரு. உண்மையிலேயே நல்ல ஒரு உதாரணம். அவர் தான் நினைக்கிறேன் விவேகமான ஓட்டுநர் நினைக்கிறேன். ரவி,
0: அதுதான் இந்த காப்புறுதி 10 விழுக்காடு குடுக்கறாங்க, கணவர்கிட்ட சொல்லிருங்க.
1: கண்டிப்பா அந்த 10 விழுக்காடு கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும்.
0: அதுதான் நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.

0: குமரன் வந்திருக்காரு. காலை வணக்கம் குமரன்.
1: காலை வணக்கம்.
0: விவேகமா வாகனத்தை செலுத்துறது பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். யார் அப்படி இருக்காங்க?
1: நான் வந்து ஒரு லோரி டிரைவர். நம்ம வந்து டைம் கண்ட்ரோல்ல வந்து கரெக்டா நம்ம ஓடுறது, ஏன்னா அந்த கேன்ல வந்து டைம் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கீங்க. சோ வந்து நம்ம அந்த டைமிங்குள்ள நம்ம போனோம் பார்த்தாக்கா, அப்பதான் காடி வந்து மின்னுக்கு அந்த நடு லைன்ல 60லயும் 65லயும் லைட் அடிச்சாலும் லைட் தூக்கினாலும் உற மாட்டாங்க. வீட்டுக்கு எடுப்பு செய்து ரைட் ஹேண்ட் சைடு போனாலும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஐயோ, சில காரிங்க பண்ற கூத்துனால நம்மளுக்கு டென்ஷன் ஏறும் பாருங்க. லோரிக்காரங்களுக்கு எல்லாமே இதனாலே பிரஷர் ஏறிடும்.
0: இதுல எனக்கு என்ன ஒரு ஞாபகத்துக்கு வருதுன்னா சார், இந்த RNR இருக்குல்ல, இந்த வாகன நிறுத்தம் இடம் நெடுஞ்சாலைகள்ல, அங்க வந்து இந்த வாகனத்தை வந்துட்டு சில சமயம் வந்துட்டு இந்த வாகன நிறுத்தம் இடத்துல வந்து வாகனம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சாலை ஓரத்தில் நிறுத்திடுவாங்க. அந்த இடத்துல அந்த கனரக வாகனம் வெளியே போறதுக்கு உள்ளுக்கு வரதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும்.
1: ஆமா ஆமா சார், ஏன்னா இப்ப வந்து இந்த பெருநாள் வருதுங்களா, அந்த டைம்ல எல்லாம் வந்து உண்மையிலேயே லோரிக்காரங்க ரொம்ப பாவம். லோரி ஓட்டுறவங்க பஸ் ஓட்டுறவங்களாம் அந்த இடத்துல வந்து ஒரு நாம எல்லாம் வந்து ஒரு பாத்ரூம் சீட் போறதோ இல்ல பசிக்கு சாப்பாடு வாங்குறதுக்கோ எங்களுக்கு எல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. இப்ப புதுசா SID திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, 80க்குள்ளதான் ஓடுறது, 80 தான். அது வந்து அந்த திட்டம் கொண்டு வந்த கடை என் போஸ் வந்து எல்லா லோரி போயிட்டு SID வந்து கட்டிட்டாரு.
0: ஆனா உங்களோட மனக்குமுறல் என்னன்னா, முன்னுக்கு வாகனம் ரொம்ப மெதுவா போதும், அதை கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுதான்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா சார்,
0: அதெல்லாம் இப்ப கேக்குறவங்க சரிப்படுத்திடுவாங்க. சரியா, இன்றைக்கு எங்க பயணம் உங்களுக்கு?
1: அப்ப தஞ்சமலையில இருந்து கொந்தான் பாங்.
2: ஓ சரி, பாதுகாப்பு பயணத்தை மேற்கொள்ளுங்க. நீங்க சொன்னது நிச்சயமா ஒட்டு மொத்த கனரக வாகன ஓட்டுநர்களின் ஒரு குரலா வணக்கம் மின்னல நாங்க எடுத்துக்கிறோம். சரியா?
1: ஓகே, நன்றி, வணக்கம்.

0: சரி, வணக்கம். இன்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம் ரவீன். ஒவ்வொரு நாளுமே நம்மிடம் அழைத்து அவங்க கேள்விகளை தாராளமா கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு நம்ம சரியா பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு பரிசு கொடுக்கலாம், இல்லைன்னா தண்டனை கூட கொடுக்கலாம்.
1: என்ன பரிசு? அன்பு பரிசு. சரி, இன்றைக்கு வந்து என்ன கேள்வி ரவீன் ட்ரேஸா இருக்கும்? யாருகிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்களோ இப்போது நீங்கள் எங்களுக்கு அழைக்க தொடங்கலாம். 2 2 8 2 5 7 3 3 4 6 8
0: வேலை உங்ககிட்ட கேட்பாங்களோ.
1: பாப்போம் இன்றைக்கு யாருகிட்ட என்ன கேள்வி வருது அப்படின்னு.
0: ரவீன் ரவீன் நாவலா காத்திருக்கிறாரு.
1: ஆமா, ஒரு சிறு இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு போக்குவரத்து நிலவரங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க.
2: மின்னலா ஃபேம்டா உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலா ஃபேம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலா ஃபேம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல ஃபேம். போக்குவரத்து தகவல்.
1: காஜாங்கிலிருந்து பாங்கி நோக்கி செல்லும் வழியில் வந்து கிலோமீட்டர் 302.4 நீர்த்தேக்கம் அதிகமா இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழியில் வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன. ஜாசின்லிருந்து தங்கா நோக்கி செல்லும் வழியில கிலோமீட்டர் 172 பார்த்தோம்னா 2 கனரக வாகனங்களுக்கு இடையிலான ஒரு கடுமையான விபத்து நிகழ்ந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வாகனங்கள் மெதுவாக நகர்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சங்கஜரிங்லிருந்து தைப்பிங் உத்தார நோக்கி செல்லும் வழியில விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்காங்க. கிலோமீட்டர் 209.4 அந்த வழியில் வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன.
2: போக்குவரத்து தகவல்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள்

0: பிடிக்கும்?
1: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றுங்க. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-7-29-19.
2: மடானி உங்களுக்காக.
3: மலேசிய இந்திய சமூக உருமாற்றப் பிரிவின் ஆரோக்கிய மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
4: ஆரோக்கிய மடானி இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து 1300 டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு 5000 ரிங்கிட் கொடுக்க போறோம். ஒரு டயாலிசிஸ் செஷன் 200 ரிங்கிட், நம்மள வந்து 25 செஷனுக்கு நம்ம காசு கட்ட போறோம். சோ இந்த ப்ரோக்ராம் வந்து 6.5 மில்லியன் நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம்.
3: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
2: மடானி உங்களுக்காக.
5: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: நம்ம நிகழ்ச்சிக்கு கோமதி வந்திருக்காங்க. யாருக்கிட்ட என்ன கேள்வி கோமதி?
1: இன்னைக்கு நம்ம செய்தாவை கேட்போம்.
2: ஒரே மகிழ்ச்சி ஐயாவுக்கு தெரியுதா? சரி கேளுங்க, தண்டனையும் கூட வச்சிருக்கீங்க தானே.
1: உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன்
2: சொல்லுங்க. என்ன கேள்வி?
1: ஓகே, 10 செகண்ட்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரொட்டி சென்னை இருக்கு? 6 ரொட்டி சென்னை.
2: ரொட்டி சென்னை தள்ளூர், ரொட்டி சென்னை சாடின், ரொட்டி சென்னை சீஸ், ரொட்டி சென்னை சீனி, ரொட்டி சென்னை பட்டை, ரொட்டி சென்னை காயா, ரொட்டி சென்னை
1: டைம் ஆஃப்.
0: கணக்க சொல்லிட்டாங்களா இல்ல எப்படி?
1: சரியா வந்துட்டாங்க, ஆனா 1 செகண்ட் கூட போயிடுச்சு.
0: கோமதி, ரொட்டி சென்னை காயா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: கேள்விப்பட்டிருக்கேன்.
0: இருக்கா?
1: நீங்க பாருங்க, நீங்க தேசாம மாட்டி விடுறதுக்கு
2: பாருங்க. நான் இப்ப பதறி போய் என்ன சொல்றதுன்னு தெரியாம சொன்னா,
1: ரொட்டி மைலோ எல்லாமே இருக்கு.
0: இல்ல கோமதி, இப்ப வந்து நேற்று இன்ஸ்டாகிராம்ல ஒரு காணொலி வைரலா இருந்துச்சு. இது வந்து வெளிநாட்டு சமையல் நிகழ்ச்சி. அப்ப இந்த வெளிநாட்டு சமையல் நிகழ்ச்சியில அவங்க வந்து ரொட்டி சென்னை வந்து சமைக்கிறாங்க. அதுல அவங்க வந்து எப்படி சொல்றாங்கனாக்கா, நான் வந்து மலேசியால பிரபலமான உணவு ரொட்டி கானாய், ரொட்டி கானாய்ன்னு சொல்லி சொல்லி அந்த ரொட்டி சென்னையே மறந்துட்டாங்க.
1: இல்ல அதை பார்த்தேன் வித் கறி அப்படின்னு சொன்னாங்க பாருங்க.
0: ஆமா,
1: நானும் யோசிச்சேன் ரொட்டி கானாயா.
0: நீங்களும் பாத்தீங்களா அந்த காணொலிய?
1: நான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் அவங்க சொன்னது வியட்டா இருந்தது. பட் அந்த ப்ரெப்பரேஷன் செய்ய போறேன்னு அவங்க ஒரு ஆனந்தமா பேசினாங்க பாருங்க. நான் இப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன் அப்படின்னு. ஆனா அந்த காணாய் தான் கொஞ்சம் இழுத்துருச்சு.
2: பரவாயில்லையே, நீங்களும் ரொட்டி சனையா காணாய் இன்னைக்கு கேட்டிருக்கீங்களா கோமதி? நீங்க வேற மாதிரி.
1: இல்ல, சிங்கப்பூர்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க திரைசா. அவங்களுக்கு அவங்க வந்து ஆக்சுவலி புரூனாய் சிட்டிசன். அவங்க ரொட்டி சனாய் சொல்ல மாட்டாங்க, ரொட்டி சீனாய் அப்படிவாங்க.
0: என்ன பாடல்
1: இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கு? ஆமா,
0: அந்த பாடலுக்கு திரேசா இன்னும் கொஞ்ச நேரத்துல நடனம் ஆடுவாங்க. நீங்க பாருங்க,
1: கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணுங்க.
0: கண்டிப்பா. நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசியா 2030 ஆண்டுக்குள் குடியிருப்பு பகுதிகளில் 98 விழுக்காடு 5G அலைக்கற்றை சேவையை வழங்க இலக்கு கொண்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். இந்த தொழில்நுட்பத்தின் விரிவாக்கம் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் எளிதில் அணுகவும் மலிவு விலையிலும் கிடைக்கின்றன என அமைச்சர் கூறினார். பாதுகாப்பான முறையில் வாகனங்களை செலுத்தும் ஓட்டுநர்கள் தங்களின் வாகன காப்பீட்டை மை ஜே பி ஜே செயலி மூலமாக புதுப்பிக்கும்போது செர்மட் மடானி திட்டத்தின் கீழ் 10 விழுக்காட்டு தள்ளுபடியை பெற இயலும். இவ்வாறு போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். இந்த முன்னெடுப்பு வாகன உரிமையாளர்களின் பொருளாதார சுமையை குறைப்பதோடு பாதுகாப்பாக வாகனங்களை செலுத்தும் ஓட்டுநர்களை ஊக்குவிக்கும் என அவர் கூறினார். நாட்டின் சட்டங்கள் எப்போதும் சிறாரின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதையும் புதிதாக எழும் சவால்களுக்கு ஏற்றவாறு அவை செயல்படுவதை உறுதி செய்யும் கடப்பாடு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உண்டு எனவும் மக்களவைத் தலைவர் தான்சி டாக்டர் ஜோஹரி அப்துல் தெரிவித்துள்ளார். சிறார் உரிமைகளையும் நல்வாழ்வையும் வலுப்படுத்த சட்டங்கள் மட்டுமின்றி தொடர் அர்ப்பணிப்பும் அரசாங்கத்தின் அனைத்து நிலையிலான சமூகங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பும் அவசியம் என அவர் குறிப்பிட்டார். பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக G7 உறுப்பு நாடுகளுடனும் சீனா உட்பட பல வளர்ந்து வரும் நாடுகளுடனும் இணைந்து மெய்நிகர் மாநாட்டை நடத்தவுள்ளதாக எல்சி அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த கூட்டம் ஒருங்கிணைந்த பொருளாதார அணுகுமுறையில் ஈடுபடுவதற்கான சீனா அமெரிக்கா ஐரோப்பாவின் புது ஒத்துழைப்பை வெளிப்படுத்துவதாக அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்று நோய் நேர்வுகள் 600 எட்டியுள்ளன. இந்த தொற்று நோய் பரவலுக்கு எதிரான பாதுகாப்பு அணுகுமுறைகளை உள்நாட்டு மக்கள் கடைபிடிப்பதன் அவசியத்தை உணர்த்துகிறது. கொங்கோ அரசாங்கத்தின் எக்ஸ்தள பதிவின்படி இபோலா தொற்று நேர்வுகள் 598 அதிகரித்துள்ளது. இதுவரை 115 மரண சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவ்வேளை 22 நோயாளிகள் இந்த தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.